0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் ஆத்தாடி ஆத்தாடி. நவீன் மாதவோட வாய்ஸ்ல நாமுத்துக்குமார் வரிகள் எழுத எஸ் எஸ்

0: ரேடியோ சிடி கேட்டுட்டு இருக்கீங்க. உதயராகம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. மே மாதம் 4 தேதி பராபவ வருடம் சித்திரை மாதம் 21 தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 1:30 முதல் 2:30 வரை. மற்ற நாட்கள்ல இல்லாத அளவுக்கு அனைத்து கடவுள்களுமே இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எலெக்ஷன் ரிசல்ட் இன்னைக்கு வருதுங்கிறாங்க. ஆக நான் ஓட்டு போட்ட கட்சி ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு சாமி கும்பிடுவாங்க. எப்படியாவது என்னுடைய தலைவர் வந்து இன்னைக்கு ஜெயிச்சிடணும், எப்படியாவது என்னுடைய அண்ணன் வந்து இன்னைக்கு ஜெயிச்சிடணும், என்னுடைய தம்பி ஜெயிச்சிடணும், என்னோட அம்மா ஜெயிச்சிடணும். ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம். ஆக கடவுள்கள் எல்லாரும் பிஸியா இருக்கக்கூடிய இந்த நாள்ல உங்க கூட பேசிட்டு இருக்குது ரேடியோ சிட்டில உதயராகம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. நமக்கு தேவைன்னு ஒண்ணு வரும் பொழுது மட்டும்தான் நாமளே கடவுளை வந்து தேடுறோம். அது ஒரு சாதாரண நாளா இருக்கிறப்ப அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு மட்டும் போயிடுறது, அது கூட நிறைய பேர் பண்றது இல்ல. ஆனா நமக்கான தேவைகள் இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாகவே அவர் கவனிக்கப்படுறார். சரி, என்ன நடக்குதுங்கிறத பாக்கலாம்.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
2: சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் ஆணை முகத்தான் கேட்டுட்டு இருக்கீங்க.

0: ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க உதயராகும் நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் ஆர்ஜி அருள்மொழி. இன்று ஒரு கோவில் பக்கத்துல இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கோவில் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஸ்தலங்கள்ல இது 37வது ஸ்தலம். கங்குல் கொண்ட திங்களோடு கங்கை தங்கு செஞ்சடை சங்கிலங்கு வெண்குளை சரிந்திலங்குன்னு திருஞான சம்பந்தர் இந்த கோவிலை பத்தி பாடியிருக்கிறார். இந்த ஸ்தலத்தினுடைய இறைவன் சுயம்பு மூர்த்தியா அருள் பாலிக்கிறாரு. இந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனும் இறைவியும் காதலித்து திருமணம் செய்யறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து காதல் வயப்பட்டு திருமணம் செய்யறாங்க இல்லையா. அப்படி திருமணம் செய்யும் பொழுது கூட நீங்க பரதமா முனிவர் பார்வதியே தனக்கு மகளா பிறக்கணும்னு கடும் தவம் இருக்கிறார். இந்த ஒரு கோரிக்கையை ஏற்ற இறைவன் வேள்வி குண்டத்துல பார்வதிய பிறக்க செய்கிறார். பார்வதியும் பெரியாளாகிறா. ஒரே விருப்பம் சிவனை தன்னுடைய கணவனாக அடைவதுதான். காவிரி கரையில மணலால சிவலிங்கம் அமைத்து வழிபாடு செஞ்சுட்டு வர 8வது நாள் வழிபாடு செய்ய வந்தப்ப அந்த இடத்துல ஒரு லிங்கம் இருக்கிறத பார்த்து சிவனே இதுல எழுந்தருள்றார் அப்படின்னு சந்தோஷப்படுறான். சிவனும் லிங்கத்திலிருந்து வெளிப்பட்டு பார்வதியோட கையை பற்றி அழைக்கிறாரு. ஆனாலும் பார்வதி சிவன் கூட போகாம, இறைவா என்னைய வளர்த்த பெத்தவங்க மகிழ்ச்சி அடைகிறபடி அவங்க சம்மதத்தோட என்னை திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல ஈசனும் போயிட்டார். சில காலம் கழிச்சு நந்திய பரதமா முனிவர்கிட்ட மனம் பேசி வர்றதுக்கு தூதி அனுப்பி வைக்கிறாரு சிவனும். முனிவரும் சம்மதிக்க மனநாள் குறிக்கப்படுது. கைலாயத்திலிருந்து மணமகனா ரிஷப வாகனத்துல சிவன் வர விநாயகர் முன்ன போக உத்தாலம்ங்கிற மரமும் சிவனுக்கு நிழல் கொடுத்துட்டே வருது. மணமகளோட இருப்பிடமா இருக்கக்கூடிய இந்த குத்தாலம் வந்து பெற்றோர் சம்மதத்தோட பார்வதிய பரமேஸ்வரன் திருமணம் செஞ்சுக்கிறாரு. சிவன் இங்க வந்து திருமணம் செஞ்சதுக்கு அடையாளமா தான் அணிஞ்சு வந்த அந்த பாதுகைகளையும் கைலாயத்திலிருந்து தொடர்ந்து நிழல் தந்துட்டு வந்த உத்தால மரத்தையும் விட்டுட்டு போறாரு. அதனாலதான் இந்த இடம் குத்தாலம்னு அழைக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இங்க இறைவன் சுயம்பு மூர்த்தியா அருள் பாழிக்கிறார். இந்த கோவில் காலை 6 மணிலிருந்து 12:30 வரைக்கும் மாலை 5 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும்.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: ரேடியோ சிறி கேட்டுட்டு இருக்கீங்க உதயராகும் நிகழ்ச்சிக்காக. நான் உங்கள் ஆர்ஜே அருள்மொழி. நம்ம வீட்டுல நிறைய பேர் எதுக்கு கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு உருவாகிட்டாங்க. பல பேரு எல்லா தெய்வங்களையும் வீட்டுல வச்சு தீபம் ஏற்றி பூஜை செஞ்சு மனசார வேண்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கோவிலுக்கு போகணுமா அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு. ஆனா கோவில்ல ஏன் வந்து நீங்க வந்து போய் வழிபடணும் அப்படிங்கறதுக்கான நிறைய முறைகள் இருக்கு. இந்த கோவில்கள்ல அபரிவிதமான ஆற்றலில் குவிந்து இருக்கும்படி அங்க இருக்கக்கூடிய சிலைகளை பிரதிஷ்டை செய்யறப்ப செப்பு தகடுகளை வைத்தும் பல சடங்கு முறைகளும் செஞ்சிருக்கிறாங்க. இந்த சம்பிரதாயம் அப்படிங்கிற பேர்ல அறிவியல் பூர்வமான சில சடங்குகளை செஞ்சு மனித உடல்ல ஏற்படக்கூடிய நோய்கள் அதோட நம்முடைய மனசு ஒருநிலைப்படும் இல்லையா, அதற்கான முறைகள் இங்க இருக்கு. கோவிலுக்குள்ள போறப்ப எப்பயுமே நம்முடைய செருப்புகளை வெளியே விட்டுட்டு வரோம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நோய்களை போக்குவதற்கு நிறைய முறைகள் இருக்கு. அதுல முதல் நிலைதான் வெறும் காலோட கோவிலுக்குள்ள போறது. அந்த கால் பாதங்கள்ல நோயை குணப்படுத்தக்கூடிய பல வர்ம புள்ளிகள் இருக்கு. உடலோட மற்ற பாகங்கள்ல ஏற்படக்கூடிய நோய்களை குணப்படுத்தும் அந்த புள்ளிகள் பிரகாரத்தை சுற்றி வர்றப்ப அங்க இருக்கக்கூடிய கருங்கற்களை பதிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா. அப்படி அந்த கருங்கற்கள்ல நம்முடைய கால் படும் பொழுது அந்த புள்ளிகள் வந்து ஆக்டிவேட் ஆகுது. கோவில்ல கொடுக்கக்கூடிய அந்த துளசி தீர்த்தம் நம்மோட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. வஜ்ராயனத்துல முட்டி போட்டு கும்பிடுறதுனால அந்த வயிற்று கழிவுகள் சீர வெளியேறும். முக்கியமா இறை வழிபாட கோவில்ல நாம செய்யறப்ப நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பஞ்சேந்திரியங்களும் கண் காது மூக்கு வாய் தோல் இது எல்லாம் மனதை ஒருநிலைப்படுத்தி செய்யும் பொழுது அந்த சடங்குகள் மூலமா நாம நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்படி நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்கி மனச ஒருநிலைப்படுத்துறதுக்கு மந்திரங்கள் சொல்லி சடங்கு செய்யறாங்க. ஆனா வீட்டுல நம்முடைய ஐம்புலன்களை அடக்குறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனால அடிக்கடி கோவிலுக்கு போறது உங்களுக்கு மன அமைதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும்.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.

0: டைம் எக்ஸாக்டா 7:00 7 நிமிஷம் ஆயிருச்சு. ரேடியோ சிறை 91.1 கேட்டுருக்கிற அனைவருக்கும் இனிய காலை வணக்கம், ஹாப்பி மார்னிங் சொல்லுகிறது ரேடியோ சிறை. பரத் வந்துட்டேன், நைட் எல்லாம் தூக்கமே இல்லீங்க. ரேடியோ சிறை 91.1 கேட்டுருக்கிற அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இதே மாதிரி தான் நீங்களும் இருந்தீங்களா? அதாவது அடுத்த நாள் காலையில் ஒரு கிரிக்கெட் மேட்ச்சு, அடுத்த நாள் காலையில் ஃப்ரெண்ட்ஸ் கூட இங்கே ஊருக்கு போகிறோம், ட்ரிப்பு போகிறோம் அப்படின்லாம் இருக்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டே நைட் நம்மளை தூங்க விடாது. எப்படி புரண்டு படுத்தாலும் காலையில் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த எலெக்ஷன் கவுண்டிங் இன்னைக்கு இந்த ரிசல்ட்ஸ் அப்படின்றது வருது அப்படின்றதுனால பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. நைட்லாம் தூக்கம் வரல, நிறைய பேர் போஸ்ட்லாம் போட்டு அது இன்னும் ஜாஸ்தி பண்ணி இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எந்த ஒரு மண்டேக்கும் நம்ம இவ்வளோ வெயிட் பண்ணது இல்லை, இந்த மண்டேக்கு அவ்வளோ வெயிட் பண்ணுறோம், எப்போவுமே மண்டே வரக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த தடவை மண்டே எப்படா வருன்னு இருந்தோம் நம்ம. என்ன இப்போன்னு பார்த்து ஒரு லாங் வீக்கெண்ட் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி. அந்த அந்த மண்டே இஸ் ஹியர், 8 மணிலேருந்து இந்த வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு ஆரம்பிக்க போகிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போன ஒரு எலெக்ஷனில். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் போய்ட்டு ஓட்டு போட்டாங்க, பயங்கர பார்ட்டிசிபேஷன் அப்படின்றது இருந்துச்சு, 85% வாக்கு பதிவு நடந்துருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா எலெக்ஷனும் இந்த மாதிரி இருக்காதுல்ல, எவ்ரி டைம் நடக்கக்கூடிய எலெக்ஷனில் இது கொஞ்சம் ரொம்ப க்யூரியஸாக இருக்கிறோம் நம்ம எல்லாருமே. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ரிசல்ட்ஸ்க்காக நிறைய போலீஸ் வரும்போதே பார்த்து எக்கச்சக்கமான போலீஸ் பாதுகாப்பில் இறங்கியிருக்கு. நிறைய பூத், நிறைய கான்ஸ்டிடியூன்சியில் இருக்கக்கூடிய பூத் எல்லாம் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒரு 17 பூத் நினைக்கிறேன், அங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு நிறையவே போட்டிருக்கிறாங்க. சென்சிட்டிவ் இந்த சென்ஸ், அங்கே ஸ்டார் கேண்டிடேட்ஸ்லாம் நின்னாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸோ 8 மணிலேருந்து வாக்கு எண்ணிக்கை, நம்ம சொல்லியுமே கூட வந்துட்டு இந்த லைவான அப்டேட்ஸ் அப்படின்றதெல்லாம் கொடுப்போம், சரியா? அதுக்காக தானே ரேடியோ சிறி பரத் நானும் வந்திருக்கிறேன் இன்னைக்கு. அதாவது இல்லைனாலும் வந்துருவேன் நான், பட் இன்னும் க்யூரியஸாக வந்திருக்கிறேன். ரைட், இன்னைக்கு இந்த ஒரு 4ஆம் தேதி அதுமா யாருக்கெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான டேவோ அவங்க எல்லாருக்குமே மெனி மெனி மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிட்டு ஷோக்கில் நம்ம போகிறோம். இன்னைக்கு த்ரிஷா மேடம்க்கு பர்த்டேவாமே, அவங்களுக்கும் மெனி மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. எப்படி நாள் பாருங்க, 4ஆம் தேதி இன்னைக்கு ரிசல்ட், இன்னைக்கே இன்னைக்கு அவங்களுக்கு த்ரிஷா மேடம்க்கு இன்னைக்கு பர்த்டே வேறு. நேற்று கோயிலுக்குலாம் போயிருந்தாங்கன்ற மாதிரி ஃபோட்டோ போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. பேசலாம் சொல்லலாம் நிறைய. அப்படி இன்னைக்கு அவங்க கூட மற்றவங்க யாரெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்றாங்களோ அவங்களுக்கும் மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த நாள் அப்படியே உங்களுக்கு ஒரு அற்புதமான அம்சமான அரட்டி விடுற மாதிரி நாள் அமைறதுக்கு ரேடியோ சிறி பரத்தினுடைய வாழ்த்துக்கள். ஹேவ் எ வண்டர்ஃபுல் டே, குட் மார்னிங்.
1: திஸ் இஸ் ஹியூஜ், வாட் எ ஃபேன்டாஸ்டிக் ஷாட்.

0: பவர்ட் பை
1: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 Beyond the Everyday Automobile Partner
3: Lanson Toyota Think Toyota Call Lanson 044-4000-8000
2: Jewelry Partner
3: Rubai 100 Pudume Indra Thangam Vanga Aramikalam NAC DigiGold App Download Seyyungal Ippodhe 7.5% Bonus Perungal
2: Happiness Partner Satya Spreading Happiness Satya
4: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
5: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
6: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
7: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
6: அதுல என்ன ஸ்பெஷல்?
7: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
6: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
7: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
6: சரி, இப்பவே கிளம்பலாம்.
7: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட்.
8: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
9: ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்ஷனோட சீக்ரெட் GSPL ரைனோ MS பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ். ஹை கிரேட் ஸ்டீல், லாங் லாஸ்டிங் டியூரபிலிட்டி. ஒவ்வொரு பைப்பும் ரிகரஸ் குவாலிட்டி டெஸ்டிங்கை கடந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயிருந்தாலும் ஃபேப்ரிகேஷன் ஆயிருந்தாலும் வருஷங்களுக்கு நீடிக்கும் டிபெண்டபிள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். GSPL ரைனோ, சாலிட் பைப்ஸ், சாலிட் சாய்ஸ்.
10: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
11: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
10: என்ன 5G? அது என்ன புதுசா?
11: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
10: கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
12: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
13: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
14: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
15: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
16: அட, knowledge வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கும் சேஃபா.
13: கேர்ஃபுல், சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
17: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
13: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
18: படிச்சு உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும்.
13: NAC A+ அக்ரிடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேத்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. விசிட் sentthomascollege.com.
19: கூட்டுற

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
2: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
1: இது மாஸ் ஆஃபருங்க.
2: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
3: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகா ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
4: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
6: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் பேசிட்டு இருக்கிற டிராபிக் அப்படின்னு சொல்லணும்னா எல்லா பூத் சைட்லயுமே கொஞ்சம் டிராபிக் இருக்குதுங்க. இங்கெல்லாம் பூத் இருக்கோ, இங்கெல்லாம் இந்த வாக்கு எண்ணிக்கை நடக்குதோ, அங்கெல்லாம் வந்துட்டு போலீஸ் பாதுகாப்பு ஹெவியா போட்டிருக்காங்க. அண்ட் அந்தந்த கட்சியுடைய தொண்டர்களும் அங்க இருக்கிறாங்க. ஏன்னா ஓட்டிங் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆறதுல இருந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கட்சியினர் வந்து எப்பயுமே கூட இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுடைய குரூப் எல்லாம் அங்கே இருக்கிறனால அந்த சைட்ல எல்லாம் கொஞ்சம் டிராபிக் இருக்கும். இன்னைக்கு நிறைய இடங்களில் டிராபிக் இருக்கிறதுனால பார்த்து பத்திரமா அண்டி ஓட்டிட்டு போங்க. சரியா, தொடர்ந்து ரேடியோ சிரி கேளுங்க, ரேடியோ சிரி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
1: Presenting Undressed on Radio City. Sung by Somber, written and composed by Shane Booth. Catch the vibe.

0: ஹெல்த் டாக்.
1: ஹாய், நான் உங்க ஃபுட் கோச் பிரியங்கா பேசுறேன். காஃபி டீ எப்போ குடிக்கலாம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு டாபிக். நம்ம நிறைய பேருக்கு வந்து எப்போவுமே ஒரு ஃபுல் ஸ்டமக் சாப்பிட்டோம், ஒரு பெரிய மீல் சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே டீ குடிச்சா கொஞ்சம் டைஜஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது உண்மையா இல்லை? ஆக்சுவலாக வந்து நீங்கள் அது பண்ணவே கூடாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீ சாப்பிட்ட உடனே டீ குடிக்கிறதால அயன் அப்சார்ப்ஷனுங்கிறது கம்மியாகும். இப்போ நீங்கள் ஒரு ஹெல்த்தி மீலாகவே இருக்கட்டும், நீங்கள் சாப்பிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே டீ குடிக்கிறீங்க அப்படின்னா அந்த அயன் அப்சார்ப்ஷன் நடக்கவே நடக்காது. ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 2 hours வந்து டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணுங்க, சாப்பிட்டு 2 hours அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த கேப்பை விட்டுட்டு மற்ற எந்த நேரம் வேணால் நீங்கள் டீ குடிக்கலாம். அதே டைம் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே டீ காஃபி அவாய்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஸ்லீப் சைக்கிளை வந்து ஹிண்டர் பண்ணும், உங்களுக்கு தூக்கம் வந்து வராது, சில பேருக்கு பால்பிட்டேஷன்ஸ் வரும் இந்த அதிகமாக காஃபி டீனால. ஸோ இந்த 6 மணிக்கு மேலே காஃபி டீ அவாய்ட் பண்ணுங்க. அதே டைம் சாப்பிட்றதுக்கு 2 hours முன்னாடி, சாப்பிட்றதுக்கு 2 hours அப்புறமா எடுத்துக்கோங்க. அதே டைம் எவ்வளோ எடுத்துக்கலாம், ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 cups வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கப்புங்கிறது ஒரு 150 ml, 100 to 150 ml. ஸோ 3 cups அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை உங்கள் டெய்லியில் 6 மணிக்குள்ளே எவ்வளோ 3 வாட்டி குடிக்க முடியுமோ ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதே டைம் உங்கள் மீல் டைம்குள்ளே வராமல் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க இந்த 3 cups.
2: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு கேட்டு முடிச்ச உடனே இப்போ டைம் ஃபார்
3: ரேடியோ சிட்டி
0: ஹெல்த் டாக்.
4: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர்.
5: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
4: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
6: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
7: இணைந்து வழங்குவோர்
8: KPN Promoters in year end bonus offer. ஒரு பாக்கெட்ல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
9: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
10: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
11: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
12: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
13: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
14: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
15: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
16: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
17: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு
3: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
5: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா

0: செட் ஆகல.
1: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
0: இது மாஸ் ஆஃபருங்க.
1: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
3: குழப்பம், திடீர் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தா உடனடியா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, வெயில அவாய்ட் பண்ணுங்க. காவேரி ஹாஸ்பிட்டலின் கோடை நலன். பொது நலன் கருதி வெளியிடுவோர் காவேரி ஹாஸ்பிட்டல்.
4: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
5: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
6: பின்ன கிச்சன்ல தான் கோல்வேல 5G இருக்கே.
5: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
6: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
5: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
7: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
9: வெற்றி
8: தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
10: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
11: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
12: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கும் சேஃபா.
13: சார், சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
14: ஓ நோ, பார்ட் 2 பிரேம்குமார் வந்துட்டானா?
13: என்
12: கட்சிக்காரங்க கட்டுற பில்டிங் உள்ள இருந்து வந்து இப்படி பிரச்சனையை கிளப்பிட்டு என்ன திட்ட,
13: படையப்பாவ பழி வாங்க நினைக்கிற எண்ணத்தை விட்டுட்டு
12: பெரிய படைய திரட்டி நாசரியே பழி வாங்க நினைக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் டேட்டு கிடைக்கிறது கஷ்டம் இல்ல?
13: அவனுக்கு ரணம் பாக்கணும்.

ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1. தாமரை வரிகள்ல கபில் கபிலன், ஸ்ரேயா கோஷல் குரல்கள்ல ஜஸ்டின் பிரபாகரன் இசையில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு உருகுது உருகுது.

0: பாட்டு கேட்டு முடிச்ச உடனே தமிழகத்தில் 234 தொகுதிகளையுமே 23 ஏப்ரல் 23 எலெக்ஷன் அப்படின்னு நடந்து முடிஞ்சு. அதே மாதிரி 4 மாநில எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்றது நீங்க வெளியிடுறாங்க. 4-5 ஒரு பக்கம் மேற்கு வங்கலம், இன்னொரு சைடில் கேரளா, அதுக்கப்புறமா அஸ்ஸாம், அப்புறம் பாண்டிச்சேரி, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி இந்த 5 இடங்கள்லையும் இருக்கக்கூடிய எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு. அதுக்கான ரிசல்ட்ஸ் அப்படின்றது இன்றைக்கி வெளியிடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய இடங்களில் எங்கெல்லாம் இந்த வாக்கு எண்ணிக்கை சாவடிகள் இருக்கோ அந்த ஏரியாவில் அந்தந்த இடங்களில் நிறைய போலீஸ் பாதுகாப்பு அப்படின்றத போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த தடவை நிறைய காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு, நிறைய பேர் உள்ளே கண்டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஸ்டார் கேண்டிடேட்ஸ், இன்னொரு சைடில் மக்கள் ஆர்வமாக அந்த ஓட்டு போட்டது, என்ன நடக்க போகுது, ஒபிடியன் போல், எக்ஸிட் போல் எல்லாம் பார்த்தாச்சு. இன்றைக்கி ரிசல்ட்ஸ் அப்படின்றது வரப்போகுது. ஸோ இவ்வளோ நாளாக வந்துட்டு இவங்களா அப்படின்ற இன்னைக்கு தெரிஞ்சிடும், ரிசல்ட்ஸ் அப்படின்றது வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய போலீஸ் பாதுகாப்பில் இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கம் செலிப்ரேஷன், எந்த ஒரு கலவரம் வந்துடக்கூடாது, எந்த வருஷமும் வந்தது கிடையாது, நம்ம பீஸ்ஃபுல்லாக தான் நடத்தி முடிச்சிருக்கிறோம், பீஸ்ஃபுல்லாக நடந்திருக்கு. பட் அப்படி இருக்கும்போது எந்த ஒரு சலசலப்பு இருக்கக்கூடாதுக்காக ஒரு ப்ரிகாஷனரி ஆக்ஷனாக வந்துட்டு போலீஸ் அப்படின்றவங்க இருக்கிறாங்க. பொதுமக்களும் இந்த நேரத்தில் நம்மளும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம போகலாம். நிறைய கட்சியினர் வந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க வந்து அங்கங்கே கார்லாம் பார்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேவை இன்னைக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் எப்போவுமே சொல்லுவோம்ல, தேவையில்லாமல் வெளியே வந்துட்டு போகிறது அப்படின்றது என்ன நடக்குதுன்னு பாப்பேட்டி தேவையில்லை. எல்லாமே இன்றைக்கி லைவில் எல்லா இடத்துலையும் வந்துட்டு ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ரேடியோ சிட்டிலையுமே கூட உங்கள் லைவ் அப்டேட்ஸ்லாம் நாங்கள் கொடுக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படி 8 மணிலேருந்து இந்த வாக்கு எண்ணிக்கையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாம். முக்கியமாக முதல்ல தபால் ஓட்டுகளை பிரிப்பாங்க அப்படின்ட்டுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இவிஎம்மில் என்னெல்லாம் பதிவாயிருக்குன்றதை ஒன்றொன்றா ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ட்டுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ரேடியோ சிட்டியில் நான் ரேடியோ சிட்டி பரத் உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ்லாம் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app. Radio
3: City. Yono SBI, cricket ka blockbuster.
4: Are you ready?
5: For the ultimate cricket fun.
6: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
7: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமென்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ சிட்டி.
3: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ்.
8: பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
9: இணைந்து வழங்குவோர்
10: KPN Promoters இன் இயர் அண்ட் போனான்ஸ் ஆஃபர். ஒரு பாக்கத்துல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799 க்கு வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN Promoters.
11: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
12: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
13: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
14: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
15: கேடியா பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
16: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
17: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
18: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
19: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் PCR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
4: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
9: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ப்ரே கன்ஃபியூஷன் இருக்கு.
20: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
21: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கைதான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
22: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
23: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
24: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
25: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
26: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
27: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
28: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
27: இது மாஸ் ஆஃபருங்க.
28: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
29: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
30: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
31: பின்ன கிச்சன்ல தான் கோல்வின 5G இருக்கே.
30: என்ன 5G? அது என்ன புதுசா?
31: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
30: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை அன்று, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
32: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
33: NAC A+ அக்ரிடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸும் இருக்காங்க. விசிட் sentthomascollege.com.
34: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
35: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
34: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
35: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிடல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், இந்த சம்மர் ஹீட்னால நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, அது எப்படி உருவாகுது?
36: சில பேர் வந்து சாப்பாடுல உப்பு மசாலா ஜாஸ்தியா இருக்கும், பொழுது போன அளவு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, பேலன்ஸ் சரியா இல்ல, அதனால உப்பு எல்லாம் சேர்ந்து கல்லு ஃபார்ம் ஆகுது. அவங்க போற யூரின் கலர் நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, எரிச்சல் நல்லா இருக்கா, இது ரெண்டு தான் வந்து அறிகுறி. இது ரெண்டும் அவங்க செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். ஹீட் டைம்ல வெளியே போக கூடாது.
35: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிடல்.
37: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
38: பரபரன்னு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
39: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1. நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.
3: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.
5: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
5: சரி சரி,
7: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
8: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
9: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
10: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
11: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
10: இது மாஸ் ஆஃபருங்க.
11: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
12: கேர்ஃபுல், சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
11: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
12: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
13: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.

0: நைனோ உரங்களின் மகிமை ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
4: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேச்ச
5: மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
6: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் தான் பேசிட்டு இருக்க. 8 மணி தாண்டி போயிட்டு இருக்கு. பாட்டு கேட்டு முடிச்ச உடனே 8 மணில இருந்து 8:30 வரைக்கும் இந்த தபால் ஓட்டுகள் பதிவாயிருக்கும்ல, அதோட எண்ணிக்கை அப்படின்ற ஸ்டார்ட் பண்றாங்க. 8:30 இருந்து இவிஎம்ல என்னெல்லாம் வாக்குகள் பதிவாயிருக்கோ அதோடைய ஓட்டிங் அப்படின்ற ஸ்டார்ட் பண்றாங்க. 62 மையங்கள் தமிழ்நாட்டில் மொத்தமா பார்த்தோம் அப்படின்னா 62 சென்டர்ஸ்ல இந்த வாக்குகள் எண்ணிக்கை அப்படின்றத இப்ப ஸ்டார்ட் பண்ணி பண்ண போறாங்க. 8:30 இருந்து ஸ்டார்ட் ஆகும் இருக்கிறாங்க. அதுல முக்கியமா வந்து லோயலா காலேஜ் நம்ம பார்த்தே ஆகணும். பல பேருடைய பார்வை அப்படின்றது கேமராவை அப்படியே திருப்பிடுவாங்களே அந்த மாதிரி லோயலா காலேஜ் பக்கம் திருப்பி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா லோயலா காலேஜ்ல நிறைய தொகுதிகளுடைய இந்த வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது நடக்குது. அதுல முக்கியமா பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், ஸ்டார் கான்ஸ்டிடியூன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ரொம்ப எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூன்சியான பெரம்பூர், கொளத்தூர், எடப்பாடி இந்த தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது லோலா காலேஜில் தான் நடக்குதுங்க. ஆமாம், அதாவது கொளத்தூரில் பார்த்தோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்து சார்பாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவர் அங்கே நிற்கிறாரு. அதுக்கப்புறமா கொளத்தூரில் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா கட்சியுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் அங்கே நிற்கிறாரு. அதுக்கடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஸோ இவங்களுடைய தொகுதிக்கான இந்த வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது அந்த மையமானது லோயலா காலேஜில் இருக்கின்றனால அங்கே நிறைய தொண்டர்கள் வராங்க. ஏன்னா அவங்க தானே கட்சியுடைய தலைவர்கள். ஸோ அங்கே நிறைய தொண்டர்கள் வரனால அங்க போலீஸ் பாதுகாப்பு நிறைய போட்டிருக்காங்க. நீங்க நினைப்பீங்க லோயலா காலேஜ் பக்கம் இவ்வளவு கூட்டமா இருக்கு அப்படின்னு, ஏன்னா அங்க நிறைய தொகுதிக்கான வாக்குகள் எண்ணிக்கை நடக்குது. அதுல மிக மிக முக்கியமான இந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிற்கக்கூடிய தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை அங்க நடக்கிறதுனாலதான் இவ்வளவு கூட்டம், இவ்வளவு பத்திரிகையாளர்கள் அங்க இருக்கிறாங்க. ஸோ அந்த சைட்ல போறவங்க உங்க டேவை இன்னைக்கு பிளான் பண்ணிக்கோங்க. இப்ப தபால் ஓட்டுகள் எல்லாம் என்ன ஆரம்பிச்சிட்டாங்க, இனி அடுத்து இவிஎம்ல என்னெல்லாம் பதிவாயிருக்கின்றது வரும், நான் உங்களுக்கு லைவ் அப்டேட் எல்லாம் கொடுக்குறேன். தொடர்ந்து ரேடியோ சிரி கேளுங்க, ரேடியோ சிரி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.

0: powered by
1: healthy சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oily நிறைவான சமையல் கொடுக்கற பீ ரைட் sunflower oil இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பீ ரைட் sunflower oil வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் Harley Davidson X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume. Indra thangamanga aarambikalam. NAC DigiGold app download cheyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Happiness partner. Satya. Spreading happiness.
4: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆன் ரேடியோ சிட்டி 91.1.
6: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
7: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
8: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
7: அதுல என்ன ஸ்பெஷல்?
8: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
7: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
8: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
7: சரி, இப்பவே கிளம்பலாம்.
8: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட்.
9: ஒவ்வொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயிருந்தாலும் ஃபேப்ரிகேஷன் ஆயிருந்தாலும் வருஷங்களுக்கு நீடிக்கும் டிபெண்டபிள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். GSPL ரைனோ, சாலிட் பைப்ஸ், சாலிட் சாய்ஸ்.
10: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
11: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
10: இது மாஸ் ஆஃபர்ங்க.
11: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
12: சிக்கலான சக்கரை நோய சுக்குநூறு ஆக்குங்க.
13: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ் சென்னை.
14: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
15: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் Hospital. For consultation, call 080-657-40817.
16: 9 years of care. Bihar Hospital Anniversary Offer. Comprehensive checkup, pap smear, scan, ECG, vitamin D3, doctor consultation, just 2,999. Mammogram ka 50% discount. Inike book panaga.
17: Bihar Hospital, Anna Nagar East.
18: Muirchikali lamal, purichikali narakad. Chennai. Get ready for a revolution.
19: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
20: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
19: என்ன 5G? அது என்ன புதுசா?
20: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
19: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
21: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ? இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீக்ல டிஸ்கஷன் நடக்குது.
22: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAC A grade certified autonomous college.
21: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
23: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. visit dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
0: ஹே, என்ன சவுண்ட் இது?
1: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
0: என்ன இடம்?
1: சர்ப்ரைஸ்.
2: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
0: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
2: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
3: அக்னி வெயில் உக்கிரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல, ஏசில சுத்தமா கூலிங்கே இல்ல, இமிடியட்டா மாத்தணும்.
24: டோன்ட் வரி, டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி வெளியில வெயில் 50 டிகிரி இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி சில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
3: அப்போ பழைய ஏசி?
24: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஏசிய ஃப்ரீயா கழட்டி புது ஏசியையும் ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி தரும். அதோட 3 மீட்டர் காப்பர் பைப்பும் ஃப்ரீ.
3: ஈஸியா ஏசிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் பெஸ்ட்ன்னு எல்லாரும் சொல்றாங்க.
25: ஓ ஜெனரல் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
3: வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
26: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
27: அதனால தான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபிலிம்ஸ்.
26: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளையன்ட்.
27: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன். கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
2: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபிலிம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. Up to 8 years warranty order. Nearest Garvari Application Studio visit pannunga illa call pannunga 9689968996. TNC apply.
28: என்ன ரமேஷ், அதுக்குள்ள ஆபீஸ் வந்துட்டீங்க? How is your baby and wife?
29: Yeah boss, நல்லா இருக்காங்க. Birthright by Rainbow Hospitals எங்க pregnancy and delivery journey-ய ரொம்ப ஸ்மூத் ஆக்கிட்டாங்க. Fertility-ல இருந்து pregnancy, prenatal care-ல ஆரம்பிச்சு நார்மல் டெலிவரி ஆகுமானு பயந்த நேரத்துல நல்லா சப்போர்ட் பண்ணி நார்மல் டெலிவரியில என் வைஃபையும் குழந்தையையும் சேஃபா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க.
23: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
30: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
31: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். டிராபிக் அப்படின்னு சொல்லும்னா இன்னைக்கு மண்டே எல்லா இடத்துலையும் இருக்கிற டிராஃபிக் தான். அட் த சேம் டைம் இந்த ஓட்டு எங்கெல்லாம் எண்றாங்களோ அந்த மையங்கள், 62 மையங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு இந்த ஓட்டு எண்ணிக்கை அப்படின்னு நடக்குது. அப்படி இருக்கும்போது தபால் ஓட்டு தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அதான் எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட எண்ணிக்கை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். 8:30 இவிஎம்ல என்னெல்லாம் வந்துட்டு வாக்குகள் பதிவாயிருக்கோ அதோட எண்ணிக்கை ஆரம்பிக்கும். ஸோ அதனால அந்த வாக்குகள் எண்ணிக்கை மையங்கள் சைடில் கொஞ்சம் கூட்டம் இருக்குங்க. அந்த சைடில் போகிறோம், கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க. கொஞ்சம் போலீஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கும் அந்த சைடில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டேவை பிளான் பண்ணி போங்க. தொடர்ந்து ரேடியோ சிரி கேளுங்க, ரேடியோ சிரி பரத்தையும் கூட.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
4: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி. அந்த ரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
14: Hey, you are looking so cool, yeah.
4: Hama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silks la classy-a, fancy-a, different-different-a superana summer special collection irukku. Anga vaangi saree kattu, neeyu cool-a irupa.
15: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
14: Enanga AC venunga, summer set agala.
15: Simple, Eagle Electronics po. AC vaangna sofa free. Old AC exchange up to rupees 10,000. 3-star AC ku 7.5% cashback. 5-star AC ku 10% discount. Zero down payment finance.
14: இது மாஸ் ஆஃபருங்க.
15: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
16: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கேற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
17: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
15: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, எந்த அளவு குடிக்கணும்?
18: ஒரு நாளைக்கு 2-2.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. இதை தவிர நம்ம சாப்பாடு சேர்ந்த சாம்பார், மோர், ரசம், அப்புறமா காஃபி, ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதனால அந்த அளவுக்கு நார்மலா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டிஹைட்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருத்தருக்கு நாளைக்கு 40 ml per kg பாடி வெயிட்டுக்கு, அதான் கணக்கு.
15: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
4: சிக்கலான சக்கரை நோய சுக்குநூற ஆக்குங்க.
19: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
20: ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஓவர், கரியர்ல நெக்ஸ்ட் திங் பண்ணிட்டீங்களா? பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
21: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
22: Mm-hmm.
1: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
3: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின 5G இருக்கே.
1: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
3: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
1: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
22: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
23: டாக்டர், இந்த மாடர்ன் டே டயட்டிங் நம்ம கட்டை எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணுது?
24: ஜென்ரலி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செலிபிரேட் பண்றாங்க, அது வந்து ப்ரொலாங்ட் ஃபாஸ்டிங் 16 அவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். வாட் இஸ் அட்வைசபிள், சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் அவர் மீல்ஸ் முடிச்சிடணும்.
22: மேலும் விவரங்களுக்கு கால் 9644964.
25: முகத்தில் பருவா சைபால், சரியா திறங்கோ சைபால், சேர்த்து புண்ணா சைபால்,
26: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
27: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
28: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
29: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 7200-13431.
30: நீங்களும்
31: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும், ஏன்னா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
32: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங்

0: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து தொலை தர. இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர?
1: 96 பார்ட் டூ சார்.
2: என்னடா ராமஞ்சனம் சேர்த்துக்கு துவைக்க போறியா?
1: அதான் அந்த ட்விஸ்ட்ல இருந்துதான் சார் படத்தையே ஆரம்பிக்கிறோம். சிங்கப்பூர் லேண்ட் ஆன ஜானு ஒரே கில்ட்டோட ராம மீட் பண்ணதாவ புருஷன் கிட்ட சொல்லலாமா வேணாம், சொல்லலாமா வேணாமான்னு ஒரு பதட்டத்துல ஆரம்பிக்குது சார் படம்.
0: ஓ, ஜானு புருஷனை காட்ட போறமா?
1: ஆமா சார், அவர் சிங்கப்பூர்ல ஒரு காபி ஷாப் வச்சிருக்காரு, கூடவே பார்ட் டைம்ல சிங்கப்பூர் ஜூல அனிமல் ரெஸ்கியூவும் பண்றாரு. அவர் பேரு மிஸ்டர் பார்த்திபன்.
0: கூப்பிடுறாங்க
1: ஒரு கார பொறி வாங்கி தரலன்னு பிரேக்கப் பண்ணிட்டு முத்து பாட்டிட்டு ஒரு மினிஸ்டர் பையனை கல்யாணம் பண்ணிட்டாளா சார்?
3: பள்ளியா?
0: அடே, இது கில்லிடா.
1: மாத்திரம் அதுக்கப்புறம் தனலட்சுமி மாதிரியே இருக்கிற ஜானுவ பார்த்த உடனே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா சார்.
0: இப்படி ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் சார்.
3: என்னோட பெர்ஸ்பெக்டிவ இப்ப நீ பாக்க போறப்ப நீங்க

0: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் பேசிட்டு இருக்கிறேன். இந்த தபால் ஓட்டோடைய எண்ணிக்கைகள்லாம் வந்து இப்போ அப்படியே முடிஞ்சிருக்கு. இனி அடுத்ததாக இவிஎம் மிஷின்லேருந்து எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தங்களும் வந்துட்டு இப்போ முன்னிலையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அப்டேட்லாம் நம்ம கொடுப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த டெபாசிட் போயிடுச்சுன்றாங்கல்ல ஒரு கேண்டிடேட் வந்துட்டு டெபாசிட்டை இழக்காமல் இருக்கிறதுக்காக அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஒரு கான்ஸ்டிடியூன்சி இருக்குது, 234 தொகுதியில் ஒரு தொகுதி இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு தொகுதியில் போட்டியிடக்கூடிய அந்த ஒரு வேட்பாளர் டெபாசிட் தொகை அப்படின்றது கட்டியிருப்பார். அதை அவர் வந்து இழந்துடக்கூடாது அப்படின்னா, அவர் அங்கே மொத்தமாக பதிவாக இருக்கக்கூடிய வாக்குகளில் 1/6 அவர் வந்து எடுக்கணுமா, 1/6 அப்படின் போது ஒரு 16.45% வாக்குகள் அவர் எடுத்திருந்தார் அப்படின்னா, அவருக்கு அது டெபாசிட் போகாது, அந்த டெபாசிட் வந்துட்டு வீணாகாது, அந்த டெபாசிட் போன ஒரு கேண்டிடேட் அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு வராது. ஸோ இப்போ ஒருத்தர் நிற்கிறார் அப்படின்னா, அவர் ஏ அப்படின்ற ஒரு கேண்டிடேட் அந்த இடத்துல நிற்கிறார் அப்படின்னா, அவர் அந்த மொத்தமாக பதிவாக இருக்கக்கூடிய வாக்குகளில் 1/6 அவர் எடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி எடுக்காத கேண்டிடேட் டெபாசிட் போயிருச்சு அப்படின்வாங்க. ஸோ தபால் ஓட்டுகள் முடிஞ்ச நிலையில இப்போ அடுத்ததாக இவிஎம் ஓட்டுகள் அப்படின்றத, இவிஎம் அதாவது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் பதிவாக இருக்கக்கூடிய வாக்குகள், அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து தபால் ஓட்டில் வந்துட்டு அரசு ஊழியர்கள், அப்புறம் இந்த எலெக்ஷன் டைமில் வந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்கள், அவங்க 85 மேலே இருக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறமா மாற்றுத்திறனாளிகள், இவங்க எல்லாருமே வந்துட்டு வாக்குகள் அப்படின்றத அளிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்ததாக இவிஎம், இதில் தான் வந்துட்டு நிறைய அதாவது அதிகமான பாப்புலேஷன் வந்துட்டு ஓட்டு போடுறது அப்படின்றது இவிஎம்ல தான். ஸோ அப்போ இந்த இவிஎம்ல என்ன மாதிரியான வாக்குகள் பதிவாக இருக்கு அப்படின்றது கொஞ்சம் நேரத்தில் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு லைவ் அப்டேட் ரேடியோ சிட்டி பரத் தான் கொடுக்குறேன். தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app. Radio
3: City. Yono SBI, cricket ka blockbuster.
4: Are you ready?
5: For the ultimate cricket fun.
6: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரவங்க. மொத்தம் 65 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான், அந்த டீம் எந்த டீம்?
1: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது, ஓன்லி ஆன் ரேடியோ சிட்டி.
3: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
7: பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
8: இணைந்து வழங்குவோர்
9: கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ் இன் இயர் அண்ட் போனான்ஸ் ஆஃபர். ஒரு பக்கத்துல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799 க்கு வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ்.
10: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruvirkadu.
11: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
12: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை, KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
13: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
14: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
15: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
16: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
17: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
18: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தீன்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன் ஓபன்.

0: அடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: சிக்கலான சக்கர நோய சுக்குநூறு ஆக்குங்க.
2: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக் கீழ்பாக் சென்னை.
3: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
4: வாவ் ப்ரோ, உன் கார் பிபிஎஃப் அமேசிங்கா இருக்கு. பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
5: ஜஸ்ட் 40,000 பண்ணிட்டா மேக் இன் இந்தியா கர்வாரே பிபிஎஃப் ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸோட.
4: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனியூன் 5 இயர் கர்வாரே பிபிஎஃப்னா 75,000 கிலோ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்டு லுக்குக்கு போயிடும்பா.
6: பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்ட் பாக்ஸ் இருக்கானு செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா இ வாரண்டி சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC அப்ளை.
7: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
8: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
9: ஹே, என்ன சவுண்ட் இது?
10: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
9: என்ன இடம்?
10: சர்ப்ரைஸ்.
11: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். OMR இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
9: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்க தான்.
11: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
12: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
13: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
14: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
13: இது மாஸ் ஆஃபருங்க.
14: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
15: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
16: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574087.
17: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
18: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
17: என்ன 5G? அது என்ன புதுசா?
18: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
17: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
19: எங்க பாரு கேலக்ஸி கேலக்ஸின்னு கேக்குது.
1: தெரியாதா உனக்கு, நம்ம TVS குரூப்போட தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஜாம்பவான் ஜெகநாதன் சாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
19: அப்போ சூப்பர் சர்வீஸ் சொல்லு.
1: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், இன்னென்றும் உங்கள் சேவையில்.
19: ரிசல்ட் எப்ப வரும்? எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ? இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
2: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAC A grade certified autonomous college.
6: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
1: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
4: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
3: எஸ் மேடம், சொல்லுங்க.
4: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
3: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 feet ஏர் த்ரோ, 4-way ஆசிலேஷன், ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
4: எங்களுக்கு 6 AC வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
3: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 voltage இன்வெர்டர் ஏசி வாங்கினா 1 ton AC டோட்டலி ஃப்ரீ.
4: வாவ், சூப்பர்.
3: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
4: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
3: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
12: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத சிட்டி நகர்.
4: We have no branches.
3: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
20: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என் ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
21: டாக்டர், ஸ்கிப்பிங் மீல்ஸ் ஆர் ஓவர் ஈட்டிங், இது ரெண்டுல எது ஹை ரிஸ்க்?
22: ரெண்டுமே மோசம் தான். ரெண்டுல ரொம்ப மோசம்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இதெல்லாம் தான் இப்போ ஒரு பேண்டமிக்காவே கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஓவர் ஈட்டிங் சொல்லலாம்.
20: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
23: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
24: மக்கா மிஷி
25: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு மக்கா மிஷி. பால் டப்பா குரல் மற்றும் வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில, தொடர்ந்து கேளுங்க.
26: உன் சைடுல பால்ட்ட வச்சு நீ

0: 박명수
1: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு வாக்கு எண்ணிக்கை அப்படின்றது பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகத்துல 234 தொகுதியிலுமே வந்துட்டு இந்த தமிழக சட்டசபை எலெக்ஷன் அப்படின்னு நடந்துச்சுல. ஸோ அதுல பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு 20 இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு முன்னிலையில இருக்கிறாங்க. 9 இடங்கள்ல அதிமுக வந்துட்டு முன்னிலையில இருக்கிறாங்க. தாவேக்கா 6 இடத்துல முன்னிலையில இருக்கிறாங்க. இதுதான் இப்போ வரைக்கும் நிலவரம். தபால் ஓட்டோடைய எண்ணிக்கை வந்து முடிஞ்சு இப்போ இவிஎம் அப்படின்றதோடைய இந்த ஒரு கவுண்டிங் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல திராவிட முன்னேற்ற கழகம் 20 இடத்துக்கு மேல வந்துட்டு அவங்க முன்னிலையில இருக்கிறாங்க. அஇஅதிமுக வந்துட்டு 11 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. தாவேக்கா 5 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறாங்க. இப்பதான் இவிஎம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்ற அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க. ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: மற்றும் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்
3: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.
4: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
5: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
6: காவேரி ஹாஸ்பிட்டலின் கோடை நலன். கோடை நலன் குழப்பம், திடீர் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தா உடனடியா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, வெயில அவாய்ட் பண்ணுங்க. காவேரி ஹாஸ்பிட்டலின் கோடை நலன். கோடை நலன் பொதுநலன் கருதி வெளியிடுவோர் காவேரி ஹாஸ்பிட்டல்.
7: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
8: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
9: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
10: மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
11: Hey, you are looking so cool, yeah?
12: Ama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silks la classy-a, fancy-a, different-different-a superana summer special collection irukku. Anga vaangi saree kattu, neeyu cool-a irupa.
13: Snehalaya Silks, Venkat Narayana Road, T-Nagar.
14: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
15: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
14: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
15: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
14: கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
16: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
17: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
16: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
18: என்ன ரமேஷ், அதுக்குள்ள ஆபீஸ் வந்துட்டீங்க? ஹவ் இஸ் யுவர் பேபி அண்ட் வைஃப்?
19: யா பாஸ், நல்லா இருக்காங்க. பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் எங்க பிரெக்னன்சி அண்ட் டெலிவரி ஜர்னியை ரொம்ப ஸ்மூத் ஆக்கிட்டாங்க. ஃபர்டிலிட்டியில இருந்து பிரெக்னன்சி, ப்ரீநேட்டல் கேர்ல ஆரம்பிச்சு நார்மல் டெலிவரி ஆகுமான்னு பயந்த நேரத்துல நல்லா சப்போர்ட் பண்ணி நார்மல் டெலிவரியில
20: பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்டும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
21: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, The Bridal Jewelry Collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
1: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
0: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளைன்ட்.
1: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன். கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
22: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968996.
1: மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம். ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
22: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம், NAAC A grade certified autonomous college.
1: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
23: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
24: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
25: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.

முதல் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. 42 இடங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகமும், 41 இடங்கள்ல தாவேகாவும், 32 இடங்கள்ல அஇஅதிமுகவும் அப்படின்றவங்க இப்போதைக்கு முன்னிலை வசிக்கிறாங்க. இப்போதைக்கு முன்னிலை தான், வாக்குகள் வந்து இன்னும் எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ 116 தொகுதியில் 234 பார்த்தோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய கூட்டணி 42 இடங்கள்லையும், தாவேகா 41 இடங்கள்லையும், அஇஅதிமுக அவங்களுடைய கூட்டணி 33 இடங்கள்லையும் இப்போதைக்கு அவங்க வந்துட்டு முன்னிலை அப்படின்றத வசிக்கிறாங்க. கேரளாவில் பார்த்தா 140 கம்யூனிஸ்ட் பார்ட்டி 53 இடங்களையும், காங்கிரஸ் 81 இடங்களையும், பாஜக 6 இடங்களையும் முன்னிலையில் இருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வந்துட்டு இந்த லைவ் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.

0: powered by
1: healthier சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் sunflower oil இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் sunflower oil வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் Harley Davidson X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai Nooru Pudume. Indra Sangam Vanga Aramikalam. NAC DigiGold app download seyyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Happiness partner. Satya. Spreading happiness.
4: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM on Radio City 91.1.
5: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: Wow, bro, உன் கார் PPF அமேசிங்கா இருக்கு. பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
1: ஜஸ்ட் 40,000 க்கு பண்ணிட்டா. மேக் இன் இந்தியா கர்வாரே PPF ஃப்ரீ ரீப்ளேஸ்மென்ட்ஸோட.
0: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனூயின் 5 இயர் கர்வாரே PPFனா 75,000 கிலோ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்ட் லுக்குக்கு போய்டும்பா.
2: PPF இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்ட் பாக்ஸ் இருக்கானு செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா இ வாரண்டி சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க. இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply.
3: Strong construction oda secret GSPL Rhino MS pipes and tubes. High grade steel, long lasting durability. Ovvoru pipeum rigorous quality testing ai kadandhu infrastructure a irundalum fabrication a irundalum varshangalukku needikkum dependable strength ungalku kidaikkum. GSPL Rhino, solid pipes, solid choice.
4: Books ka parpatta learning theringla. Welcome to Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs undu and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-013-431. Subject to University of Madras affiliation.
5: Thikkalana sakkara noya chukkunura akunga.
6: Dr. JP's Cardio Diabetic Clinic Kid Park Chennai.
7: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
8: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
7: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
8: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
7: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை அன்று குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
9: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
10: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
9: இது மாஸ் ஆஃபருங்க.
10: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
11: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
12: முகத்தில் பருவா சைபாக், சரியா திலங்கம் சைபாக.
13: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
14: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
15: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
16: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
17: நீங்களும்
18: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம்,
16: இருக்கு.
19: வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.
9: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
10: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
9: இது மாஸ் ஆஃபருங்க.
10: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
9: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.
20: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். டிராஃபிக் அப்படின்னு சொல்லும்னா சிட்டியில் மண்டே எப்போ இருக்கிற டிராஃபிக் தான் அந்த டிராஃபிக்கோட டிராஃபிக்காக அது அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ வந்துட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், இப்போதைக்கு தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா 47 இடங்கள்லையும் வந்துட்டு முன்னிலையில் இருக்கிறாங்க. அஇஅதிமுக கூட்டணி 32 இடங்களில் முன்னிலையில் இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய கூட்டணி 31 இடங்கள்லையும், நாம் தமிழர் கட்சி அவங்க ஒரு இடத்துலையும் முன்னிலையில் இருக்கிறாங்க. 234 111 இடங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் பேஸ் ஆஃப் அந்த இது கவுண்டிங் முடிஞ்சிருக்கு. 47 இடங்களில் தாவிக்கா, 32 இடங்களில் அஇஅதிமுகவுடைய கூட்டணி, 30 இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி, அண்ட் நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்துல. இது வந்து முன்னிலை விவரம் தான். அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து ரேடியோ சிரி கேளுங்க. ரேடியோ சிரி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
5: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
3: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
10: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
11: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
12: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
13: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
14: சிக்கலான சக்கர நோயை சுக்குனூர் ஆக்குங்க.
15: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
16: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
17: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
16: இது மாஸ் ஆஃபருங்க.
17: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
18: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
19: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574817.
20: சர்ஜரினாலே பெயினும் லாங் ரெக்கவரியும் தான் ஞாபகத்துக்கு வருது.
3: அது அப்போ. இப்போ விஹா ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட், லெஸ் பெயின், ஃபாஸ்டர் ஹீலிங். கம்மி ஹாஸ்பிடல் ஸ்டேல நார்மல் லைஃப்க்கு சீக்கிரம் திரும்ப முடியும்.
21: விஹா ஹாஸ்பிடல், அண்ணா நகர்.
22: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
23: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
24: ஜோயா லுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
25: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது.

0: வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட்சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கும் சேஃபா.
1: நெஞ்சுவலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
2: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ் பார்க்.
3: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
1: ஹே, என்ன சவுண்ட் இது?
4: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
1: என்ன இடம்?
4: சர்ப்ரைஸ்.
5: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ், ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
1: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
5: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸ் மாத்துங்க. கால் 8088068806.
6: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
7: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
6: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளையன்ட்,
7: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன், கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
5: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோவை விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply.
8: சார் சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
9: ஓ நோ, பார்ட் 2 பிரேம்குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர, இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
8: இறுதி சுற்று 2 சார்.
9: பிரேம்குமார், இதெல்லாம் ரொம்ப தப்பு
10: சார். சுதா கொங்கரா விட நல்லா எடுக்கிறோம் சார். ஸ்போர்ட்ஸ்ல பாலிடிக்ஸ் பண்ற மேல் அதிகாரியை கீழே ஒரு குத்து விட்டு ஓடி போய் மாதவன் இடுப்புல ஏறி உட்கார்ற இடத்துல முடியுது சார் இறுதி சுற்று 1. அங்கிருந்து பார்ட் 2 ஆரம்பிக்கிறோம் சார்.
9: அப்புறம் என்ன ஆகுது?
10: இடுப்புல உட்கார்ந்த ரித்விகாவை கீழே இறக்கி விடுறப்ப ஸ்பிரெயின் ஆயிருது சார் மாதவனுக்கு.
9: உனக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுக்க வந்து எனக்கு பாக்ஸிங்கே சொல்லி கொடுக்க முடியாம போயிடுச்சேன்னு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருது சார். இதே ரிங்ல போட்டி போடலாம் வானு மாதவனுக்கும் ரித்விகாவுக்கும் மேட்ச் சார்.
10: நம்ம சொல்லி கொடுத்த பொண்ணாச்சேன்னு மாதவன் விட்டு தராரா, இல்ல நமக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டர் ஆச்சேன்னு ரித்விகா விட்டு தர்றாங்களான்னு டென்ஷன்ல விடுறோம் சார் இன்டர்வல்ல. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஈக்குவலா ஃபைட் வச்சு கிளைமேக்ஸ்ல கொண்டாரா சார் ஜெங்கிஸ்கான.
9: ஒண்ணு நம்ம ஆயுதத்தை ஸ்ட்ராங் பண்ணணும், இல்ல எதிரி ஆயுதத்தை அழிக்கணும்னு மாதவன் காடை இறக்கி
10: இறக்கி
9: ரித்விகா இடுப்புல உட்காந்துக்கிறாரு சார். ரித்விகா இடுப்பு சுளுக்கிக்க கிளைமேக்ஸ் டிராய். ஆஸ்பத்திரியில ரெண்டு பேரும் எமோஷன் ஆகி இடுப்பு நரம்புல நீ
10: அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு சேர்றதுதான் சார் கிளைமேக்ஸ்.
9: சரி, எந்த ஹாஸ்பிட்டல் போனாங்க அவங்க?
11: அங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போடணும், இன்னும் ஒரு இடுப்பு ஓட்டுறேன் கேஸ்.

0: ரேடியோ சிட்டி 91.1 ரேடியோ சிட்டி பரத் நான் பேசிட்டு இருக்கிற. பாட்டு கேட்டு முடிச்ச உடனே தூக்கத்துக்கு, அதாவது லக்ஸூரியான ஒரு தூக்கத்துக்கு அட்ரஸ் ஒன்னு இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அந்த அட்ரஸ்க்கு என்ன தெரியுமா பேரா இருக்கும்? இட்டாலியானோ லிவிங் அப்படின்ற மாதிரி தான் பேர் இருக்கும். என்னடா சொல்ற அப்படின்னா, எஸ் இட்டாலியானோ லிவிங் அப்படின்ற ஒரு அல்ட்ரா லக்ஸூரி ரேஞ்ச் ஆஃப் ஸ்பிரிங் மேட்ரஸ் கொண்டு வந்திருக்காங்க பெப்ஸ். பெப்ஸ் அப்படின்னாலே இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அவங்க வந்துட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க ஹேண்ட் கிராஃப்ட் பண்ண ஒரு லக்ஸுரி ரேஞ்ச் ஆஃப் ஸ்பிரிங் மேட்ரஸ். அது வந்துட்டு எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்டெலிஜென்ட் கம்ஃபர்ட்டுக்கும் அது வந்து லவ்வோட கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். அதாவது இட்டாலியானோ லிவிங் ரேஞ்ச் அல்ட்ரா லக்ஸுரி ஸ்பிரிங் மேட்ரஸ். இதில் அப்படி என்ன இருக்கு அப்படின்னா, அட்வான்ஸ் ஸ்பிரிங் சப்போர்ட் அண்ட் 3X கூலிங் டெக்னாலஜி அப்படின்னு கொடுக்குறாங்க. ஃப்ரெஷிங்காக நம்ம இருக்கிறதுக்கான ஒரு விஷயங்களை இதில் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் கம்ஃபர்டபுளாகவும் தூங்குறதுக்கு இந்த விஷயங்கள் வந்து இந்த மேட்ரஸில் இருக்கு. அண்ட் இந்த அல்ட்ரா லக்ஸுரி ரேஞ்ச் ஆஃப் மேட்ரஸில் வந்துட்டு அலுமினோகிராஃப் மெமரி ஃபோம் அப்படின்றத கொண்டு வந்துருக்காங்க. அண்ட் சில் ஜெல் மெமரி ஃபோம், மைக்ரோ பாக்கெட்டட் ஸ்பிரிங், கோலார் ஃபேப்ரிக் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த மேட்ரஸை வாங்கணும் அப்படின்னா இப்போவே என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பெப் ஸ்டோருக்கு போங்க, இல்லாட்டி பெப்ஸோடைய கிரேட் ஸ்லீப் ஸ்டோருக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டாக உங்களுக்கு 14999, எவ்வளோ 14,999 ரூபா உங்களுக்கு ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, ஃப்ரீபீஸ் கொடுக்குறாங்க. இது எல்லாமே கிடைக்கும் போது கண்டிஷன்ஸ் அப்ளை. ஸோ இப்போவே இட்டாலியானோ லிவிங் ரேஞ்ச் ஆஃப் அல்ட்ரா லக்ஸுரி ஸ்பிரிங் மேட்ரஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா பெப்ஸ் கிரேட் ஸ்லீப் ஸ்டோரில் போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வாங்குங்க. இப்போ தொடர்ந்து ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தை கூட. குட் மார்னிங்.
1: அடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM on Radio City 91.1.
2: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
3: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app.
4: Yono SBI, cricket ka blockbuster.
5: Are you ready?
6: For the ultimate cricket fun.
7: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான், அந்த டீம் எந்த டீம்?
2: ரேடியோ சிரியல் நீங்க கேட்க போறீங்க, எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது, ஓன்லி ஆன் ரேடியோ சிரி.
4: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
8: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
9: இணைந்து வழங்குவோர்
10: KPN Promoters in year end bonus offer. ஒரு பக்கத்துல plot square features 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
11: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
12: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
13: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை, KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
14: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட்.
15: அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
16: கேடியா பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
17: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
18: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
19: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
20: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
21: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
9: புக்ஸ் அப்பாற்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
22: பாதுகாப்புனா
9: கேலக்ஸி,
22: உத்தரவாதம்னா
9: கேலக்ஸி.
22: நம்ம டிவிஎஸ் குரூப்போட தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஜம்பவான் ஜெகநாதன் சார் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
9: அப்ப சூப்பர் சர்வீஸ் சொல்ல கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்றும் உங்கள் சேவையில். ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
23: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
24: Hey Meena, congratulations. எத்தனை மாசம்?
25: Thank you Priya. 6 மாசம் ஆச்சு.
24: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற? நல்லா இருக்கா?
25: Birthright by Rainbow Hospitals-ல தான் நல்ல கேர் பண்ணிக்கிறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணனும், நியோநேட்டல் கேர், வேக்சினேஷன் எந்த பயமும் இல்லாம பாத்துக்கிறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கிறாங்க.
26: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
27: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
28: BSc Nursing, BE Pharmacy, BSc Allied Health Sciences, Anesthesia, Renal Dialysis, Medical Laboratory Technology போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0446111699.
29: ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்ஷனோட சீக்ரெட் GSPL Rhino MS pipes and tubes. ஹை கிரேட் ஸ்டீல், லாங் லாஸ்டிங் டியூரபிலிட்டி. ஒவ்வொரு பைப்பும் ரிகரஸ் குவாலிட்டி டெஸ்டிங்கை கடந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயிருந்தாலும் ஃபேப்ரிகேஷன் ஆயிருந்தாலும் வருஷங்களுக்கு நீடிக்கும் டிபெண்டபிள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். GSPL Rhino, solid pipes, solid choice.
30: என்னங்க AC வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
31: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. AC வாங்குனா சோஃபா ஃப்ரீ. ஓல்ட் AC எக்ஸ்சேஞ்ச் அப் டு ₹10,000. 3 ஸ்டார் ACக்கு 7.5% கேஷ்பேக். 5 ஸ்டார் ACக்கு 10% டிஸ்கவுண்ட். ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
30: இது மாஸ் ஆஃபர்ங்க.
31: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
32: Wow bro, உன் கார் PPF அமேசிங்கா இருக்கு. பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
33: ஜஸ்ட் 40,000க்கு பண்ணிட்டேன்டா. மேக் இன் இந்தியா கர்வாரே PPF, ஃப்ரீ ரீப்ளேஸ்மென்ட்ஸோட.
32: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனூன் 5 இயர் கர்வாரே PPFனா 75,000 கீழ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்ட் லுக்குக்கு போய்டும்பா.
34: PPF இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்ட் பாக்ஸ் இருக்கானு செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா இ வாரண்டி சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996.
35: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
36: பின்ன கிச்சன்ல தான் கோல்வின 5G இருக்கே.
35: என்ன 5G? அது என்ன புதுசா?
36: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
35: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
37: Hey, you are looking so cool, yeah.
38: Hama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silksla classy ah, fancy ah, different ah super ana summer special collection irukku. Anga vaangi saree kattu, neeyu cool ah irupa.
39: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
40: Paramparaiya marala, nambikkai marala, ana Anna Saalaiku pudusa perusa oru brahmandamana adayalam irundhu.
38: All new VBJ Anna Saalai showroom. Oru parichayamana peyar ippo andha vaanathukku edra uyandhu nikkudhu. Adhe paramparaiyam, adhe nambikkai. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
41: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், இந்த சம்மர் ஹீட்னால நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, அது எப்படி உருவாகுது?
42: சில பேர் வந்து சாப்பாட்டுல உப்பு மசாலா ஜாஸ்தியா இருக்கும், பொழுது போன அளவு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, பேலன்ஸ் சரியா இல்லாதனால உப்பு எல்லாம் சேர்ந்து கல்லு ஃபார்ம் ஆகுது. அவங்க போற யூரின் கலர் நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, எரிச்சல் இருக்கா, இது ரெண்டுதான் வந்து அறிகுறி. இது ரெண்டும் அவங்க செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். ஹீட் டைம்ல வெளியே போக கூடாது.
43: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
0: வைசாக் லிரிக்ஸ்ல வைசாக் அண்ட் ஏகனோட வாய்ஸ்ல வைசாக் கம்போஸ் பண்ண பாட்டு காத்து நம்ம பக்கம் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: பரபரன்னு ஓடுது சிட்டி. எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். தமிழக சட்டசபை தேர்தல் அப்படின்றதுக்கான வாக்கு எண்ணிக்கைகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. ரேடியோ சிரி பரத் நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுல பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் 54 இடங்கள்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுடைய கூட்டணி 54 இடங்கள்ல முன்னிலை வசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அஇஅதிமுக மற்றும் அவங்களுடைய கூட்டணி 73 இடங்களிலும், தாவேக்கா வந்துட்டு 97 இடங்களிலும், நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் முன்னிலை இல்லாமையும் இது வரைக்கும் நிலவரம் அப்படின்றது இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு முன்னிலை நிலவரம் தான், வாக்குகள் அப்படின்றது எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் டிஎம்கே அவங்களுடைய கூட்டணி 54 இடங்கள்ல, ஏடிஎம்கே கூட்டணி 73 இடங்கள்ல, தாவேக்கா தனித்து 97 இடங்கள்ல, நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயுமே வந்துட்டு முன்னிலை பெறாத ஒரு நிலை அப்படின்றது இப்போ வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி கேரளத்தில் பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி 43 இடங்களிலும், காங்கிரஸ் வந்து 93 இடங்களிலும் வந்துட்டு முன்னிலை வசிக்கிறாங்க. புதுச்சேரியில் பாஜக 9 இடங்களிலும், காங்கிரஸ் 5 இடங்களிலும், மற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல ஒரு 3 இடங்கள் அப்படின்ற மாதிரியான முன்னிலை விவரங்கள் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. அண்ட் மேற்கு வங்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கா வந்துட்டு பாஜக வந்துட்டு முன்னிலை அப்படின்றத வசிக்கிறாங்க. இதுதான் இப்போதைக்கு நிலவரம். அங்க திரிணாமுல் காங்கிரஸ் 113 இடத்துலயும், பாஜக 153 இடத்துலயும் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு முன்னிலை நிலவரம் இருக்கு. அப்டேட்ஸ் இருந்துக்க தொடர்ந்து ரேடியோ சிரி கேளுங்க, ரேடியோ சிரி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.
1: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
2: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
3: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.
4: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
5: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம், NAAC A grade certified autonomous college.
6: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities, plus highest placement records.
7: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
8: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, எந்த அளவு குடிக்கணும்?
9: ஒரு நாளைக்கு 2-2.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. இதை தவிர நம்ம சாப்பாடோட சேர்ந்து சாம்பார், மோர், ரசம், அப்புறமா காஃபி, ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதனால அந்த அளவுக்கு நார்மலா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டிஹைட்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருத்தருக்கு நாளைக்கு 40 ml/kg பாடி வெயிட்டுக்கு, அதான் கணக்கு.
8: அக்கறையுடன் காவேரி hospital.
10: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-000-13431.
11: Namma Tamil Nadu Mercantile Bank Club 567 naatkal deposit thittam moolama varshathukku adhigapatchama 7.75% vatti. Matrum 456 naatkal deposit thittam moolama வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-4.
12: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும்,
13: மற்றும் அண்ணாநகர் முயற்சிகள்
14: இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை
15: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
16: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கோம் சேஃபா.
17: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
18: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
17: இது மாஸ் ஆஃபருங்க.
18: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
10: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
19: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
20: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
21: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்னுடுச்சு.
22: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்ட் பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
23: ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
24: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
25: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM, ரேடியோ சிட்டி 91.1.

ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு கேட்டு உடனே நம்ம லைஃப்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகலாம், இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்லாம் யோசிப்போம்ல. அது வந்து எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ், இன்னும் கொஞ்சம் காம், பட் கனெக்டடா, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைல் வேணுன்றதா நம்ம எல்லாரோட யோசனையாக இருக்கும். அப்போதான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்த விஷயம், சென்னையோடைய அவுட்டர் ரிங் ரோடு, அதாவது ஓஆர்ஆர் பத்தி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஆர்ஆர்னா சென்னையோடைய அவுட்டர் ரிங் ரோடு. இது ஜஸ்ட் ரோடு இல்லைங்க, சென்னையோடைய ஃபியூச்சர் பேக் போன்னே சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் அம்பத்தூர் சைடில் பல பெரிய இண்டஸ்ட்ரி ஹப் இருக்கு, அதுவும் ஃபாக்ஸ்காம், ஹுண்டாய், சாம்சங் கம்பெனிஸ் மாதிரி இருக்கிறனால அந்த ஏரியா இப்போ வேற லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுக்கும் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி லாஜிஸ்டிக் ஹப்ஸ், ஃபின்டெக் சிட்டி மாதிரி ஐடி பார்க்ஸ், இன்னும் பல டெவலப்மெண்ட்ஸ் அங்கிட்ட வந்துட்டு இருக்கு. அதனால ஜாபு, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இங்கே வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டெய்லி லைஃப் கூட ஈஸி ஆகிடுங்க. காரணம் என்னன்னா, பக்கத்திலே ரிப்பீட்டட் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், பேசிக் நீட் எல்லாமே பக்கத்திலே இருக்கு. சிட்டியோட ரஷ் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி, ஆனால் கனெக்டட் ஃபீல் கொடுக்குற இடம் தான் இந்த ஓஆர்ஆர். இது வெறும் ஓவர் ஹைப் கிடையாது, சென்னையோட கரண்ட் எக்ஸ்பான்ஷனோட டிரெக்ஷன். ஸோ நீங்கள் லைஃப்பில் கொஞ்சம் அப்கிரேட் பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் இந்த சைடை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது ஒர்த் ஆல் யுவர் மணி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் ஓஆர்ஆர், சென்னை நெக்ஸ்ட் ஹார்ட் ஆஃப் த சிட்டி. இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க ரேடியோ சிட்டி கேளுங்க. ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.

0: பவர்ட் பை
1: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் ஹார்லி டேவிட்சன் X440 Beyond the Everyday Automobile Partner
3: Lanson Toyota Think Toyota Call Lanson 044-4000-8000
2: Jewelry Partner
3: Rubai 100 Pudume Indra Sangam Vanga Aramikalam NAC DigiGold App Download Seyyungal Ippodhe 7.5% Bonus Perungal
2: Happiness Partner Satya Spreading Happiness
4: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
6: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதும் என் உலகமே நின்றுச்சு.
7: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
8: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
9: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
8: அதுல என்ன ஸ்பெஷல்?
9: செப்பரேட் டைமண்ட் ஃபுளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
8: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
9: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
8: சரி, இப்பவே கிளம்பலாம்.
9: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் Jewelers.
10: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
11: Strong construction of the secret, GSPL Rhino MS Pipes and Tubes. High-grade steel, long-lasting durability. Over a pipe, rigorous quality testing. Infrastructure ஆயிருந்தாலும் ஃபேப்ரிகேஷன் ஆயிருந்தாலும் வருஷங்களுக்கு நீடிக்கும் டிபெண்டபிள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். GSPL Rhino, solid pipes, solid choice.
12: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
13: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ₹10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
12: இது மாஸ் ஆஃபருங்க.
13: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
14: ஹே, என்ன சவுண்ட் இது?
13: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
14: என்ன இடம்?
13: சர்ப்ரைஸ்.
15: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ், ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
14: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
15: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
16: மீனா, கங்கிராச்சுலேஷன்ஸ். எத்தனை மாசம்?
17: தேங்க் யூ பிரியா, 6 மாசம் ஆச்சு.
16: எந்த ஹாஸ்பிட்டல் பாக்குற, நல்லா இருக்கா?
17: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ்ல தான் நல்ல கேர் பண்ணிக்கிறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணனும், நியோநேட்டல் கேர், வேக்சினேஷன், எந்த பயமும் இல்லாம பாத்துக்கிறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கிறாங்க.
18: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிட்டல்ஸ், கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
19: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
20: சிக்கலான சக்கரை நோயை சுக்குநூறு ஆக்குங்க.
21: டாக்டர் JP's கார்டியோ டயாபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
22: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
23: எஸ் மேடம், சொல்லுங்க.
22: நாங்க பெருங்குடியில PG ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 square feet ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
23: LG 0.8 ton AC தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ்,
0: கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
1: அப்போ விலை ஜாஸ்தியோ?
0: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல எல்ஜி 0.8 ton ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகியா மிக்சியும் ஃப்ரீ.
1: வாவ், சூப்பர்.
0: இப்ப கார்டு இஎம்ஐல எல்ஜி ஏசி வாங்கினா அப் டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
1: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வண்டி வண்டியா எல்ஜி ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.
3: எல்ஜி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
1: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
23: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
24: ஏய், என்ன சவுண்ட் இது?
25: நாம ஒரு செம ஃப்ரீக்வென்சிக்கு வந்திருக்கோம்.
24: என்ன இடம்?
25: சர்ப்ரைஸ்.
26: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
24: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
26: ஃப்ரீக்வென்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
27: உடம்புல நீர் சத்து குறைவா இருக்கிறவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா கூட வரும். தலை சுற்றல், குழப்பம், திடீர் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தா உடனடியா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, வெயில அவாய்ட் பண்ணுங்க. காவேரி ஹாஸ்பிட்டலின் கோடை நலன். பொது நலன் கருதி வெளியிடுவோர் காவேரி ஹாஸ்பிட்டல்.
28: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.

இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ட்ரிவியாஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் இன் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜனுடன்.

0: ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
1: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
2: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
3: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
4: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
5: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
6: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
7: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாரி காட்டி உரகடம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
3: என்ன ரமேஷ், அதுக்குள்ள ஆபீஸ் வந்துட்டீங்க? ஹவ் இஸ் யுவர் பேபி அண்ட் வைஃப்?
4: யா பாஸ், நல்லா இருக்காங்க. Right by Rainbow Hospitals, எங்க pregnancy and delivery journey-ய ரொம்ப ஸ்மூத் ஆக்கிட்டாங்க. Fertility-ல இருந்து pregnancy, prenatal care-ல ஆரம்பிச்சு normal delivery ஆகுமான்னு பயந்த நேரத்துல நல்லா சப்போர்ட் பண்ணி normal delivery-ல என் wife-ஐயும் குழந்தையையும் சேஃபா என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க.
5: Birthright by Rainbow Hospitals, கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
6: சிக்கலான சக்கர நோயை சுக்குநூறு ஆக்குங்க.
7: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ் பார்க், சென்னை.
8: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகா ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
9: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
10: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
11: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
10: இது மாஸ் ஆஃபருங்க.
11: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
12: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
11: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
12: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளையன்ட்.
11: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன். கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
13: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோ விசிட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968996.
14: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
15: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், இந்த சம்மர் ஹீட்னால நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, அது எப்படி உருவாகுது?
16: சில பேர் வந்து சாப்பாட்டுல உப்பு மசாலா ஜாஸ்தியா இருக்கும், பொழுது போன அளவு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, பேலன்ஸ் சரியா இல்லாதனால உப்பு எல்லாம் சேர்ந்து கல்லு ஃபார்ம் ஆகுது. அவங்க போற யூரின் கலர் நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, எரிச்சல் இருக்கா, இது ரெண்டுதான் வந்து அறிகுறி. இது ரெண்டு அவங்க செல்ஃப் செக் பண்ணிக்கலாம், ஹீட் டைம்ல வெளியே போக கூடாது.
15: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
17: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
18: Ortho pachanigal irundha adu life-a affect pannum. Murugan Super Speciality Hospital-la robotic surgery, robotic

0: and hip replacement surgeries irukku. Kammi vali, seekiram normal life ku thirumbunga. Murugan Super Speciality Hospital, Kir Park.
1: Hello, T-Nagar Ratna Fan House?
2: Yes, madam. Sollunga.
1: Enga veetu AC cooling illa. Loda loda nu ore satto. Oru nalla AC ya suggest pannunga sir.
2: Japan Mitsubishi electric AC dhaan best choice. Super cooling, super silent.
1: Appo vela adhigamo?
2: Adha illa. இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் 110 ஸ்ப்ளிட் ஏசி ஜஸ்ட் ரூபீஸ் 39,690 கிடைக்குது. அதோட 3 மீட்டர் காப்பர் பைப் ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீ.
1: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்ப்ளிட் ஏசியை கொடுத்து புது மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
2: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க.
1: சரியா சொன்னீங்க.
2: மிட்சுபிஷி ஏசிக்கு நம்பர் ஒன் டீலர்
3: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
1: சண்டே கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
4: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ப்ரே கன்ஃபியூஷனா இருக்கு.
5: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிடிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
6: சார் சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
7: ஓ நோ, பார்ட் 2 பிரேம்குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து தொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
6: பொல்லாதவன் 2 சார்.
7: என்ன பொல்லாதவனாக்காம விட மாட்டல்ல? சொல்லு, சொல்லி தொல.
6: பைக்கு திரும்பி கிடைக்கிற இடத்துல முடியுது சார் பார்ட் 1. அங்கிருந்தே ஆரம்பிக்கிறோம் பார்ட் 2. என்னதான் பைக்கு கிடைச்சாலும் அவனுக்கு கம்பெனில ஹைக் கிடைக்கல சார். கேஸ் ஆயிடுச்சுல்ல? இல்லன்னா மட்டும் அப்படியே கொடுத்து கிழிச்சிருவீங்கன்னு அந்த பைக்கை வித்து வந்த காசுல அவங்க அப்பா தண்ணி கேன் பிசினஸ் பெருசாக்குறாரு சார். 4 பிரான்ச் ஆகி அது 40 ஆகி 4 லட்சத்துல ஒரு கார் வாங்குறாரு சார்.
7: ஓஹோ, அப்படி வர அங்க பைக்கு இங்க காரு. மனசுல மனசுல
6: காரு வாங்கின சந்தோஷத்துல எப்படி நம்ம பைக்ல பிரேக் அடிச்சா அந்த மியூசிக் வருமோ அந்த மாதிரி சம்ப மியூசிக் ஒண்ணு தேடுறாரு சார்.
7: அந்த அளவுக்கு மியூசிக்க தேடி பிடிக்க முடியல சார்.
6: சரின்னு நம்ம ஜிவி பிரகாச வச்சு கார் ரிவர்ஸுக்கு ஒரு டியூன் போட சொல்றாரு சார். ஜிவியும் டியூன் போடுறாரு போடுறாரு, ஒரு டியூன் கூட செட் ஆகல சார். கடைசியா ஒரு டியூன் போட்டாரு பாருங்க, அது அப்படியே ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு எடுத்துட்டு போக. அப்ப திவ்யா ஸ்பந்தனா வர்றப்போ ஒரு லவ் சாங் சார். சாங் கேப்ல சந்தானம் ஏதோ ப்ராஜெக்டுக்கு அந்த பென்ட்ரைவ கடன் வாங்கிட்டு போக அதை திருப்பி கொடுக்கவே இல்ல சார். இந்த பென்ட்ரைவ் வாங்குறவங்களும் இப்படிதான் போய் கேட்டா திருட்டு போயிருச்சுட்டா சார். இப்ப அந்த பென்ட்ரைவ கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த மியூசிக்க போட்டு காரை பென்ட்ரைவ் பண்ணாங்களா இல்லையா, அதுதான் சார் கிளைமேக்ஸ். பென்ட்ரைவ் பென்ட்ரைவ் ஆஹா பென்ட்ரைவ்ப்பா. அந்த பின்னையடு
8: நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
9: அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக்ல விக்னேஷ் சிவன் வரிகள்ல அனிருத் பாடி இருக்கிற பாட்டு தீமா தீமா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு கேட்டு பிடிச்ச உடனே நம்ம லைஃப்ல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகலாம், இன்னும் நம்ம வந்து கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படின்லாம் யோசிப்போம்ல. அது வந்து எப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ், இன்னும் கொஞ்சம் காம், பட் கனெக்டடா, இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைல் வேணுன்றதா நம்ம எல்லாரோட யோசனையாக இருக்கும். அப்போதான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்த விஷயம், சென்னையோடைய அவுட்டர் ரிங் ரோடு, அதாவது ஓஆர்ஆர் பத்தி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓஆர்ஆர்னா சென்னையோடைய அவுட்டர் ரிங் ரோடு. இது ஜஸ்ட் ரோடு இல்லைங்க, சென்னையோடைய ஃபியூச்சர் பேக் போன்னே சொல்லலாம். பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் ஒரகடம் அம்பத்தூர் சைடில் பல பெரிய இண்டஸ்ட்ரி ஹப் இருக்கு, அதுவும் ஃபாக்ஸ்காம், ஹுண்டாய், சாம்சங் கம்பெனிஸ் மாதிரி இருக்கிறனால அந்த ஏரியா இப்போ வேற லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. அதுக்கும் மேலே பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி லாஜிஸ்டிக் ஹப்ஸ், ஃபின்டெக் சிட்டி மாதிரி ஐடி பார்க்ஸ், இன்னும் பல டெவலப்மெண்ட்ஸ் அங்கிட்ட வந்துட்டு இருக்கு. அதனால ஜாபு, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இங்கே வேற லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டெய்லி லைஃப் கூட ஈஸி ஆகிடுங்க. காரணம் என்னன்னா, பக்கத்திலே ரிப்பீட்டட் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், பேசிக் நீட் எல்லாமே பக்கத்திலே இருக்கு. சிட்டியோட ரஷ் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி, ஆனால் கனெக்டட் ஃபீல் கொடுக்குற இடம் தான் இந்த ஓஆர்ஆர். இது வெறும் ஓவர் ஹைப் கிடையாது, சென்னையோட கரண்ட் எக்ஸ்பான்ஷனோட டிரெக்ஷன். ஸோ நீங்கள் லைஃப்பில் கொஞ்சம் அப்கிரேட் பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் இந்த சைடை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறது ஒர்த் ஆல் யுவர் மணி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான் ஓஆர்ஆர், சென்னைஸ் நெக்ஸ்ட் ஹார்ட் ஆஃப் த சிட்டி. இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க ரேடியோ சிட்டி கேளுங்க, ரேடியோ சிட்டி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app. Radio
3: City. Yono SBI, cricket ka blockbuster.
4: Are you ready?
5: For the ultimate cricket fun.
6: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
1: ரேடியோ சிரியல் நீங்க கேட்க போறீங்க, எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது, ஓன்லி ஆன் ரேடியோ சிரி.
3: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
7: பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
8: இணைந்து வழங்குவோர்
9: KPN Promoters இன் இயர் அண்ட் போனான்ஸ் ஆஃபர். ஒரு பாக்கத்துல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799 க்கு வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN Promoters.
10: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
11: கொஞ்சம்
12: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
13: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
14: கேடியா பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
15: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
16: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
17: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
18: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
19: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
20: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆன் ரேடியோ சிட்டி 91.1.
4: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க.
8: இங்க ஒன் வே கேசட் ஏசி, ரவுண்ட் கேசட் ஏசி, ஃபோர் வே கேசட் ஏசி, பிளாக் கேசட் ஏசின்னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
4: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 டன் முதல் 4 டன் வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற கேசட் ஏசி ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
8: வெறும் 6 இன்ச் ஃபால் சீலிங் இருந்தாலே ஒன் வே கேசட் ஏசி பிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
4: அது மட்டுமா, டவர் ஏசி போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
8: இவங்க வேலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
4: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
8: கேசட் ஏசி வேர்ல்ட் ஒன்லி அட்
20: ரத்னா ஃபேன் ஹவுஸ் டி நகர்.
21: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படி தான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் வீக்ல டிஸ்கஷன் நடக்குது.
22: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம். NAAC A grade certified autonomous college.
23: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities, plus highest placement records.
24: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
25: ஹே, என்ன சவுண்ட் இது?
26: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
25: என்ன இடம்?
26: சர்ப்ரைஸ்.
27: பிரசன்டிங் பிரக்ஞா ஈடன் வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறுசிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
25: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
27: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் ஈடன் வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸ் ஆ மாத்துங்க. கால் 8088068806.
28: உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
29: வாவ் ப்ரோ, உன் கார் PPF அமேசிங்கா இருக்கு, பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
30: ஜஸ்ட் 40,000 பண்ணிட்டா. மேக் இன் இந்தியா கர்வாரே PPF, ஃப்ரீ ரீப்ளேஸ்மென்ட்ஸோட.
29: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனூன் 5 இயர் கர்வாரே PPFனா 75,000 கீழ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்ட் லுக்குக்கு போயிடும்பா.
31: PPF இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்ட் பாக்ஸ் இருக்கான செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா இ வாரண்டி சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply.
32: 9 years of care. Biha Hospital anniversary offer. Comprehensive checkup, pap smear, scan, ECG, vitamin D3, doctor consultation, just 2,999. Mammogram ku 50% discount. Inike book panaga.
33: Biha Hospital, Anna Nagar East.
34: Enanga AC venunga, summer set agala.
35: Simple, Eagle Electronics po. AC vangana sofa free. Old AC exchange up to ₹10,000. 3-star AC ku 7.5% cashback. 5-star AC க்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
34: இது மாஸ் ஆஃபர்ங்க.
35: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
36: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
37: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும். ஏனா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
38: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிடல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன். கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1800-2122.
39: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
40: டாக்டர், அதிகமா அசிடிட்டி, IBS, ஃபேட்டி லிவர் குறித்து கேள்விப்படுறோம், இது சரி செய்யக்கூடிய பிரச்சனையா?
41: ஃபேட்டி லிவரா இருக்கட்டும், ஓவர் வெயிட்டா இருக்கட்டும், அசிடிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம். டயட்ரி மாடிபிகேஷன்லயும் கரெக்டான டைம்ல ஃபுட் சாப்பிடறதுனாலயும் இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம்.
39: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
42: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
43: ஹரிஹரசுதன் குரலில், யுகபாரதி வரிகளில், டி இமான் இசையில், ஊதா கலர் ரிப்பன்.

0: ரேடியோ சிரி 91.1 ரேடியோ சிரி பரத் நான் தான் பேசிட்டு இருக்கிறேன். பாட்டு நல்லா இருந்துச்சுல்ல, அப்படியே சூதிங்கா இருந்துச்சு பாத்தீங்களா. பாட்டு எப்படி நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி தூக்கமும் நல்லா இருக்கணும் சரியா. தூக்கம் நல்லா இருந்தா தான் நம்மளால அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷா ஒர்க் பண்ண முடியும். எல்லாமே தூக்கத்துல இருக்கு. ஸோ நல்ல தூக்கம் வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த மேட்ரஸ்லாம் பார்த்துட்டு இருப்போம். மேட்ரஸ் அப்படின்னாலே நம்மளை ஆத்துல வருது பெப்ஸ் தானே, ஏன்னா இந்தியாஸ் ஃபேவரட் ஸ்பிரிங் மேட்ரஸ். ஸோ அப்படிப்பட்ட பெப்ஸில் வந்துட்டு அர்டின் ப்ளஷ் அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ரஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன அர்டின் ப்ளஷ், இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு 5-star லக்ஸுரி மேட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த அர்டின் ப்ளஸ், அர்டின் ப்ளஷ் அப்படின்றது. அண்ட் இதில் வந்து ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இருக்கு, அதாவது ஜீரோ டிஸ்டர்பன்ஸ் மேட்ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அன்இன்டரப்டட் ரெஸ்ட்டுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா. இது ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்துட்டு பாக்கெட் அண்ட் இன்னர் ஸ்ப்ரிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ அது வந்துட்டு இண்டிபெண்ட்டாக ரெஸ்பாண்ட் ஆகிறனால ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும், இப்போ நம்ம பெட்டில் படுத்து உருள்றோம் அப்படின்னா ஒவ்வொரு இண்டிபெண்டன்ட் மூமெண்ட்டுக்கும் வந்துட்டு அது தனியாக ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றனால தான் வந்துட்டு உங்களுக்கு அன்இன்டரப்டட் ரெஸ்ட் அப்படின்ற கிடைக்குது. அண்ட் அது போக ரெஜுவினேட்டிங் ஸ்லீப்புக்கு வந்து உங்களை என்ஷூர் பண்ணுது. அண்ட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நல்லா தூங்கி எந்திருக்கிறது, அது உங்களுக்கு இந்த அர்டின் ப்ளஷ் அப்படின்றதுல கிடைக்கும். ஸோ இதை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாக் இன் பண்ணுங்க. பெப் ஸ்டோர் இருக்கு, பெப்ஸ் கிரேட் ஸ்லீப் ஸ்டோர் இருக்கும், அங்கே போனீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அந்த ப்ராடக்ட்டை. அண்ட் அது போக ஃபிளாட் டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும், 8999 ப்ளஸ் ஃப்ரீ பீஸும் கொடுக்குறாங்க. மறந்துடாதீங்க மேட்ரஸோட ஃப்ரீ பீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு, மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ தொடர்ந்து ரேடியோ சிரி கேளுங்க, ரேடியோ சிரி பரத்தையும் கூட. குட் மார்னிங்.
1: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1. ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
2: brought you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
3: புதிய அடையாளம் இப்பொழுது பழைய ஷோரூம் பக்கத்திலேயே.
4: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
5: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம், NAAC A grade certified autonomous college.
6: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
7: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
8: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
9: டாக்டர், ஓவர் தி கவுண்டர் மெடிகேஷன் அசிடிட்டிக்கு எடுத்துக்கிறாங்க, அது லாங் டர்ம் எடுக்கும் போது வர பிரச்சனைகள் என்னென்ன?
10: அசிடிட்டி மாத்திரை இது கூட ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா, மற்ற மாத்திரை எல்லாம் எடுக்கிறதுனால அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிம்டம் எதுவுமே இருக்காது, பட் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. கிட்னியை பாதிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க, தேவையில்லாம லாங் டர்ம் எடுக்கிறது கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது.
8: மேலும் விவரங்களுக்கு கால் 9644964.
11: School final exams over. Career la next thing panitingla? Bharat Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science varungum integrated certified course la BCom, BCA and BSc padikumbode IBM specialized data analytics and cyber specialist courses padikala. Degree and course certificate same they kadiko. Call 044-611-6399.
12: Hey Meena, congratulations. Ethana maasam?
13: Thank you Priya. 6 maasam aachu.
12: Endha hospital la paakra? Nalla iruka?
13: Birthright by Rainbow Hospitals la da nalla care panikiranga. Pregnancy eppadi handle pananum, neonatal care, vaccination எந்த பயமும் இல்லாம பாத்துக்கறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கறாங்க.
8: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
14: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
8: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
14: இது மாஸ் ஆஃபர்ங்க.
8: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
15: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-42. ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். Close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-000-13431.
16: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல. ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
17: All new VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா? ரவி, உனக்கு தெரியுமா இப்ப உன்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீயே டிசைன் பண்ணிக்கலாம்.
18: அப்படியா?
17: கேலக்சி மார்வல் வந்தாச்சு.
19: கேலக்சி ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
14: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
20: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
14: இது மாஸ் ஆஃபர்ங்க.
20: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
21: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
22: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
23: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்ரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமைய காட்டு.
24: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
25: புக்ஸ் காப்பாற்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
26: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி. அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
27: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.

0: FMR Radio City 91.1.
1: அனிரு திசையில தளபதி விஜய் குரல்ல, விஷ்ணு எடவன் அசல் கோளாறு வரிகள்ல நாரெடி கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்ல உங்களோட அடுத்து ஒரு 4 மணி நேரம் பேசுறதுக்காக அஜய் நிதி ஆஜராயாச்சு. சரி நிதி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு. நம்மளுடைய ஜனநாயக கடமை, அதை நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ என்னதான் பண்ணியிருக்கோம், மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நாள். எல்லாருமே டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு, யார் முன்னிலையில இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஒரு நல்ல கேண்டிடேட், நல்ல வேட்பாளர் வின் பண்ணட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சார்பாக வந்துட்டு நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய எக்ஸைட்மெண்ட் இந்த நாளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி டூ லெட் மீ நோ. ஆர்ஜே நிதி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில. அண்ட் இன்னைக்கும் நம்ம ஷோல நிறைய சினிமா விஷயங்கள், கோலிவுட்ல இருந்து ஆரம்பிச்சு ஹாலிவுட் வரைக்கும் எங்கெங்க என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ரேடியோ சிட்டியில ஸ்டே டியூன்ட் ஆருங்க. வேர்ல்ட் ஃபேமஸ் கேமும் இருக்கு. டைம் 11:10 தாண்டி போயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner, jo business banaye aasan. Download the Unique app.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: ड्रिंक्स ब्रेक्स
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर
2: आरुमुखम ऑलराउंडर आरुमुखम
3: रेडियो सिटी।
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனோம் வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
3: விடுற?
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர்
2: ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்
0: ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now.
5: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: Inaindu valanguvor
7: KPN Promoters in year end bonanza offer. Ura pakathila plot square feet just 2799 ku vaangna 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Tiruvirkadu.
9: இப்பொழுது 1 liter பீரேட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: Housing partner, Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
7: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜிஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
17: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
18: NAC A+ accredited petla Coimbatore 100 feet road St Thomas College சூஸ் பண்ணுங்க. BA English, BCom, BSCom, BCA, BBA Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
19: Visit stthomascollege.com.
2: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC apply. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-4.
1: சிக்கலான சக்கரை நோயை சுக்குநூறு ஆக்குங்க.
7: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
20: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிபைட் கோர்ஸ்ல BCom, BCA and BSc படிக்கும் போதே IBM ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிடிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ்ல படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 4611-6399.
21: என்னோட ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நானே டிசைன் பண்ண முடியுமா?
22: சதீஷ், இப்போ அது பாசிபிள் தான். Galaxy Marvel வந்தாச்சு.
23: Galaxy ஹெல்த் இன்சூரன்ஸ் என்றென்றும் உங்கள் சேவையில்.
24: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science Nandambakkam, close to upcoming Burford Metro Station near St Thomas Mount. Choose from major courses with many value added programs at co-education campus subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
25: Sir, sir,
26: enna rendu rendu thadava kadava thattranga?
27: Oh no, part 2 Prem Kumar vandana.
28: Part 2 Prem Kumar.
29: Yeehaw!
27: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர?
0: மௌன ராகம் டூ சார்.
27: ஒழுங்கா மட்டும் சொல்லல,
3: இனிமே நீ எப்பவுமே மௌனமா தான் இருக்கணும், பாத்துக்க
4: சார். சொல்லி முடிச்சா மௌன ராகம் த்ரீ கேப்பீங்க சார்.
27: சொல்லு சொல்லி தொலை.
0: டைவர்ஸ் பேப்பரை கீழ்ச்சி போட்ட ரேவதி ஓடி போய் ட்ரெயின் ஏற
4: மோகன் பின்னாடியே ஓடி உருண்டு ட்ரெயினை நிறுத்தி ரேவதியை தூக்கிட்டு வர்ற இடத்துல முடியுது சார் ஃபர்ஸ்ட் பார்ட்.
0: அங்கிருந்து ஸ்டார்ட் பண்றோம் சார்.
4: இவங்க ஒண்ணு சேர்ந்ததுல ரேவதியை லவ் பண்ற கம்பளி பூச்சிக்கு வருத்தம் சார்.
27: கம்பளி பூச்சி ரேவதியை லவ் பண்ணுதா?
4: சாகாவறீங்களே அதான் சார் ட்விஸ்ட். ஃபிளாஷ்பேக் போறோம் சார்.
0: என் கைய பிடிச்சா கம்பளி பூச்சி ஓடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றப்ப தோட்டத்துல இருக்கிற கம்பளி பூச்சி அதை ஒட்டு கேக்குது சார்.
4: ஃபர்ஸ்ட் என்ன கிண்டல் பண்றீங்க என்ன? கோவத்துல இருந்த கம்பளி பூச்சி
0: ரேவதி போட்ட காப்பிய குடிச்சு காதல்ல மயங்கிடுச்சு சார்.
3: மிஸ்டர் பிரேம்குமார், ஒரு கம்பளி பூச்சியை கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் பண்ணணும்னா என்ன பட்ஜெட் ஆகணும் தெரியுமா
4: சார்? ஒண்ணு இல்ல சார், ரெண்டு. மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்ற சந்தோஷத்துல ட்ரெயின் ஏறி வர்ற மிஸ்டர் சந்திரமௌலியோட பேக்ல காதலனை தொலைச்ச ஒரு பெண் கம்பளி பூச்சி ஏறி வருது சார். ரேவதி கிடைக்கலன்னு சோகத்துல இருக்கிற ஆம்பளை கம்பளி பூச்சியும் காதலனை தொலைச்ச பொம்பளை கம்பளி பூச்சியும் மௌனமா ஒண்ணு சேர்றாங்க சார். மௌன ராகம் 2 சார்.
27: கம்பளி பூச்சி எல்லாம் இருக்கட்டும், இங்க ஒரு கொசு தொலை தாங்க முடியல.

0: உங்கள் ரேடியோ சிட்டியில்
1: தாமரை வரிகள்ல கார்த்திகன் பிரியா ஹிமேஷ் வாய்ஸ்ல தமிழ் மியூசிக்ல கஞ்சனமாலா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: Yono SBI Cricket का Blockbuster.
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கெட்ல plot square features 2799 க்கு வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ.

0: இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
1: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
2: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
3: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
4: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
5: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
6: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
7: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
8: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
9: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
9: சரி சரி.
11: சிக்கலான சக்கரை நோயை சுக்குநூறு ஆக்குங்க.
12: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
13: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
14: இப்போ உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிய நீங்களே டிசைன் பண்ணலாம். கேலக்சி மார்வல் வந்தாச்சு. For more details visit www.galaxyhealth.com. Galaxy Health Insurance, என்றென்றும் உங்கள் சேவையில்.
15: சர்ஜரினாலே பெயினும் லாங் ரெக்கவரியும் தான் ஞாபகத்துக்கு வருது.
16: அது அப்போ. இப்போ விஹா ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட், லெஸ் பெயின், ஃபாஸ்டர் ஹீலிங். கம்மி ஹாஸ்பிடல் ஸ்டேல நார்மல் லைஃப்க்கு சீக்கிரம் திரும்ப முடியும்.
17: விஹா ஹாஸ்பிடல், அண்ணா நகர். கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிடல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, எந்த அளவு குடிக்கணும்?
18: ஒரு நாளைக்கு 2-2.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. இதை தவிர நம்ம சாப்பாடோட சேர்ந்த சாம்பார், மோர், ரசம், அப்புறமா காஃபி, ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதனால அந்த அளவுக்கு நார்மலா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டிஹைட்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருத்தருக்கு நாளைக்கு 40 ml பர் கேஜி பாடி வெயிட்டுக்கு, அதான் கணக்கு.
17: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிடல்.
19: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
20: Hi, this is Harbhajan Singh, your own Bajji, and you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
19: Yono SBI Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
21: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் ஹிப்ஹாப் தமிழா ஆதி குரல்ல, ஹிப்ஹாப் தமிழா ஆதி வரிகள்ல, ஹிப்ஹாப் தமிழா ஆதி இசையில.

ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி, உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் தொடர்ந்து பேச போறேன், பேசிக்கிட்டே இருக்க போறேன். பட் ஆனா எந்த ஒரு நாளா இருந்தாலும் ஷோ ஆரம்பிக்கும் போது கேமோட ஆரம்பிக்கிறது அப்படிங்கறது நம்மளோட பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஆன் தட் நோட், சினி குவிஸுங்க, சினிமால இருந்து ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில் என்ன அப்படிங்கறத ஃபாஸ்டா அனுப்பணும். கரெக்டான ஆன்சரை முதல்ல அனுப்பக்கூடிய ஒரு சூப்பரான பர்சனுக்கு செமையான ஒரு கிஃப்டும் காத்துட்டு இருக்கு. ஆன் தட் நோட், இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, இம்பார்ட்டன்டான டே அப்படிங்கறதுனால முதல்வன் படம், அதாவது இந்த ஒரு நாள் முதலமைச்சர் அப்படிங்கிற அந்த பாலிடிக்ஸ்ல வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மளை ஃபீல் பண்ண வச்ச முதல்வன் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த படத்தினுடைய இசை அமைப்பாளர் யாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்குக்கான கேள்வி. தெரியுமே அப்படின்னீங்கன்னா போன் எடுங்க, 9574 77 7763

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Are you ready
2: for the ultimate cricket fun?
3: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சோமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
4: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ
1: சிட்டி.
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ்.
5: Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
9: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
18: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
19: 9 years of care. Bihar Hospital Anniversary Offer. Comprehensive checkup, pap smear, scan, ECG, vitamin D3, doctor consultation, just 2,990. மாமோகிராம்க்கு 50% டிஸ்கவுண்ட். இன்னைக்கே புக் பண்ணுங்க.
20: விஹா ஹாஸ்பிடல், அண்ணா நகர் ஈஸ்ட்.
21: சிக்கலான சக்கரை நோயை சுக்குநூறு ஆக்குங்க.
22: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ் பார்க், சென்னை.
23: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
24: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
25: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ரைட் டைம் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 fracture care, immediate care, advanced ortho treatment, expert surgeons irukanga. Emergency na
26: Murugan Super Speciality Hospital, Kir Park.
27: Books ka parpata learning theringla. Welcome to Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs undu, and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 72-00-13431. Subject to University of Madras affiliation.
0: Yono SBI cricket ka blockbuster.
1: Yono SBI.
28: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
1: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.

ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி நிதி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வந்து நம்ம ஜனநாயக கடமையை முடிச்சாச்சு, என்ன எல்லா மக்களும் நினைக்கிறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஸ்பெஷலான டே. சரி, சினிமால என்ன ஸ்பெஷல் அப்படின்னீங்கன்னா May 4 இன்னைக்கு. ஸோ நம்ம த்ரிஷா அவங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ ரேடியோ சிட்டி சார்பாக அவங்களுக்கு பெரிய ஒரு ஹாப்பி பர்த்டே விஷஸ்.

0: இருபது வயசுல ஒருத்தவங்க ஹீரோயினா இருக்கிறது அப்படிங்கறது பெரிய விஷயம் கிடையாது. 20 வருஷமா அந்த ஒரு பொசிஷன்லயே இருக்கணும், அந்த ஒரு அதே பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை கன்சிஸ்டன்டா பண்ணிட்டு இருக்கிற த்ரிஷாவுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு நம்ம எல்லாருடைய ஃபேவரட் அவங்க அப்படிங்கறதும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த டேல பர்த்டே செலிப்ரேட் பண்ற எல்லாருக்கும் ரேடியோ சிட்டி சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஸ்டே டியூன்.
1: மோகன் ராஜன் வரிகள்ல ஷான் ரோல்டன் இசையில கபில் கபிலன் பாடிய விளக்காத கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: ரேடியோ சிட்டி 91.1 இனிமையான பாடல்களை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
4: டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் அண்ட் கேப்சூல். இனி வலியும் உங்களுக்கு அடிப்பணியும்.
5: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
6: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
7: Hey, you are looking so cool, ya.
8: Hama, summer heat a beat pandrathukku, namba Snehalaya Silks la, classy-a, fancy-a, different-different-a, super-ana summer special collection irukku. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
9: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.
10: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
11: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்தி நகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
12: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும்.
13: NAC A+ அக்ரிடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. பிஏ இங்கிலீஷ், பிகாம், பிஸ்காம், பிசிஏ, பிபிஏ, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, எம்காம், எம்எஸ்சி போன்ற பெஸ்ட் கோர்சஸ் ஓட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸும் இருக்காங்க.
14: விசிட் சென்ட் தாமஸ் காலேஜ் .com.
15: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-42.
6: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
16: Parapara new old the city yenga RJ's rombo witty and around the clock non stop pa unga fun ku nanga guarantee
2: radio city
17: radio city
0: nadi narambellam chennai city fm on radio city 91.1.
18: கோவிந்த் வசந்தா இசையில், உமாதேவி வரிகளில், பிரதீப் குமார், சக்திஸ்ரீ கோபாலன் குரல்களில் ரயிலின் ஒலிகள் கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: பண்ணலாம். சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் ஸ்ருதிகாவோட வாய்ஸ்ல, பா விஜய் வரிகள்ல, அனிருத் ரவிச்சந்தர் இசையில, பாரா தொடர்ந்து கேளுங்க.

0: ரேடியோ வசதிக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி, உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். பட் வேர்ல்ட் ஃபேமஸ் கேமுக்கான நேரம் வந்தாச்சு. எஸ், என்ன நிதி, என்ன கேம் அது அப்படின்னீங்கன்னா, ஒரு படத்துல நம்ம ஹீரோட கேரக்டர் நேம் என்ன, அவர் என்ன வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில க்ளூலாம் கொடுத்துருவேன். அது வச்சுட்டு நீங்கள் என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த படத்தில் நம்ம ஹீரோ பேர் சிங்கம். சிங்கம் என்ன பண்ணுறாருன்னா போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார் அப்படின்னு சொன்னேன்னா, நிதி இது சிங்கம் படம் தானே அப்படின்னு நீங்கள் கேட்டுற மாட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் கேட்டுருவீங்க, ஏன்னா கேட்டால் வினர் ஆயிருவீங்களே. எஸ் அவ்வளோ சிம்பிளான கேம் தான் நம்ம கேம். பட் ஆனால் இது மாதிரி ரொம்ப ஆப்வியஸாக கேட்க மாட்டேன், சரியா? தமிழ் சினிமாலாம் எங்களுக்கு அத்து முடிங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபோன் அடிங்க. ரேடியோ சிட்டிக்கு 0444 அப்படிங்கிற கோடை போட்டுக்கோங்க. 426-999-1 426-999-1 அடிங்க. ரேடியோ சிட்டிக்கு பாட்டு ஆன் த வேல இருக்கு, கேட்டு ஸ்டே டியூன்ட். டைம் 12:10 ஆயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: ड्रिंक्स ब्रेक
2: म्यूजिक
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
2: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். Cricket or smart banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka blockbuster. Yono SBI, power to every Indian. Download the app now. Banking partner Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: Inaindu valanguvor
5: KPN Promoters in year end bonanza offer. Ura pakkathula plot square feet just 2799 ku vaangna 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous Tiruvirkadu.
7: இப்பொழுது 1 liter பீரேட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர பவித்ர கிரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: Housing partner
13: Akkad Housing நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, ஆனா ரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
18: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
19: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
20: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
21: சிக்கலான சக்கர நோய சுக்கனூர ஆக்குங்க.
22: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக் கீழ் பாக்சென்னை.
23: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
24: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீ கொம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
23: அதுல என்ன ஸ்பெஷல்?
24: செப்பரேட் டைமண்ட் ஃபுளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
23: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
24: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ட்ரிங்க்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
23: சரி, இப்பவே கிளம்பலாம்.
24: ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
25: காவேரி ஹாஸ்பிட்டலின் கோடை நலன்.
26: கோடை நலன்
27: ஹீட் ஸ்ட்ரோக்ல வெயில மணிக்கணக்கா நின்னாதான்ப்பா வரும்.
26: அதான் இல்ல, கடும் வெயில்ல வெறும் 10-15 நிமிஷம் நின்னாலே ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். உடம்புல நீர் சத்து குறைவா இருக்கிறவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா கூட வரும். தலை சுற்றல், குழப்பம், திடீர் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தா உடனடியா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, வெயில அவாய்ட் பண்ணுங்க. காவேரி ஹாஸ்பிட்டலின் கோடை நலன்.
25: கோடை நலன்
26: பொது நலன் கருதி வெளியிடுவோர் காவேரி ஹாஸ்பிட்டல்.
28: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
29: BSc நர்சிங், BE பார்மசி, BSc அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரியல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0446111699.
30: சார் சார், என்ன ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
31: ஓ நோ, பார்ட் 2 பிரேம் குமார் வந்துட்டானா?
0: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர?
1: படையப்பா டூ சார்.
2: டேய் ஃபேன்ஸ்க்கு தெரிஞ்சா நம்மள பீஸ் பீஸ் ஆகிடுவாங்கடா
1: சார். மாசா இருக்கும் சார்.
2: முட்டை வந்த மாடை வேலை சொருகி படையப்பா குத்த கையில வச்சிருந்த கண்ணிலேயே சுட்டுக்கிட்டு நீலாம்பரி கீழே விழுகிற இடத்துல முடியுது சார் பார்ட் ஒன்.
1: அவங்கள புதைக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது சார் படையப்பா பார்ட் டூ.
2: ஏன் எடுத்த உடனே சாவு புதைக்கிறதுன்னு?
1: புதைக்கிறது மட்டும்தான் சார், சாவு இல்ல.
2: 16 வருஷம் ரூமுக்குள்ளேயே இருந்து பிராக்டிஸ் எடுத்த நீலாம்பரி அதே மெத்தட்ல இன்னொரு 16 வருஷம் மண்ணுக்குள்ளேயே சாப்பிடாம உயிரோட இருக்காங்க. ரியல் எஸ்டேட் காரங்க பேஸ்மெண்ட் போட தோண்ட கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு வெளியில வராங்க சார். கட்சி மாறி கட்சி மாறி நாசர் பார்லிமெண்ட்டுக்கே போயிட்டாருன்னு போஸ்டர்ல பாத்து தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் படையப்பாவ பழி வாங்கணும்னு சொல்ல.
0: ஓ, படையப்பா வரானா?
2: இல்ல சார், என் கட்சிக்காரங்க கட்டுற பில்டிங் உள்ள இருந்து வந்து இப்படி பிரச்சனையை கிளப்பிட்டு என்ன திட்ட படையப்பாவ பழிவாங்க நினைக்கிற எண்ணத்தை விட்டுட்டு பெரிய படைய திரட்டி நாசரியே பழிவாங்க நினைக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் டேட் கிடைக்கிறது கஷ்டம்ல? அதான் சார்.
0: அந்த புதைச்சு வச்ச இடம் சொன்னீங்க, எந்த லொகேஷன்?
2: ஏன் சார்
0: பார்ட் டூ பண்ற பார்ட் டூ பண்றன்னு ஒருத்தன் டார்ச்சர் பண்றான்,
2: அவனுக்கு இடம் பாக்கணும்.

0: ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். வேர்ல்ட் ஃபேமஸ் கேம் விளையாட போறோம்னு சொல்லியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான கேம். ஒரு படத்துல ஹீரோட கேரக்டர் நேம் என்னன்னு சொல்லிடுவேன், அவர் என்ன வேலை பாக்குறாருன்னு சொல்லிடுவேன். நீங்க அது என்ன படம்னு கண்டுபிடிக்கணும். சரியா, நம்ம கூட விளையாடுறதுக்காக மதன் ராஜ் இருக்காரு. ஹாய் மதன் ராஜ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்
0: மேடம். ஓகே, என்ன பண்றீங்க நீங்க?
1: நான் டெக்னீஷியனா இருக்கேன்.
0: சூப்பர். ஓகே, சரி. இந்த படத்துல நம்ம ஹீரோட பேரு வேலு, சரியா?
1: ஓகே.
0: அவர் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு, ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருக்காரு. என்ன படம் இது?
1: ஸ்போர்ட்ஸ்ல ஸ்போர்ட்ஸ்ல ஃபுட்பால்
0: ஃபுட்பாலா இல்ல
1: கிரிக்கெட்?
0: என்ன, நீங்க ஒண்ணா அப்படி கேட்டுட்டே போவீங்களா? அப்படி சொன்னேன்னா நான் பதில், அதாவது என்ன ஸ்போர்ட்ஸ்ங்கறத சொன்னேனா படமே தெரிஞ்சிரும் உங்களுக்கு. அதனால என்னால க்ளூ கொடுக்க முடியாது. சரி, நம்ம ஹீரோட அப்பா வந்து போலீஸ் ஆபீசர்.
1: வேலு அப்பா போலீஸ் ஆபீசர். தெரியல மேடம், கெஸ் பண்ணலாம் முடியலையே.
0: என்னங்க நீங்க இத கெஸ் பண்ணலனா எப்படி தெரியுமா? சரி ஓகே, நானே சொல்றேன். கில்லி.
1: ஓகே ஓகே ஓகே ஓகே,
0: இப்ப தெரியுதா?
1: ஓகே மேடம், ஓகே.
0: தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். அவ்வளோ சிம்பிளுங்க நம்ம கேம். விளையாடணும்னா அடிங்க ரேடியோ சிட்டிக்கு. 0444 அப்படிங்கிற கோடை போட்டுக்கோங்க. 426-999-11. இன்னொரு தடவை சொல்றேன், 426-999-11. அடிங்க ரேடியோ சிட்டிக்கு. யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பஸ்டர்.

0: Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
1: இணைந்து வழங்குவோர்
2: KPN Promoters in year end bonus offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
3: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
4: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
2: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
5: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
6: केडिया पवित्र पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
7: Life insurance partner NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
8: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
2: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
9: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
10: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
11: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
12: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
13: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு.
14: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
15: சிக்கலான சக்கரை நோய சுக்கனூராக்குங்க.
16: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
17: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூல் யா.
18: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
19: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர்.
20: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
21: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
22: Yono SBI Cricket Ka Blockbuster. Yono SBI Powered to Every Indian.
23: ரேடியோ சிட்டியில் நன்றியே பாடல், டி இமான் இசையில், மதன் கார்கி வரிகளில், அனிருத் குரலில்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर.
1: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
2: Radio Serial, நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத matches and hidden stories, players in real reaction, கொஞ்சம் controversy, locker room and gossips and full on fun moments. மொத்த இந்தியாவும் கேட்க போகுது. Only on Radio City. Cricket Blockbuster.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
3: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
5: பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் PCR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி. அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
15: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
16: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
17: சிக்கலான சக்கர நோய சுக்கனூர் ஆக்குங்க.
18: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
19: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
20: உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
21: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
22: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
23: YONO SBI, Cricket Ka Blockbuster.
0: YONO SBI, Cricket Ka Blockbuster. YONO SBI, power to every Indian.

0: ரேடியோ சிட்டில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். வேர்ல்ட் ஃபேமஸ் கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளான கேமுங்க. இது ஒரு படத்துல ஹீரோட கேரக்டர் நேம் என்னன்னு சொல்லிடுவேன், அவர் என்ன வேலை பாக்குறாருன்னு ஒரு சில க்ளூ கொடுத்து இது என்ன படம்னு நீங்க கண்டுபிடிக்கணும். அவ்வளவு சிம்பிளான கேம். நம்ம கூட விளையாடுறதுக்காக சந்தோஷ் இருக்காரு. ஹாய் சந்தோஷ்.
1: ஹலோ மேடம்,
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நானே
0: சொல்லவா?
1: Something.
0: Thank you so much for calling. அவ்வளவுதாங்க நம்ம கேம். விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடிங்க ரேடியோ சிட்டிக்கு. பாட்டு வந்து பேல இருக்கு.

0: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் வெண்பனி மலரே. ஷான் ரால்டன் மற்றும் பிரசன்னா குரல்கள்ல, தனுஷ் வரிகள்ல, இசை ஷான் ரால்டன்.
1: வெண்பனி மலரே.

0: ரேடியோ சிட்டியில் ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆர்ஜே எழுதி உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டுருக்கேன். சரி, ஒன்று சொல்லுங்க, நம்ம லைஃப்பில் பெயினுக்கு ஏதாவது குறைச்சல் இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. ஒரு பக்கம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு, பர்சனல் டென்ஷனு, சில நேரம் வீட்டு வேலை, அதுலேயும் நம்ம ஹவுஸ் ஹெல்ப்லாம் வரலாம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரகிள் ஜஸ்ட் டபுள்ஸ். அதில் வந்து டவுட்டே வேண்டாம். பட் இந்த எமோஷனல் அண்ட் மென்டல் ப்ராப்ளம்க்கு என்கிட்ட சொல்யூஷன் இல்லை. பட் இந்த ஃபிசிக்கல் பெயினுக்கு என்கிட்ட ஒரு பெர்மனெண்ட்டான சொல்யூஷன் இருக்குது. அதாவது யூஸ்வலி நமக்கு இந்த கை கால் வலி, முதுகு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி ஏதாவது வந்தால் ஒரு பெயின் கில்லர் ஒன்று டக்குன்னு போட்டுருவோம். அது டெம்பரரியாக ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை. பட் சில மணி நேரங்கள்லேயே அந்த வழி திரும்ப வந்துடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நான் வந்து இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டாக்டர் ஆர்த்தோவோட ஆயுர்வேதிக் ஆயிலை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து டெம்பரரியான ரிலீஃப் மட்டும் இல்லாமல் பர்மனெண்ட்டாக லாங் டேர்மாக ஒரு சொல்யூஷனே உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வழியில் இருக்கீங்க அப்படின்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாட்டை வந்து வெயில் இருக்குது, கேட்டு ஸ்டே டியூன் டு ரேடியோ சிட்டி. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன்.
1: சிவகார்த்திகேயன் மற்றும் அதிதி சங்கர் குரல்களில், பரத் சங்கர் இசையில், யுகபாரதி வரிகளில், வண்ணாரப்பேட்டையில் கேட்டுட்ருக்கீங்க ரேடியோ சிட்டியில்.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: ரேடியோ சிட்டி 91.1 இனிமையான பாடல்களை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
4: டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் அண்ட் கேப்சூல். இனி வலியும் உங்களுக்கு அடிப்பணியும்.
5: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
6: புக்ஸ்கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
7: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிடல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், இந்த சம்மர் ஹீட்னால நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, அது எப்படி உருவாகுது?
8: சில பேர் வந்து சாப்பாட்டுல உப்பு மசாலா ஜாஸ்தியா இருக்கும், பொழுது போன அளவு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, பேலன்ஸ் சரியா இல்லாதனால உப்பு எல்லாம் சேர்ந்து கல்லு ஃபார்ம் ஆகுது. அவங்க போற யூரின் கலர் நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, எரிச்சல் என்ன இருக்கா, இது ரெண்டு தான் வந்து அறிகுறி. இது ரெண்டும் அவங்க செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். ஹீட் டைம்ல வெளியே போக கூடாது.
7: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிடல்.
9: சிக்கலான சக்கரை நோயை சுக்கனூர் ஆக்குங்க.
10: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயாபெட்டிக் கிளினிக் கீழ் சென்னை.
11: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 4.
12: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுருக்கீங்க. இந்த ஆர்ஜே நிதி உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது நம்ம ஷோல டெய்லி நமக்கு ரொம்ப தெரிஞ்ச, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டாரை பத்தி தெரியாத விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுங்கிறது என்னோட வழக்கம். ஆன் தட் நோட், தமன்னா அவங்களுடைய முதல் படம் எது அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே டக்குன்னு வந்து கேடி அந்த படம் தான நிதி அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். பட் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி அவங்க ஹிந்தியில வந்து ரிவ்யூ பண்ணிட்டாங்க 2005லயே, when she was just 15 years old. சான்சா ரோஷன் செஹரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த படம் வந்து பெருசா போகலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா தான் தெலுங்கு தமிழ் அப்படின்னு அவங்க வந்து படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. இது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் லெட் மீ நோ. ஆர்ஜே நிதி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில சூப்பர் அமேசிங்கான பாட்டெல்லாம் வந்து வேல இருக்கு. கிட்ட ஸ்டே டியூன் டு ரேடியோ சிட்டி, நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசி. டைம் ஆல்மோஸ்ட் 1:10 கிட்ட ஆயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
1: Tips, India's favorite spring mattress. Visit www.tipsindia.com to explore more. Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: Rings breaks.
2: Sad music.
0: Radio City Cricket blockbuster.
3: Aarumukho. All rounder Aarumukho.
4: Radio City.
5: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டாடுது, ஏய் வெளிய வந்து நீயே சண்டை
2: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர்
3: ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்.
0: ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
6: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
7: இணைந்து வழங்குவோர்
8: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
9: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
10: இப்பொழுது 1 liter பீரைட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
8: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
11: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
12: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
13: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
14: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
15: Housing partner,
16: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் PCR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
8: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே.கே. நகர், சென்னை.
17: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
18: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜிஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
19: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
20: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, எந்த அளவு குடிக்கணும்?
21: ஒரு நாளைக்கு 2-2.5 liter தண்ணி குடிக்கிறது. இதை தவிர நம்ம சாப்பாடோட சேர்ந்து சாம்பார், மோர், ரசம், அப்புறமா காஃபி, ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதனால அந்த அளவுக்கு நார்மலா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டிஹைட்ரேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இல்ல. ஒருத்தருக்கு நாளைக்கு 40 ml/kg பாடி வெயிட்டுக்கு, அதான் கணக்கு.
20: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
8: சிக்கலான சக்கர நோய சுக்குனூர் ஆக்குங்க.
22: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
23: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
24: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட்சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கும் சேஃபா.
25: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் Madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-13431.
26: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC Apply. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் M-Bank ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-420-4.
27: சார், சார், என்ன ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
28: ஓ நோ, பார்ட் 2 பிரேம் குமார் வந்துட்டானா?
29: பார்ட் 2
30: பிரேம் குமார்.
28: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
0: கஜினி 2 சார். யா சார், இத சொன்ன உடனே உங்ககிட்ட அடி வாங்கி கடைசியா நானும் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ல போயிடுவேன் ஒரு கவுண்டர் போடுவீங்கல்ல?
1: ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் சின்ன தப்புக்கு தாண்டி,
28: உனக்கெல்லாம் பர்மனண்டா கோமா தாண்டி மவனே.
0: சொல்லு சொல்லி தொலை. வில்லனை அழிக்கணும்னு போனப்ப அங்க டபுள் ஆக்ஷன் பார்த்து டென்ஷன் ஆகி மறந்து மறந்து எப்படியோ ரெண்டு பேரையும் ஜெயிச்சிட்டு வர்றப்ப சின்ன பொண்ணு ஒண்ணு பார்த்து சிரிக்கிற மாதிரி முடியும் சார் பார்ட் 1. அங்கிருந்தே ஆரம்பிக்கிறோம் சார் பார்ட்டோ. அந்த குழந்தை சிரிச்சிட்டு போறப்ப நெக்ஸ்ட் அவர் அந்த குழந்தையோட அம்மாவும் பார்த்து சிரிக்கிறாங்க சார். அத பார்த்த நயன்தாராவுக்கு டவுட் சார். ஒருவேளை கல்பனா மாதிரி இன்னும் எத்தனை பேத்த லவ் பண்ணிட்டு மறந்துருப்பானோன்னு நயன்தாராவுக்கு டவுட் வந்துருக்கு சார்.
1: படத்துல வர ஹீரோக்கும் இதே பிரச்சனையா
0: சார்? ஏதாவது
28: சார் என்ன தூங்கிட்டீங்க?
2: பிரேம்குமார்
3: உங்கள் ரேடியோ சிட்டியில் பார்ட் 2. பிரேம்குமார் ரேடியோ சிட்டி.
4: அனிருத் மற்றும் ஹிப் ஹாப் தமிழா குரல்களில், ஹிப் ஹாப் தமிழா வரிகளில், அனிருத் இசையில் பக்கம் வந்து பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி, உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி நிதி, என்ன ஸ்பெஷல் அப்படின்னீங்கன்னா, சவுத் குவீன் த்ரிஷாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. ஸோ அவங்களோட நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் முன்னாடி பேசியிருக்கோம், அது வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ அவங்க எப்போதுமே வந்து அவங்க படத்துல அவங்களோட காஸ்டியூம் அப்படிங்கிறது வந்து வைரல் ஆகுறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ட்ரெண்டா செட் பண்ணியிருக்காங்க. பீட் ஜெஸ்ஸி வினய் பாண்டி வருவாயா இருக்கட்டும், அதுக்கப்புறம் 96 ஜானுவா இருக்கட்டும், அப்புறம் குந்தவையா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்து மாத்தி மாத்தி மக்கள் ரிக்ரியேட் பண்றத நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். இது அவங்க பார்த்தாங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க?
1: இப்போ நான் பார்த்தேன், இன்ஃபேக்ட் நிறைய எனக்கு டேக் பண்ணி நிறைய குழந்தைங்க, கொஞ்சம் அந்த டீனேஜர்ஸ், காலேஜ் பசங்க எல்லாரும் பண்ணாங்க. ஐ ஷேர்ட் அ ஃபியூ ஆஃப் தெம் ஆல்சோ. ரொம்ப ட்ரபிள் எடுத்து பண்ணியிருக்காங்க, அண்ட் தட்ஸ் ரியலி நைஸ். ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஐ திங்க் தி லுக் வென்ட் வைரல். ஸோ தட்ஸ் லைக் வின் ஃபார் அஸ்.
2: கரெக்ட்.
0: இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பேசணும், அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ரேடியோ சிட்டியில ஸ்டே டியூன்டா இருங்க.
3: YONO SBI Cricket Cup Blockbuster.
4: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
3: YONO SBI Cricket Card Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
8: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
9: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ செப்டோ சே மங்குவாயே. Order now.
11: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் டிசிஆர் மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு வால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
17: சிக்கலான சக்கரை நோய சுக்குநூறு ஆக்குங்க.
18: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
19: ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஓவர், கரியர்ல நெக்ஸ்ட் திங்க் பண்ணிட்டீங்களா? பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்து கிடைக்கும். கால் 0446111699.
2: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
6: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கோம் சேஃபா.
1: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
5: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: நெஞ்சு வலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
0: முருகன்
20: and Heart Foundation, Kirpak.
21: Books ka parpata learning theatringla. Welcome to Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value-added programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
22: YONO SBI Cricket Ka Blockbuster.
23: YONO SBI.
24: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
23: YONO SBI, Cricket Ka Blockbuster.
22: YONO SBI, Cricket Ka Blockbuster. YONO SBI, power to every Indian.

0: Yono SBI Cricket का ब्लॉकबस्टर.
1: Are you ready
2: for the ultimate cricket fun?
3: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரவங்க. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
4: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ
1: சிட்டி.
0: Yono SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
9: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர க்ரோசரி சாஹியே தோ செப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
18: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுல டிஸ்கஷன் நடக்குது.
19: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAC A grade certified autonomous college.
20: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
7: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
21: சிக்கலான சக்கர நோய சுக்குநூறு ஆக்குங்க.
22: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
23: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-42.
7: Careful, sugary drinks are ORS nu confuse panadinga.
24: Real ORS na WHO formula follow pannum electrol madri.
7: Electrol, India's number one WHO approved ORS.
0: Yono SBI Cricket Ka Blockbuster.
1: Yono SBI Cricket Ka Blockbuster.
25: Hi, this is Harbhajan Singh, your own Bajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
1: Yono
0: Yono SBI Cricket Ka Blockbuster. Yono SBI. Power to every Indian.

0: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி, உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து சவுத் குவீன் த்ரிஷாவுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறதுனால அவங்களோட நம்ம பேசின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்து த்ரிஷா பாத்தீங்கன்னா அவங்களோட கரியர் ஸ்டார்டிங்லேயே மணிரத்னம் சாரோட கொலாபரேட் பண்ணி ஒரு படம் பண்ணிட்டாங்க. அண்ட் அப்போ இப்போ ரீசெண்டா பொன்னியின் செல்வன்ல அகைன் ஒர்க் பண்ணாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு திரும்பி ஒர்க் பண்றப்போ ஏதாவது டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க?
1: Working with Manisa is absolutely the same. I don't see any difference. Mm. Very, very tough taskmaster. But I think that's why our core, a certain aura, an actor always wants to work with him. Because he really pushes you.
2: He brings
1: the best out of you. That's what I'm saying. Actually, it's easy. I can't say it. If it's a city, it's a very period film. It's easy. It's easy. Actually, it's not hard work. It was tough for both. And role was different.
0: Okay. தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கேட்கறதுக்கு ஸ்டே டியூன் டு ரேடியோ சிட்டி. அண்ட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு டேல இருக்கும். நீங்களும் டிவி முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? லெட் மீ நோ. ஆர்ஜே நிதி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில சூப்பரான பாட்டு வந்து
3: திப்பு, நிகிதா காந்தி மற்றும் ஏஆர் ரஹானா குரல்களில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில், சாரட்டு வண்டியிலே பாடல், ரேடியோ சிட்டியில்.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: ரேடியோ சிட்டி 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
4: டாக்டர் ஆர்த்தோ ஆயுர்வேதிக் ஆயில் அண்ட் கேப்சூல். இனி வலியும் உங்களுக்கு அடிப்பணியும்.
5: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
6: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.
8: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: சரி சரி.
10: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
11: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
12: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட்ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் courses with many value added programs at co education campus subject to university of madras affiliation. Admissions open for 2026-27. Call 720-13431.
13: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
14: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜிஸ் ரொம்ப விட்டி. அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.
17: ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல, இளங்கோ கிருஷ்ணன் லிரிக்ஸ்ல, சத்ய பிரகாஷன் வி எம் மகாலிங்கம் வாய்ஸ்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு சோழா சோழா ரேடியோ சிட்டில.

0: FMR Radio City 91.1.
1: ஸ்ரீராம் சஞ்சனா கல்மஞ்சி வாய்ஸ்ல, விக்னேஷ் சிவன் கோசேஷா லிரிக்ஸ்ல, லியான் ஜேம்ஸ் மியூசிக்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு வழித்துணையே ரேடியோ சிட்டியில.

0: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி, உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு த்ரிஷா அவங்களோட பர்த்டே ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால அவங்களோட நம்ம பேசின ஒரு கான்வர்சேஷன்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணாங்க. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். பொன்னியின் செல்வன் குந்தவையா நீங்க பண்ணியிருந்த ரோல் அப்படிங்கிறது உங்களுக்கும் ரொம்ப ஸ்பெஷல்னு நிறைய இடங்கள்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. பட் இந்த செந்தமிழுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தோம்.
1: கொடுக்கும்போது எனக்கு சுத்தமா புரியல. பட் இவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹி மேட் இட் வெரி ஈஸி ஃபார் அஸ் பிகாஸ் நம்ம நிறைய ரீடிங்ஸ் பண்ணோம். ஸோ அந்த ரீடிங்ஸ் பண்ணி பண்ணி ஒரு மாதிரி மைண்ட்ல அது செட் ஆயிடுச்சு.
0: பட் அந்த ரோலுக்கு வந்து பர்ஃபெக்டா வந்து சூட் ஆயிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொன்னியின் செல்வன் இஸ் சச்ச ஒரு பயங்கரமான ஒரு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் சினிமா அஸ்பைரிங்கா இருக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் த்ரிஷா நம்மளோட ஷேர் பண்ணதான் இன்னைக்கு உங்களோட அவங்களோட பர்த்டே ஸ்பெஷலா ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஐ வாஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு. நீங்களும் டிவி முன்னாடி தான் உட்காந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ரேடியோ ஸ்ரீ கேட்டுட்டு இருக்கீங்க, நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசுவோம், ஸ்டே டியூன். டைம் 2:10 தாண்டி போயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
2: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
3: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner, jo business banaye aasan. Download the Unique app.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर रिंग्स ब्रेक्स रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
1: रेडियो सिटी
2: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏ மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமா நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதுதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
0: விடுற. ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர் யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன் டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
6: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட்.
8: அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner, LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: Housing partner
13: Accord Housing நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் ஓபன் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே நகர் சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும் ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும் இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார் சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
17: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
18: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
17: அதுல என்ன ஸ்பெஷல்?
18: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
17: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
18: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
17: சரி, இப்பவே கிளம்பலாம்.
18: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட்.
17: சிக்கலான சக்கர நோய சுக்குனூராக்குங்க.
19: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக் கீழ்பாக் சென்னை.
20: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 4250 4.
21: சார் என்ன ரெண்டு தடவை கலவு தட்டுறாங்க?
22: ஓ நோ!
3: பார்ட்டு பிரேம் குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் டூ பண்ணலாம்னு சொல்ல வர?
12: கஜினி டூ சார். யா சார், இத சொன்ன உடனே உங்ககிட்ட அடி வாங்கி கடைசியா நானும் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்ல போயிடுவேன். ஒரு கவுண்டர் போடுவீங்களா?
21: சேச்சே, ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் சின்ன தப்புக்கு தாண்டி.
3: உனக்கு எல்லாம் பர்மனண்டா கோமா தாண்டி மவனே.
12: சொல்லு, சொல்லி தொலை. வில்லனை அழிக்கணும்னு போனப்ப அங்க டபுள் ஆக்ஷன் பார்த்து டென்ஷன் ஆகி மறந்து மறந்து எப்படியோ ரெண்டு பேரையும் ஜெயிச்சிட்டு வர்றப்ப சின்ன பொண்ணு ஒண்ணு பார்த்து சிரிக்கிற மாதிரி முடியும் சார் பார்ட் ஒன்னு. அங்கிருந்தே ஆரம்பிக்கிறோம் சார் பார்ட்டோ. அந்த குழந்தை சிரிச்சிட்டு போறப்ப நெக்ஸ்டா வர அந்த குழந்தையோட அம்மாவும் பார்த்து சிரிக்கிறாங்க சார். அத பார்த்த நயன்தாராவுக்கு டவுட் சார். ஒருவேளை கல்பனா மாதிரி இன்னும் எத்தனை பேத்த லவ் பண்ணிட்டு மறந்துருப்பானோன்னு நயன்தாராவுக்கு டவுட் வந்துருக்கு சார்.
21: படத்துல வர ஹீரோக்கும் இதே பிரச்சனையா
12: சார்? டவுட் வந்த உடனே அதை கிளாரிஃபை பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது வேற டைரி கிடைக்குமான்னு தேடுறாங்க சார்.
3: அப்போ ஒரு பெட்டி ஃபுல்லா டைரி கிடைக்குது சார்.
12: ஒரு டைரியில சூர்யா பாலிட்டிஷியனா இருக்காரு, இன்னொரு டைரியில போலீஸா இருக்காரு, இன்னொன்னுல டைமண்ட் கடத்துறவரா இருக்காரு, இன்னொன்னுல மெக்கானிக்கல் இன்ஜினியரா இருக்காரு, இன்னொன்னுல வாட்ச் மெக்கானிக்கா இருக்காரு.
3: ஏகப்பட்ட லவ் சார், ஏகப்பட்ட லவ்.
12: இதெல்லாம் என்னைக்காவது திருப்பி படிச்சா என்ன பண்றதுன்னு எல்லாத்தையும் எரிச்சிடறாங்க சார் நயன்தாரா.
21: ஏன் சார் இப்ப அந்த நெருப்பை இங்கேயும் கூட என்னையும் எரிச்சிடறேன்னு கவுண்டர் போடுவீங்கல்ல
3: சார்? சார் சார் என்ன தூங்கிட்டீங்க?

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: அடி நேர்பே

¡Qué botaje! ¡A dinero!

0: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்குவேன். பட் வந்து ஒரு கான்டெஸ்டோட வந்திருக்கீங்க. என்ன நிதி, என்ன கேள்வி அப்படின்னீங்கன்னா, ஈரம் படம் அதாவது ஹாரர் படத்தை இப்படி கூட எடுக்கலாமா, இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டா வந்து ஒரு கலர் பேலட்டா இருக்கட்டும், அந்த படமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அந்த படத்தை பத்தி நான் சொல்றேன். எல்லா சீனுமே பாத்தீங்க அப்படின்னா, ஒண்ணு மழை பெய்யறதுக்கு முன்னாடி இருக்கிற டைமா இருக்கும், இல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கும், இல்ல மழை பெஞ்சு முடிச்சிருக்கும், அந்த மாதிரியான டைம்ல தான் படம் ஃபுல்லாவே வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பிளானிங் அந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்கும் போதே வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த படத்தினுடைய இயக்குனர் யாரு அப்படிங்கிறது தான் இந்த கான்டெஸ்ட்டுக்கான கேள்வி. ஆன்சர் என்னன்னு அனுப்ப வேண்டிய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9574777763. இன்னொரு தடவை நம்பர் சொல்கிறேன், 9574777763 அப்படிங்கிற நம்பருக்கு சரியான விடை என்ன அப்படிங்கிறத அனுப்பி வைங்க. கரெக்டான ஆன்சரை முதல்ல அனுப்பக்கூடிய ஒரு சூப்பரான பர்சனுக்கு செம்மையான ஒரு கிஃப்ட்டும் காத்துட்ருக்கு. ரேடியோ சிட்டி கேட்டுட்ருக்கீங்க, நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். ஸ்டே டியூன். என்ன கிஃப்ட்டுங்கிறீங்களா, பெப்ஸ் வழங்கக்கூடிய ஒரு வவுச்சர் காத்துட்ருக்கு, மறக்காமல் ஆன்சர் அனுப்புங்க.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கார் பிளாக்பஸ்டர்.
2: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
1: YONO SBI Cricket Card Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
3: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: முகேஷ், எம்எல்ஆர் கார்த்திகேயன் மற்றும் குணா குரல்களில், முத்தமிழ் வரிகளில், சாம் சிஎஸ் இசையில், டசக்கு டசக்கு பாடல் ரேடியோ சிட்டியில்.

¡Dame, burra! ¡Dame! ¡Hola! ¡Ande, soy!

0: YONO SBI Cricket ka blockbuster.
1: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப்பு ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
2: ரேடியோ சிரியல் நீங்க கேட்க போறீங்க. எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ சிரி.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
3: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
7: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
13: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அந்த ரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
15: சிக்கலான சக்கர நோய சுக்குநூறு ஆக்குங்க.
16: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
17: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
18: எல்லாரும் BE/BTech specialization offer பண்றாங்க, ஆனா medical service specialized courses க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
19: BSc nursing, BE pharmacy, DSc allied health sciences, anesthesia, renal dialysis, medical laboratory technology போன்ற specialized courses க்கு call Bharat Institute of Higher Education and Research. Call 044-611-6299.
0: YONO SBI Cricket Ka Blockbuster.
1: YONO SBI Cricket Ka Blockbuster.
6: Hi, this is Harbhajan Singh, your own Bajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
1: YONO SBI Cricket Ka Blockbuster.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. YONO SBI, power to every Indian.

0: ரேடியோ சிட்டியில ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ் தான் இவ்வளோ நேரமா கேட்டிருந்தீங்க. நான் ஆர்ஜி நிதி, உங்களோட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சிறுநிதி, என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு அப்படின்னீங்கன்னா, எஸ், இன்னைக்கு வேர்ல்ட் ஃபேமஸ் கேம் இருந்தது. சினிமாவில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு, என்னென்ன ஸ்டார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாம் வந்து வெறும்னா ரேடியோவில் மட்டும்தான், இங்கே மட்டும்தான் கேட்க முடியுமா அப்படின்னீங்கன்னா, அதுதான் இல்லை. ரேடியோ சிட்டி தமிழ் அப்படிங்கிற பேரில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்னு எல்லா பக்கங்களையும் வி ஆர் குவைட் ஆக்டிவ் தான். அங்கெல்லாம் இந்த ஃபாலோ, சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ரைட் ஆன் டைம் எக்ஸ்க்ளூசிவான கான்டென்ட் வந்து உங்க போனுக்கே வந்து சேர்ந்துரும். ஸோ மறக்காம அங்கெல்லாம் எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? சரி, கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. நாளைக்கும் இதே மாதிரி நிறைய சினிமா விஷயங்களோட ஐ வில் கம் அண்ட் மீட் யூ. பட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். எல்லாரும் ஃபோன்ல என்ன நடக்குது, இல்லைன்னா வந்து டிவி பக்கத்துலேயே உட்காந்து என்ன நடக்குது அப்படிங்கறது வந்து இன்னைக்கு ஃபுல்லாவே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த ஒரு நாள் தான் அடுத்த 5 வருஷத்தை முடிவு பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான நாள்ல இருக்கும். ஸோ நல்ல பாருங்க, ஸ்டே அவேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு பாட்டு ஆன் தி வேல இருக்கு, கேட்டு ஸ்டே டியூன்ட் ரேடியோ சிட்டி. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன்.
1: ரேடியோ சிட்டியில இப்போ பெரிதனம், நடிகர் விஜயின் குரலில் வரிகள் விவேக், இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான்.
2: யாராண்ட ஐயோ, யாராண்ட ஐயோ, யாராண்ட ஐயோ, யாராண்ட எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்ட அர்ச்சனை.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் விபி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: ரேடியோ சிட்டி 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
4: பெட்சஃபா ஆயுர்வேதிக் சூரன். பெட்சஃபா இருந்தா வலிகள் ஓடிரும்.
5: தமிழ்நாடு மெர்கண்டில் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
6: சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு. ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் sentthomascollege.com.
7: Your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science Nandambakkam, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
8: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
9: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
10: அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-42.
11: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
12: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

ரேடியோ சிட்டி லிசனர்ஸ், நான் உங்க ஆர்ஜே அமிர்தா, இசை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், விஷுவல் கம்யூனிகேஷன் தேர்ட் இயர் படிக்கிறேன். நான் இன்னைக்கு உங்களுக்காக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறேன். Stay tuned. Your vibe, your playlist.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर रिंग्स ब्रेक्स Radio City Cricket Blockbuster Real. Aarumugam. All-rounder Aarumugam.
1: Radio City.
2: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக் வந்தாலும் அந்த டீமா நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவங்க பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக் வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square features 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
6: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயில் உடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ரா, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ செப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life Insurance Partner, LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: Housing partner
12: Accord Housing, நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
13: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே நகர், சென்னை.
14: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
15: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
16: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
15: அதுல என்ன ஸ்பெஷல்?
16: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
15: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
16: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
15: சரி, இப்பவே கிளம்பலாம்.
16: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட்.
14: முன்னாள்
4: பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. Visit dce.edu.in. Counseling code 1405.
17: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், இந்த சம்மர் ஹீட்னால நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, அது எப்படி உருவாகுது?
18: சில பேர் வந்து சாப்பாட்டுல உப்பு மசாலா ஜாஸ்தியா இருக்கும், பொழுது போன அளவு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, பேலன்ஸ் சரியா இல்லாததுனால உப்பு எல்லாம் சேர்ந்து கல்லு ஃபார்ம் ஆகுது. அவங்க போற யூரின் கலர் நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, எரிச்சல் என்ன இருக்கா, இது ரெண்டுதான் வந்து அறிகுறி. இது ரெண்டும் அவங்க செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். ஹீட் டைம்ல வெளியே போக கூடாது.
17: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
19: சார், சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
2: ஓ நோ, பார்ட் 2 பிரேம்குமார் வந்துட்டானா?
15: எவ்வளவு
11: தெய்வ திருமகள் 2 சார்.
1: கடைசியில அந்த கிருஷ்ணா மாதிரி ஆக போறான்.
3: சரி சொல்லு சொல்லு
11: சார். கிருஷ்ணாவே என்ன மாதிரி செம்மையா ஆக போறான் சார்.
3: கேளுங்க,
11: நல்லா படிச்சு நார்மலா ஆகணும்னு நிலாவை திருப்பி அமலா பல்ட்டே குடுக்கற இடத்துல முடியுது சார். ஃபர்ஸ்ட் பார்ட் அங்க இருந்தே ஆரம்பிக்கிறோம். குடுத்துட்டு நிலா நிலான்னு சொல்லிக்கிட்டே ரிட்டர்ன் வர்றப்ப அந்த வழியா போற ரெண்டு சயின்டிஸ்ட் வர பார்த்து,
3: சயின்டிஸ்ட்
11: அஸ்ட்ரோனட் ஆகணும்னு ஆசைப்பட்டு முடியாம இப்படி ஆயிட்டாருன்னு நினைச்சு
3: இவரை ஸ்பேஸ் சென்டருக்கு கூட்டிட்டு போறாங்க சார்.
11: என்ன பார்த்துதானே சாப்பிடுவான் நினைச்சு ஒத்துக்கிறாரு சார். நிலாவுக்கு போக ஒவ்வொரு நாளும் நிலால இருந்து கிருஷ்ணா ஸ்டெப்பு போட, பூமியில இருந்து அந்த நிலாவே ஸ்டெப்பு போட, கிளைமேக்ஸ் ஒரு அமாவாசை சார். ரெண்டு பேரும் பாத்துக்க முடியாதப்ப வருவே ஒரு ஃபீலிங்கு எமோஷனா சார்.
3: எமோஷனல் இல்லடா ப்ரமோஷன். ஒன்னும் ப்ரமோட் பண்ணி நிலா

0: சிட்டி லிசனர்ஸ்க்காக கேமஸ் ஆர்ஜே அமிர்தா பேசிட்டு இருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோ லைஃப்ல, என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட ஒரு பெரிய பேக் போன்னே சொல்லலாம், என்னோட அப்பா. அவங்களுக்காக இன்னைக்கு ஒரு சாங் நான் டெடிகேட் பண்ண போறேன். So stay tuned.
1: Your vibe, your playlist. Campus FM. Radio City.
2: YONO SBI. Cricket ka blockbuster.
3: Cricket ka blockbuster.
4: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட்டின் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட்டின் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
3: கிரிக்கெட் ப்ளாக்பஸ்டர்.
2: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
9: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
7: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
17: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
18: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
19: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
20: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
21: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
22: சிக்கலான சக்கர நோயை சுக்குநூறு ஆக்குங்க.
23: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
24: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ், காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
25: டாக்டர், இந்த மாடர்ன் டே டயட்டிங் நம்ம கட்ட எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணுது?
26: ஜென்ரலி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செலிப்ரேட் பண்றாங்க, அது வந்து ப்ரொலாங்ட் ஃபாஸ்டிங் 16 hours அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். வாட் இஸ் அட்வைசபிள், சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் அவர் மீல்ஸ் முடிச்சிடணும்.
24: மேலும் விவரங்களுக்கு கால் 9644 9644.
27: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு.
28: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
2: YONO SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
29: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
3: YONO SBI, Cricket Ka Blockbuster.
2: YONO SBI, Cricket Ka Blockbuster. YONO SBI, power to every Indian.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஜிவி பிரகாஷ் இசையில் அறிவு வரிகளில் ஹரிச்சரண் நகாஷ் ஆஷிஷ் வேல்முருகன் குரலில் கேட்டுட்டு இருக்கீங்க நமக்கான காலம் உங்கள் ரேடியோ சிட்டியில்.

0: powered by
1: healthier saapanumna konja kashtam da konja oil liye nirayvana samayal kudukura we right sunflower oil irukku 101 quality checks pandra india's number 1 sunflower oil nirvanam konja right ah usinga we right sunflower oil la vaangunga
2: luxury motorcycle partner harley davidson x440 deep beyond the everyday automobile partner
3: lanson toyota think toyota call lanson 0444000 8000
2: jewelry partner
3: rubai 100 podume indra sangam vaanga aarambikalam nac digi gold app download seyungal ippode 7.5% bonus perungal
2: happiness partner satya spreading happiness
4: Paraparanu old the city yenga RJ's rombo witty and around the clock non stop unga fun ku nanga guarantee
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1
6: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி டிஎன்சி அப்ளை தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம் மேலும் விவரங்களுக்கு

0: நம்பிக்கையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-4.
1: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
2: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
3: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
4: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம், NAAC A grade certified autonomous college.
5: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
6: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
7: YONO SBI Cricket Ka Blockbuster.
8: YONO SBI Cricket Ka Blockbuster.
9: Hi, this is Harbhajan Singh, your own Bajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
8: YONO SBI Cricket Ka Blockbuster.
7: YONO SBI Cricket Ka Blockbuster. YONO SBI, power to every Indian.

ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: சிட்டி லிசனர்ஸ்க்காக கேம்பஸ் ஆர்ஜே அம்ருதா பேசிட்டு இருக்கேன். என்னோட எச்ஓடி சார்க்காக நான் ஒரு சாங் டெடிகேட் பண்ண போறேன். அவங்க மோட்டிவேஷன், அவங்க அட்வைஸ் இதனாலதான் நாங்க இன்னைக்கு நல்லா இருக்கோம். சோ அந்த பாட்டு என்னன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. ஸ்டே டியூன்ட்.
1: யுவர் வைப், யுவர் பிளேலிஸ்ட், கேம்பஸ் எஃப்எம், ரேடியோ சிட்டி.
2: ரேடியோ சிட்டியில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் ராசாளி சத்யபிரகாஷ், சாஷா திருபதி மற்றும் விஜயேஷ்தாஸ் குரல்களில், தாமரை வரிகளில், இசை ஏ

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: Radio City 91.1 il, inimiyana paadalgalai varanguvor.
4: 80 varadangalaga, ungal nalanil aalndha akkarai kondathu, Sai Ball.
5: பெட்சபா ஆயுர்வேதிக் சூரன். பெட்சபா இருந்தா வலிகள் ஓடிரும்.
6: தமிழ்நாடு மெர்கண்டில் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
7: சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு. ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் sentthomascollege.com.
8: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
9: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
10: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பெட்சபா, அது உங்க வயிற வச்சிருக்கும் சேஃபா.
11: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என் ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
12: டாக்டர், ஸ்கிப்பிங் மீல்ஸ் ஆர் ஓவர் ஈட்டிங், இது ரெண்டுல எது ஹை ரிஸ்க்?
13: ரெண்டுமே மோசம் தான். ரெண்டுல ரொம்ப மோசம்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இதெல்லாம் தான் இப்போ ஒரு பேண்டமிக்காவே கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஓவர் ஈட்டிங் சொல்லலாம்.
11: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644. ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃப் அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல ரோபோட்டிக் சர்ஜரி, ரோபோட்டிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்கம். கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, எந்த அளவு குடிக்கணும்?
14: ஒரு நாளைக்கு 2-2.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. இதை தவிர நம்ம சாப்பாடோட சேர்ந்த சாம்பார், மோர், ரசம், அப்புறமா காஃபி, ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அந்த அளவுக்கு நார்மலா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டிஹைட்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருத்தருக்கு நாளைக்கு 40 ml/kg பாடி வெயிட்டுக்கு, அதான் கணக்கு.
11: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
15: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜிஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
16: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
17: அனிருத் மியூசிக்ல யுகபாரதி வரிகள்ல, அனிருத் அண்ட் சக்தி ஸ்ரீகோபாலன் வாய்ஸ்ல காதல் கண் கட்டுதே, ரேடியோ சிட்டில.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்க பாட்டு சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல விவேக் லிரிக்ஸ்ல தி மற்றும் சந்தோஷ் நாராயணன் குரல்கள்ல மாமதுரை கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: லிஸ்னர்ஸ்க்காக கேம்பஸ் ஆர்ஜி அமிர்தா பேசுறேன். இன்னைக்கு என்னோட லைஃப்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் எங்க அம்மா, என்னோட லவ், என்னோட ஸ்ட்ரென்த், என்னோட எல்லாமே. அவங்களுக்காக இன்னைக்கு நான் ஒரு சூப்பர் சாங் டெடிகேட் பண்ண போறேன். சோ ஸ்டே டியூன்ட்.
1: Your vibe, your playlist. Campus FM. Radio City. Radio City. Time check. Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more. Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
0: Radio City Cricket Blockbuster Reel. Aarumugam. All-rounder Aarumugam.
2: Radio City.
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏ மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவங்க பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏ கொல்கத்தா ஃபேன். சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்ச்க்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏ நல்ல பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
2: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner, LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: ஹவுசிங் பார்ட்னர்
13: அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே.கே. நகர், சென்னை.
13: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: ஸ்கூல் ஃபைனல் எக்ஸாம்ஸ் ஓவர், கரியர்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டீங்களா? பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்து கிடைக்கும். கால் 044-611-6399.
3: சிக்கலான சக்கரை நோயை சுக்குநூறு ஆக்குங்க.
4: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயாபெடிக் கிளினிக் கீழ் பார்க் சென்னை.
5: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
6: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
5: இது மாஸ் ஆஃபருங்க.
6: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
7: காவேரி ஹாஸ்பிட்டலின் கோடை நலன். கோடை நலன்
8: ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வெயில மணிக்கணக்கா நின்னாதான்ப்பா வரும்.
9: அதான் இல்ல, கடும் வெயில்ல வெறும் 10-15 நிமிஷம் நின்னாலே ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். உடம்புல நீர் சத்து குறைவா இருக்கிறவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா கூட வரும். தலை சுற்றல், குழப்பம், திடீர் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தா உடனடியா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, வெயில அவாய்ட் பண்ணுங்க. காவேரி ஹாஸ்பிட்டலின் கோடை நலன். கோடை நலன் பொது நலன் கருவி வெளியிடுவோர் காவேரி ஹாஸ்பிட்டல்.
10: சார் சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
11: ஓ நோ, பார்ட் 2 பிரேம்குமார் வந்துட்டானா? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து தொலை தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
10: இறுதி சுற்று 2 சார்.
11: பிரேம்குமார், இதெல்லாம் ரொம்ப தப்பு
12: சார். சுதா கொங்கரா விட நல்லா எடுக்கிறோம் சார். ஸ்போர்ட்ஸ்ல பாலிடிக்ஸ் பண்ற மேல் அதிகாரியை கீழே ஒரு குத்து விட்டு ஓடி போய் மாதவன் இடுப்புல ஏறி உட்கார இடத்துல முடியுது சார். இறுதி சுற்று 1 அங்கிருந்து பார்ட் 2 ஆரம்பிக்கிறோம் சார்.
11: அப்புறம் என்ன ஆகுது?
12: இடுப்புல உட்கார்ந்த ரித்விகாவை கீழே இறக்கி விடுறப்ப ஸ்பிரெயின் ஆயிருது சார் மாதவனுக்கு.
11: உனக்கு பாக்ஸிங் சொல்லி கொடுக்க வந்து எனக்கு பாக்ஸிங்கே சொல்லி கொடுக்க முடியாம போயிடுச்சேன்னு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருது சார். இதே ரிங்ல போட்டி போடலாம் வானு மாதவனுக்கும் ரித்விகாவுக்கும் மேட்ச் சார்.
12: நம்ம சொல்லி கொடுத்த பொண்ணாச்சேன்னு மாதவன் விட்டு தர்றாரா, இல்ல நமக்கு சொல்லி கொடுத்த மாஸ்டர் ஆச்சேன்னு ரித்விகா விட்டு தர்றாங்களான்னு டென்ஷன்ல விடுறோம் சார். இன்டர்வல்லு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஈக்குவலா ஃபைட் வச்சு கிளைமேக்ஸ்ல கொண்டாரா சார் ஜெங்கிஸ்கான.
11: ஒன்னு நம்ம ஆயுதத்தை ஸ்ட்ராங் பண்ணணும், இல்ல எதிரி ஆயுதத்தை அழிக்கணும்னு மாதவன் காடை இறக்கி
12: இறக்கி
11: ரித்விகா இடுப்புல உட்காந்துக்கிறாரு சார். ரித்விகா இடுப்பு சுளுக்கிக்க கிளைமேக்ஸ் டிராயி. ஆஸ்பத்திரியில ரெண்டு பேரும் எமோஷன் ஆகி இடுப்பு நரம்புல நீ
12: அப்படின்னு ஒரு பாட்டை போட்டு சேர்றதா சார் கிளைமேக்ஸ்.
11: சரி, எந்த ஹாஸ்பிட்டல் போனாங்க அவங்க?
12: அங்க ஒரு அப்பாயின்மெண்ட் போடணும், இன்னும் ஒரு இடுப்பு ஓட்டஞ்ச கேஸ்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ சிட்டியில நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாடல் இதுதானா? கே எஸ் சித்ரா குரலில், தாமரை வரிகளில், இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
13: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
15: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
16: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
17: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
16: அதுல என்ன ஸ்பெஷல்?
17: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
16: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
17: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
16: சரி, இப்பவே கிளம்பலாம்.
17: ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
18: சர்ஜரினாலே பெயினும் லாங் ரெக்கவரியும் தான் ஞாபகத்துக்கு வருது.
19: அது அப்போ. இப்போ விஹா ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட், லெஸ் பெயின், ஃபாஸ்டர் ஹீலிங். கம்மி ஹாஸ்பிடல் ஸ்டேல நார்மல் லைஃப்க்கு சீக்கிரம் திரும்ப முடியும்.
20: விஹா ஹாஸ்பிடல், அண்ணா நகர்.
21: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
20: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
21: இது மாஸ் ஆஃபருங்க.
20: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
22: சிக்கலான சக்கர நோய சுக்குனூராக்குங்க.
23: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
22: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
23: நாக் A+ அக்ரிடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் செயின்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCOM, DISCOM, BCA, BBA டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேக்ஸ், சைக்காலஜி, MCOM, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
22: விசிட் sainttomascollege.com.
24: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் M-Bank ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-425-04. Shape your future at Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, Kandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation.
0: affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
1: Yono SBI Cricket Ka Blockbuster.
2: Yono SBI Cricket Ka Blockbuster.
3: Hi, this is Harbhajan Singh, your own Bajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI Cricket Ka Blockbuster.
1: Yono SBI Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
5: Leon James Music La, Ko Shesha Varigalla, G.V. Prakash Kumar and Sanjana Kalmanji Oda Voice La, Baby Ma, Keritrik Nger Radio City La.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: முன்பே வாசம் நான் டெடிகேட் பண்ண போறேன்.

0: powered by
1: healthier சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் sunflower oil இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் sunflower oil வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் Harley Davidson X440 T beyond the everyday automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai 100 podume indru thangam vaanga aarambikkalam. NAC Digigold app-ai download seiyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Happiness partner. Satya. Spreading happiness.
4: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
6: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
7: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தெரிஞ்சீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் Arts and Science, various mainstream courses matrum AI value added programs under and also co-education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
8: Thaimai Hospital il ungal vaalkaiyin iniya thodakkangalukku akkarayudan infertility free screening package il consultation, ultrasound scan matrum semen analysis ilavasam.
9: Thaimai Hospital, Alvarpettai. Call 98400-922
10: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ் டேட்டா அனாலிடிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
11: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
12: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
11: இது மாஸ் ஆஃபர்ங்க.
12: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
7: Shape your future at Punjab Associations, Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
13: Yono SBI Cricket Ka Blockbuster.
14: Yono SBI Cricket Ka Blockbuster.
15: Hi, this is Harbhajan Singh, your own Bajji. And you're listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
14: Yono SBI Cricket Ka Blockbuster.
13: Yono SBI Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
14: Radio City. Radio City.
5: Nadi Narambalam, Chennai City. FM, our Radio City 91.1.

0: ரேடியோ சிட்டி லிசனர்ஸ்க்காக கேம்பஸ் ஆர்ஜே அமிர்தா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு கேம்பஸ் ஆர்ஜேல நான் என்னோட ஃபேவரட் பீப்புளுக்கு சாங் டெடிகேட் பண்ண மாதிரி நாளைக்கு கேம்பஸ் ஆர்ஜேல அவங்களோட சாங்ஸ் கேட்கறதுக்காக ஸ்டே டியூன்ட். டாடா, பை பை.
1: யோர் வைப், யோர் பிளேலிஸ்ட், கேம்பஸ் எஃப்எம், ரேடியோ சிட்டி.
2: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் பூமி என்னை சுத்துதே. அனிருத் குரல்ல, தனுஷ் வரிகள்ல, இசை அனிருத்.

0: powered by
1: healthy சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oilயே நிறைவான சமையல் கொடுக்கற B Right Sunflower Oil இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 Sunflower Oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, B Right Sunflower Oil வாங்குங்க.
2: Luxury motorcycle partner Harley Davidson X440 Beyond the everyday automobile partner
3: Lanson Toyota. Think Toyota, call Lanson 044-4000-8000.
2: Jewelry partner
3: Rubai Nuru Podume, Intrasangam Vanga Aramikalam. NAC DigiGold app download seyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Happiness partner Satya, spreading happiness.
4: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
3: பெட் சஃபா ஆயுர்வேதிக் சூரன். பெட் சஃபா இருந்தா வலிகள் ஓடிரும்.
6: தமிழ்நாடு மெர்கண்டில் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
7: சென்ட் தாமஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்பேடு. ஃபார் அட்மிஷன்ஸ் விசிட் sentthomascollege.com.
8: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
9: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
10: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூல் யா.
11: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரெண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
12: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர்.
13: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறி போகும், ஆனா ரைட் டைம் கிடைச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
14: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்.
15: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200131431. சப்ஜெக்ட் டு யுனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
10: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
16: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்ட் ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
10: இது மாஸ் ஆஃபர்ங்க.
16: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
17: தாய்மை ஹாஸ்பிட்டலில் பெண்மையின் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முழுமையான நல பராமரிப்பு. வெல் விமன் பேக்கேஜ் ₹999 மட்டும். கன்சல்டேஷன், பாப் ஸ்மியர், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் பிரஸ்ட் எக்ஸாமினேஷனுடன் ட்ரீட்மெண்ட், சர்ஜரிஸ்க்கு 25% வரை தள்ளுபடி.
18: தாய்மை ஹாஸ்பிட்டல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
15: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
19: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
20: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
21: மகிழினி மணிமாறன் குரலில், யுகபாரதி வரிகளில், டி இமான் இசையில், சொய் சொய் பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: FMR Radio City 91.1
1: Radio City இல் மாயா மச்சிந்திரா SPB மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரல்களில் வரிகள் வாலி மியூசிக் AR ரஹமான்

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: கொக்கு செய்த கொக்கு எஸ்பிபி மற்றும் தேனி குஞ்சரமா குரல்களில் வரிகள் வைரமுத்து, மியூசிக் ஏ ஆர் ரஹமான்.
2: கொக்கு செய்த கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வெறதாம் அடிச்சிருச்சான். கொக்கு செய்த கொக்கு ஒரு கெண்ட மீனை கண்டு வெறதாம் அடிச்சிருச்சான்.

0: அட அட அட என்ன பாட்டுல ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி ஆஜராயாச்சு. அடுத்த ஒரு 4 மணி நேரம் நிறைய விஷயங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு பேச போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், அதாவது அடுத்த ஒரு 5 வருஷம் நம்மளை யார் ரூல் பண்ண போறாங்க அப்படின்னு நமக்கு தெரிகிற ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜனநாயக கடமை ரொம்ப முக்கியமான கடமை, அதை நம்ம எல்லாரும் பண்ணி முடிச்சிருக்கோம். மக்கள் பெரும்பான்மையா என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்க போற ஒரு நாள் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு காலையில இருந்தே அதுக்கான எக்ஸைட்மெண்ட் வந்து பயங்கரமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டா இது அமையுமா, இது வந்து தமிழ்நாடுவ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹிஸ்டாரிக்கான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணங்கள் வந்து நிறைய இருக்கு, அதை பத்திலாம் நம்ம தொடர்ந்து டீடைல்டா பேச போறோம். இட்ஸ் கோயிங் டு பி ஃபன். சூப்பரான பாட்டு ஆன் தி வேல இருக்கு. கேட் ஸ்டே டியூன் ரேடியோ சிட்டி. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேச போறேன்.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர்.
2: ரிங்ஸ் பிரேக்ஸ்
1: Radio City Cricket Blockbuster Reel. ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்.
3: Radio City.
4: மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டியும் என் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, என் மும்பை டீமா இருக்கட்டும், என் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீம் நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா, இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
3: விடுற.
1: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square features 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
8: பெருசு வந்தா.
9: இப்பொழுது 1 லிட்டர் பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங், நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
15: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
16: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
0: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
17: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
0: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளைன்ட்.
17: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% UV ப்ரொடக்ஷன். கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
18: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோவை விசிட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply.
19: Books ka parpata learning theatringla, welcome to Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs under and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 7200-13431. Subject to University of Madras affiliation.
0: Hey, you are looking so cool ya.
4: Haama, summer heat a beat pandrathukku, namba Snehalaya Silks la classy ya, fancy ya, different different ah, super.
2: சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
3: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர்.
5: ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்ஷனோட சீக்ரெட் GSPL ரைனோ MS பைப்ஸ் அண்ட் டியூப்ஸ். ஹை கிரேட் ஸ்டீல், லாங் லாஸ்டிங் டியூரபிலிட்டி. ஒவ்வொரு பைப்பும் ரிகரஸ் குவாலிட்டி டெஸ்டிங்கை கடந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயிருந்தாலும் ஃபேப்ரிகேஷன் ஆயிருந்தாலும் வருஷங்களுக்கு நீடிக்கும் டிபெண்டபிள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். GSPL ரைனோ, சாலிட் பைப்ஸ், சாலிட் சாய்ஸ்.
20: சிக்கலான சக்கரை நோயை சுக்குநூறு ஆக்குங்க.
21: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
22: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும். ஏன்னா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
23: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிடல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன், கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1800-2122.
24: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
25: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
24: என்ன 5G? அது என்ன புதுசா?
25: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
24: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
26: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
27: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
26: இது மாஸ் ஆஃபருங்க.
27: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
28: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
29: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
30: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ? இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
31: ஆனா ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் DCE தாம்பரம், NAC A grade certified autonomous college.
32: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities, plus highest placement records.
33: Anna University மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாமரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
34: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் M-Bank ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-4.
35: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், இந்த சம்மர் ஹீட்னால நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, அது எப்படி உருவாகுது?
36: சில பேர் வந்து சாப்பாட்டுல உப்பு மசாலா ஜாஸ்தி இருக்கும், பொழுது போன அளவு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, பேலன்ஸ் சரியா இல்லாதனால உப்பு எல்லாம் சேர்ந்து கல்லு ஃபார்ம் ஆகுது. அவங்க போற யூரின் கலர் நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, எரிச்சல் இருக்கா, இது ரெண்டுதான் வந்து அறிகுறி. இது ரெண்டும் அவங்க செல்ஃப் செக் பண்ணிக்கலாம். ஹீட் டைம்ல வெளியே போக கூடாது.
37: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
38: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
39: Nadi Narambalam, Chennai City, FMR Radio City 91.1.
40: எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில், ஆர் வி உதயகுமார் வரிகளில், இசைஞானி இளையராஜா இசையில், சின்ன கிளி ரேடியோ சிட்டியில்.

0: traffic update.
1: டிராஃபிக்னு பார்த்தா அந்த போரூர்ல இருந்து டிஎல்எஃப் ஸ்ட்ரெச் வந்து ரொம்ப ஸ்லோ மூவிங்கா இருக்கு. அந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்த்து கேர்ஃபுல்லா போங்க. பைக்ல போறவங்க மறக்காம ஹெல்மெட்டு, அந்த கார்ல போறவங்க சீட் பெல்ட் போட்டு டிராவல் பண்ணுங்க. ரேடியோ சிரி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் அதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து இன்னைக்கு பேச போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட்.
2: India's favorite spring mattress. Visit www.pepsindia.com to explore more.

0: Yono SBI Cricket ka blockbuster.
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
6: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உரகடம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
13: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி. அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
6: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணணும்.
4: NAC A+ accredited பெற்ற கோயம்பேடு 100 feet road சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA English, BCom, BSCom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸ் ஓட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க.
15: Visit stthomascollege.com.
16: Hey Meena, congratulations. எத்தனை மாசம்?
17: Thank you Priya. 6 மாசம் ஆச்சு.
16: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற? நல்லா இருக்கா?
17: Birthright by Rainbow Hospitalsல தான் நல்ல கேர் பண்ணிக்கிறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணனும், நியோனேட்டல் கேர், வேக்சினேஷன் எந்த பயம் இல்லாம பாத்துக்கறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடல் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கறாங்க.
18: பர்த்ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர்.
19: சிக்கலான சக்கரை நோயை சுக்குநூறு ஆக்குங்க.
20: டாக்டர் JP's கார்டியோ டயாபெடிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
21: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூல் யா.
22: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
23: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர்.
24: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
25: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின்னர் 5G இருக்கே.
24: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
25: அது 1G கோல்ட் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின்னர்.
24: கோல்ட் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
26: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
27: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
26: இது மாஸ் ஆஃபருங்க.
27: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
28: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரியில் பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபினான்ஸ், பிகாம் ஜெனரல், பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப், பிபிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ. ஆர்வத்திற்கு ஏற்ற படிப்புகள் அனைத்தும் ஒரே வளாகத்தில்.
29: குமாரராணி மீனா முத்தையா கல்லூரி, காந்திநகர், அடையார். மேலும் விவரங்களுக்கு 9043726697.
30: வாவ் ப்ரோ, உன் கார் பிபிஎஃப் அமேசிங்கா இருக்கு. பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
31: ஜஸ்ட் 40,000க்கு பண்ணிட்டேன்டா. மேக் இன் இந்தியா கர்வாரே பிபிஎஃப், ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸோட.
30: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனியூன் 5 இயர் கர்வாரே பிபிஎஃப்னா 75,000 கீழ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன்
0: கார் ஓல்ட் லுக்குக்கு போயிடும்பா.
1: பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்ட் பாக்ஸ் இருக்கானு செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா இ வாரண்டி சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC அப்ளை.
2: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
3: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: கேர்ஃபுல், சுகரி ட்ரிங்க்ஸ் ORS னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
7: ரியல் ORS னா WHO ஃபார்முலா ஃபாலோ பண்ணும் எலக்ட்ரால் மாதிரி.
5: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS.
8: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
5: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
9: புக்ஸ் காப்பர் பட்டல் லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
10: சார், சார் என்ன ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
11: ஒரு
10: லவ் பண்ணி சேர்ந்தவங்களுக்குள்ள இப்ப சண்டை சார்.
11: ஏ சுமாரு சுமாரு சுமாரு, என்ன வேணும்ப்பா
10: அப்படின்னு மாதவன் கேக்க,
11: ரீமாசன் டைவர்ஸ் வேணும்னு சொல்றாங்க சார்.
10: அங்க ஒரு சாட்ரு BGM போடுறோம் சார்.
11: நீ
10: சிங்கிளா இருக்கிறதுக்கு ஒன்னு
5: பண்ற.
12: உங்கள் ரேடியோ சிட்டியில் பார்ட் 2 பிரேம் குமார்.
13: SPB மற்றும் ஸ்வர்ணலதாவின் குரல்களில், வாலியின் வரிகளில், இசைஞானி இளையராஜாவின் இசையில், மாடத்திலே கன்னி மாடத்திலே பாடல். ரேடியோ சிட்டி.

0: ரேடியோ ஸ்ரீ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இது தமிழ்நாட்டுக்கு. அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய ஒரு டே இந்த டே. ஸோ இதுல வந்து எனக்கு எந்தெந்த டிவியில பாக்குறதுனே தெரியல நிதி. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று காட்டுறாங்க. கரெக்டான அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன் எது அப்படின்னீங்கன்னா, நீங்க எலெக்ஷன் கமிஷனுடைய அஃபீஷியல் வெப்சைட் இருக்கு, அங்கேயே செக் பண்ணிக்கலாம். ECI.gov.in. அதாவது இன்னொரு தடவை சொல்றேன், ECI.gov.in அப்படிங்கிற வெப்சைட் குள்ள போனீங்க அப்படின்னா கள நிலவரம் என்ன அப்படிங்கறத அப்பப்போ அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அங்க போய் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுவா அதுவான்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், சரியா? சூப்பரான பாட்டு ஆன் தி வேல இருக்கு, கேட்டு வாங்க. தொடர்ந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் இன்னைக்குக்கான அப்டேட்ஸ் நான் உங்களுக்காக தரப்போறேன். டைம் 5:30 தாண்டி போயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
1: Tips, India's favorite spring mattress. Visit www.tipsindia.com to explore more.
2: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app.
3: நீங்க கேட்டு இருக்க பாடல் மரகதமணி இசையில, புலமைப்பு தென் வரிகள்ல SP பாலசுப்ரமணியம் குரல்ல சாதி மல்லி பாடல்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Are you ready
2: for the ultimate cricket fun?
3: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
4: ரேடியோ சிட்டியில் நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத மேட்சஸ் இன் ஹிடன் ஸ்டோரிஸ், பிளேயர்ஸ் இன் ரியல் ரியாக்ஷன், கொஞ்சம் கான்ட்ரோவர்சி, லாக்கர் ரூம் இன் காசிப்ஸ் அண்ட் ஃபுல் ஆன் ஃபன் மூமெண்ட்ஸ். மொத்த இந்தியாவும் கேட்க போகுது ஓன்லி ஆன் ரேடியோ
1: சிட்டி.
0: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
9: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
15: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க RJ's ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப். உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
18: எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
19: BSc நர்சிங், BE பார்மசி, BSc அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரீனல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 0444116299.
20: டயர்டா ஃபீல் பண்றீங்களா? ஜீரோ எனர்ஜியா?
21: வெயிட், உங்க பாடிக்கு வாட்டர் மட்டும் போதாது, கரெக்ட் பேலன்ஸ் ஆஃப் வாட்டரும் எலக்ட்ரோலைட்ஸும் தேவை.
20: எலக்ட்ரால் இந்தியாவின் நம்பர் ஒன் WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
22: தாய்மை ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
21: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840922288.
23: உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி உங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை நீங்களே டிசைன் பண்ணலாம். கேலக்ஸி மாவில் இருக்குல்ல? ஃபார் மோர் டீடைல்ஸ் விசிட் www.galaxyhealth.com. கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
24: ஹே, என்ன சவுண்ட் இது?
25: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
24: என்ன இடம்?
25: சர்ப்ரைஸ்.
26: பிரசன்டிங் பிரக்ஞா ஈடன் வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
24: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
26: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் ஈடன் வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸ் மாத்துங்க. கால் 8088068806.
24: புதுசா
27: பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
24: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
0: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கௌண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
1: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூல் யா.
24: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
2: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.
3: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும், ஏனா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
4: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிடல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன், கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1-800-2122.
5: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நந்தம்பாக்கம், க்ளோஸ் டு அப்கமிங் பட்ஃபோர்ட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். Admissions open for 2026-27. Call 720-01-3431.

0: ரேடியோஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. எலெக்ஷன் அப்டேட்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். இப்ப வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அபிஷியல் பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா டிவிகே வந்து 110 இடங்கள்ல முன்னிலை வகிக்குது, டிஎம்கே 59 இடத்துல முன்னிலை வகிக்குது, ஏடிஎம்கே 45 இடத்துல முன்னிலை வகிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல மூணு கட்சியுமே 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பரை தொடல. அதாவது 234 தொகுதி இருக்கு அப்படின்னா அதுல 118 தொகுதியில எந்த கட்சி வந்து வெற்றி பெறுறாங்களோ அவங்களாலதான் ஆட்சியை அமைக்க முடியும், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். சோ இப்போ இந்த மூணு கட்சிகளுமே 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பரை டச் பண்ணல அப்படின்னா ஹங் அசம்பிளி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தொங்கு சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன நிதி அப்படிங்கிறீங்களா? தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. பாட்டு ஆன் தி வேல இருக்கு, ஸ்டே டியூன்ட்.
1: ஆண்ட்ரபிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்லிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
2: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
1: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
3: Admissions open. Call 720-1343-1. Subject to University of Madras affiliation.
4: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
5: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
4: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் 1 WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சாய்ஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சாய்ஸ் பண்ணுங்க.
6: இப்போவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
7: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
4: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
8: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, எந்த அளவு குடிக்கணும்?
9: ஒரு நாளைக்கு 2-2.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. இதை தவிர நம்ம சாப்பாடோட சேர்ந்து சாம்பார், மோர், ரசம், அப்புறமா காஃபி, ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதனால அந்த அளவுக்கு நார்மலா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டிஹைட்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருத்தருக்கு நாளைக்கு 40 ml per kg பாடி வெயிட்டுக்கு, அதான் கணக்கு.
8: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்,
10: 9 years of care. Bihar Hospital Anniversary Offer. Comprehensive checkup, pap smear, scan, ECG, vitamin D3, doctor consultation, just 2,999. Mammogram ku 50% discount. Inike book panaga.
8: Bihar Hospital, Anna Nagar East.
11: சூர்யா, உனக்கு தெரியுமா கேலக்ஸி மார்வெல்ல 20 பேஸ் கவரும் 26 ஆப்ஷனல் கவரும் மொத்தம் 46 கவர்ஸ் இருக்கு.
12: வாவ், இது ஒரு கம்ப்ளீட் கவரேஜ் சொல்லு.
11: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், என்றென்றும் உங்கள் சேவையில்.
13: ஹே, என்ன சவுண்ட் இது?
12: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
13: என்ன இடம்?
12: சர்ப்ரைஸ்.
14: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ், ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
13: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்க தான்.
14: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க, லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
15: வலின்னு சொன்னா அது ஜஸ்ட் ஒரு சிம்டம் இல்ல, ஒரு சிக்னல். டிலே பண்ணாம முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு வாங்க. 24/7 கார்டியாக் கேர், உங்க உயிருக்கு பாதுகாப்பு.
16: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், கீழ்பாக்.
17: ஹே மீனா, கங்கிராச்சுலேஷன்ஸ். எத்தனை மாசம்?
18: தேங்க் யூ பிரியா, 6 மாசம் ஆச்சு.
17: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற, நல்லா இருக்கா?
18: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ்ல தான் நல்லா கேர் பண்ணிக்கிறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணணும், நியோநேட்டல் கேர், வேக்சினேஷன், எந்த பயமும் இல்லாம பாத்துக்கிறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கிறாங்க.
16: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணா நகர்.
19: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
20: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
21: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளைன்ட்,
20: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% யூவி ப்ரொடக்ஷன், கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
22: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க, அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட. நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோவை விசிட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968996. டிஎன்சி அப்ளை.
23: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
20: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ₹10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
23: இது மாஸ் ஆஃபருங்க.
20: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.

0: பெம்னார் ரேடியோ சிட்டி 91.1.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் குரல்கள்ல அறிவு மதி வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக்ல சுவாசமே சுவாசமே கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: ரேடியோ ஸ்ரீ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு எலெக்ஷன் அப்டேட்ஸ் பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப திடீர்னு நிறைய பேர் ஹங் அசம்பிளின்னு சொல்றாங்க, தொங்கு சட்டமன்றம் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, 118 அப்படிங்கறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேஜிக் நம்பர். அதாவது 234 தொகுதியில பாதி என்னன்னா 117, அதை விட ஒரு தொகுதியில அதிகமா வின் பண்ணாதான் அவங்க வந்து மெஜாரிட்டி, அவங்களாலதான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ மூணு முக்கியமான பார்ட்டிஸுமே அந்த நம்பரை டச் பண்ணல அப்படிங்கும் போது, ஏதாவது அலையன்ஸ் வச்சு அந்த 118 அப்படிங்கிற நம்பரை நீங்க அச்சீவ் பண்ணுங்க, அப்பதான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கவர்னர் வந்து 2 வாரம் டைம் கொடுப்பாங்க. ஐதர் அப்படி ஃபார்ம் பண்ணலாம், இல்லைனா 2.5 வருஷம் நாங்க 2.5 வருஷம் நீங்க அப்படின்னு பிரிச்சுக்கிட்டு ஆட்சியை வந்து நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இருக்கு. கேட்கறதுக்கு வந்து அப்படியா அப்படின்னீங்கன்னா இருக்கு இந்த ஒரு ஆப்ஷனும் அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட். அண்ட் ஒருவேளை மூணு கட்சிகளாலையுமே 118 அப்படிங்கிற நம்பரை காட்ட முடியல அப்படின்னா கவர்னர் ஆட்சி வந்து ஆரம்பமாயிடும் அடுத்த ரீஎலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வர வரைக்கும். இதுதான் ஹங் அசம்பிளி அப்படிங்கிறது. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கறது லெட் மீ நோ. அண்ட் தொடர்ந்து எலெக்ஷன் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரேடியோ சிட்டிய கேளுங்க.
1: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில, வைரமுத்து வரிகள்ல SP பாலசுப்ரமணியம் மற்றும் மகாலட்சுமி ஐயர் குரல்கள்ல வெள்ளி மலரே பாடல்.

0: Kono SBI Cricket ka blockbuster.
1: Rings breaks.
0: Radio City Cricket Blockbuster Rail.
2: Aarumukam. All-rounder Aarumukam.
3: Radio City.
4: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டலையோ? ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவே உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்ச்க்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்குறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
3: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர்
2: ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்.
0: ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
9: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: Housing partner,
15: Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
7: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே.கே. நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: காவேரி ஹாஸ்பிடலின் கோடை நலன். கோடை நலன்
2: ஹீட் ஸ்ட்ரோக்ல வெயில மணிக்கணக்கா நின்னாதான்ப்பா வரும்.
1: அதான் இல்ல, கடும் வெயில்ல வெறும் 10-15 நிமிஷம் நின்னாலே ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். உடம்புல நீர் சத்து குறைவா இருக்கிறவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா கூட வரும். தலை சுற்றல், குழப்பம், திடீர் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தா உடனடியா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, வெயில அவாய்ட் பண்ணுங்க. காவேரி ஹாஸ்பிடலின் கோடை நலன். கோடை நலன் பொது நலன் கருதி வெளியிடுவோர் காவேரி ஹாஸ்பிடல்.
3: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
4: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
3: அதுல என்ன ஸ்பெஷல்?
4: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
3: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
4: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
3: சரி, இப்பவே கிளம்பலாம்.
4: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட்.
5: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
6: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
5: இது மாஸ் ஆஃபருங்க.
6: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
7: Strong construction secret, GSPL Rhino MS pipes and tubes. High grade steel, long lasting durability. Over pipe um rigorous quality testing ay kadandhu infrastructure ay irundalum fabrication ay irundalum varshangalukku needikum dependable strength ungalku kidaikum. GSPL Rhino, solid pipes, solid choice.
8: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
9: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
8: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
9: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
8: கோல் வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை அன்று குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
10: சிக்கலான சக்கரை நோய சுக்குநூறு ஆக்குங்க.
11: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ் பாக் சென்னை.
12: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
13: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ? இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டுல டிஸ்கஷன் நடக்குது.
14: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் TCE தாம்பரம். NAAC A grade certified autonomous college.
15: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
16: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
17: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
18: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
19: ரெயின்போ ஹாஸ்பிடல்ல ஒவ்வொரு ஹார்ட் பீட்டும் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். குழந்தையோட ஃபர்ஸ்ட் ஸ்கேன்ல இருந்து இந்த பூமியில அவங்க ஃபர்ஸ்ட் கிரை வரைக்கும். ஏனா உங்க குழந்தைக்கு பெஸ்ட் தான் வேணும்.
20: குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கான வேர்ல்ட் கிளாஸ் பீடியாட்ரிஷியன்ஸ், நியோ நாட்டாலஜிஸ்ட் மற்றும் பர்த்திங் ஸ்பெஷலிஸ்ட் கொண்ட இந்தியாஸ் லீடிங் ரெயின்போ ஹாஸ்பிடல், வேர் மிரக்கிள்ஸ் அபோர்ன். கிண்டி, சோழிங்கநல்லூர் மற்றும் அண்ணாநகர். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 1-800-2122.
21: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
22: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
23: எங்க பாரு கேலக்ஸி கேலக்ஸின்னு கேக்குது.
24: தெரியாதா உனக்கு, நம்ம TVS குரூப்போட தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஜாம்பவான் ஜெகநாதன் சாரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
23: அப்போ சூப்பர் சர்வீஸ்னு சொல்லு.
24: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ், இன்னும் உங்கள் சேவையில்.
25: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
0: In குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
1: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், இஎன்டி, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 08065740817.
2: Wow bro, உன் கார் PPF அமேசிங்கா இருக்கு. பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
3: ஜஸ்ட் 40,000+ பண்ணிட்டா. மேக் இன் இந்தியா கர்வாரே PPF, ஃப்ரீ ரீப்ளேஸ்மென்ட்ஸோட.
2: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனூன் 5 இயர் கர்வாரே PPFனா 75,000 கிள வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்ட் லுக்குக்கு போய்டும்பா.
4: PPF இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்ட் பாக்ஸ் இருக்கானு செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா இ வாரண்டி சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996.
5: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FNR ரேடியோ சிட்டி 91.1.

0: டிராஃபிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்காட் ரோடு அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாவே கொஞ்சம் ஸ்லோ மூவிங் தாங்க. அந்த பக்கம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா ட்ரிப்பை பிளான் பண்ணிக்கோங்க. ரேடியோ ஸ்ரீ கேட்டுட்டு இருக்கீங்க, நான் ஆர்ஜே நிதி, உங்களோட தொடர்ந்து எலெக்ஷன் அப்டேட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். ஸ்டே டியூன்.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: YONO SBI, cricket ka blockbuster.
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ட்ரிவியாஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மென்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
2: யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ்.
3: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
2: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ருபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
1: இது மாஸ் ஆஃபருங்க.
2: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
3: சர்ஜரினாலே பெயினும் லாங் ரெக்கவரியும் தான் ஞாபகத்துக்கு வருது.
4: அது அப்போ, இப்போ விஹா ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மென்ட், லெஸ் பெயின், ஃபாஸ்டர் ஹீலிங், கம்மி ஹாஸ்பிடல் ஸ்டேல நார்மல் லைஃப்க்கு சீக்கிரம் திரும்ப முடியும்.
5: விஹா ஹாஸ்பிடல், அண்ணா நகர்.
6: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720013431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
1: ஹே, என்ன சவுண்ட் இது?
7: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
1: என்ன இடம்?
7: சர்ப்ரைஸ்.
8: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ், OMR இருக்கிற 92 acre ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
1: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
8: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃபை நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
9: கல்யாண பொண்ணு, கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
10: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
11: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
1: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
11: என்ன 5G? அது என்ன புதுசா?
1: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
11: கோல் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
12: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
13: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ரே கன்ஃபியூஷன் இருக்கு.
14: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்சோட ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே IBM ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 0446116399.
15: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
16: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
15: எதுக்கான கிளினிக் இது?
16: ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மென்ட் பிளான் கொடுக்கறாங்க.
17: வண்ணம், பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
18: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
19: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
20: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கோம் சேஃபா.
21: சார், சார்,
18: என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
21: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர, இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
18: முதல்வன் 2 சார். ஐயோ பாலிடிக்ஸா, எப்பவும் சொல்லி முடிக்கிறப்ப உனக்கு அடி விழும், இத சொல்ல ஆரம்பிச்சாலே விழும், ஓடிடு
21: சார். அதான் இல்ல, இதுல பாலிடிக்ஸ் இல்ல. முதல்வன்ல மீடியால வேலை பாக்குற அர்ஜுன் CM இன்டர்வியூ எடுக்கிறப்ப, ஒரு நாள் நீ CM இருந்து பாரு அப்படின்னு சொன்னதுனால இவர் CM ஆயிட்டார். ஆனா செகண்ட் பார்ட்ல அதே மாதிரி ஒரு இன்டர்வியூல அர்ஜுன் CM இன்டர்வியூ கொடுக்கறப்ப, நல்ல நாடு, மக்கள் சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு சொல்றப்ப அந்த இன்டர்வியூவர், ஒரு நாள் நீ நார்மல் சிட்டிசனா இருந்து பார் அப்படின்னு சொல்ல, இவர் ஒத்துக்கிட்டு காமன் மேன் ஆயிடுறார் சார்.
18: அப்போ CM யாரு ஆவா?
21: சொல்ற, அது அவர் ஒய்ஃபோ பையனோ இருந்துகிட்டோம் சார். சிஎம்ஆ தன் பணியை சிறப்பா செஞ்ச மாதிரியே சிட்டிசனா தன் பணியை செய்யணும். ஒரு சிட்டிசனோட முதல் கடமை ஓட்டு போடுறதுன்னு யோசிச்சா எலெக்ஷனே இல்ல. சரி, விவசாயம் பண்ணலாம்னு பார்த்தா மணிஷா கொய்ராலாவோட அப்பா விஜயகுமாரோட நிலம் இவர் உப்பு கருவாடு ஆடி முடிச்சப்ப பாம்பு போட்டாங்கல்ல, அழிஞ்சு போச்சு. சரி, இத போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நம்ம வச்ச கண்ணாடி பெட்டி இருக்கேன்னு அதுல எழுதி போடலாம்னு பார்த்தா அந்த மரத்துல இருந்து பூவா விழுந்துச்சு இல்ல,
0: பழைய வாழ்க்கைய தேடி அதுல இவரு மணிஷா கொய்ராலா குளிக்கிறத ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுத்து கேஸ்ல உள்ள போட பிளான் பண்றாங்க சார்.

0: ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி, உங்களோட நிறைய விஷயங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு எஸ்பெஷலி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் நம்ம ஷோல தொடர்ந்து நீங்க கேட்க போறீங்க. பட் அதுக்கு முன்னாடி, நம்ம வீட்டில் யூஸ்வலியே நிறைய பேர் வந்து இந்த மூட்டு வலி அப்படிங்கிற ப்ராப்ளம் வந்து சொல்லுவாங்க, நம்ம பார்த்துருப்போம். பட் என்ன பண்றது, அது அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவோம். பட் ஆனா அதுக்கு ஒரு ரிலீஃப் இருக்குங்கும் போது அதை ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் கேள்வி. டாக்டர் ஆர்த்தோவோட ஹர்பல் ஆயில் யூஸ் பண்ணா இந்த மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகளுக்கு நல்ல ரிலீஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. So I wanted to suggest you try பண்ணி பாருங்க, maybe it will work. சூப்பரான பாட்டு on the wheel இருக்கு, கேட்டு வாங்க. தொடர்ந்து பேசுவோம் ரேடியோ சிட்டில. நான் ஆர்ஜே நிதி பேசிட்டு இருக்கேன். டைம் 6:30 மணியை தாண்டி போயிட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க.
1: Pips, India's favorite spring mattress. Visit www.pipsindia.com to explore more.
2: Unique by JJ Tax, your trusted tax and compliance partner. Jo business banaye aasan. Download the Unique app.
3: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டு இருக்கீங்க எஸ்பிபி மற்றும் யோகிபி இணைந்து பாடிய ரீமிக்ஸ் பாடல் எங்கேயுமே போதும்.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: நல்ல பழக்கமான பரிச்சயமான நண்பர்களே, எதிரிகளா களத்துல யாரெல்லாம் எதிரி நினைச்சமோ அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா நம்ம டீம்ல. அரசியல்ல மட்டும் இல்லங்க, விளையாட்டுலயும் எதுவுமே நிரந்தரம் இல்ல. மொத்தம் 65 நாள்ல 10 டீம் முழு பலத்தோட மோத போறாங்க. ஆனா கப் ஃபைனல்ல ஜெயிக்க போற அந்த ஒரு டீமுக்கு தான். அந்த டீம் எந்த டீம்?
2: Radio Serial, நீங்க கேட்க போறீங்க எங்கேயும் கேட்டிராத matches and hidden stories, players in real reaction, கொஞ்சம் controversy, locker room and gossips and full on fun moments. மொத்த இந்தியாவும் கேட்க போகுது. Only on Radio City. Cricket Blockbuster.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
3: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: ஹெல்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியு வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
13: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
14: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி. அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
15: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
16: தாய்மை ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
17: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
18: School final exams over. Career la next thing panitingla. Bharat Institute of Higher Education and Research oda Faculty of Arts and Science varungum integrated certified course la BCom, BCA and BSc padikumbode IBM specialized data analytics and cyber specialist courses padikala. Degree and course certificate seende kadiko. Call 044-611-6399.
19: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
20: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
21: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
22: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
21: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் rules compliant,
22: up to 47% heat reduction, 99% UV protection. Glare கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
23: So இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபிலிம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. Up to 8 years வாரண்டியோட nearest கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோவை விசிட் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC apply.
24: இன் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுடுச்சு.
25: கவலைப்படாதீங்க, Rainbow Children's Hospitalல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்ட் பீடியாட்ரிக் சர்ஜரிஸ் ஸ்பெஷலிஸ்ட்
26: Mount.
0: Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
1: இன்று நம்முடன் SRM Global Hospitals, காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் என் ஏ ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
2: டாக்டர், அதிகமா ஆசிடிட்டி, IBS, ஃபேட்டி லிவர் குறித்து கேள்விப்படுறோம். இது சரி செய்யக்கூடிய பிரச்சனையா?
3: ஃபேட்டி லிவரா இருக்கட்டும், ஓவர் வெயிட்டா இருக்கட்டும், அசிடிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட் ப்ராப்ளம். டயட்ரி மாடிபிகேஷன்லயும் கரெக்டான டைம்ல ஃபுட் சாப்பிடறதுனாலயும் இதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
1: சிம்பிள், ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
6: இது மாஸ் ஆஃபருங்க.
1: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
26: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
27: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
26: எதுக்கான கிளினிக் இது?
27: ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மென்ட் பிளான் கொடுக்கறாங்க.
28: வண்ணம், பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: ரேடியோ ஸ்ரீ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இப்போ பாலிடிக்ஸ் மேல ஒரு ஆர்வம் காட்டுறதை நம்மளால பார்க்க முடியுது. நிறைய விஷயங்கள டெக்னிக்கலா பேசுறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஏன்னு கேட்டீங்கன்னா, மூணு முக்கிய கட்சிகளுமே வந்து 118 அப்படிங்கிற மேஜிக் நம்பர் அச்சீவ் பண்ணல. அதாவது ஆட்சி அமைக்கணும், கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா மெஜாரிட்டி எந்த அலையன்ஸ் வாங்குறாங்களோ இல்ல எந்த ஒரு தனி கட்சி வாங்குறாங்களோ அவங்களாலதான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும். தாவேகா கட்சி வந்து முன்னிலையில இருந்தாலும் அவங்க வந்து 118 சீட்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால யாரோட கூட்டணி வைக்க போறாங்க, யாரோட பேச்சுவார்த்தை நடத்த போறாங்கிறதுதான் ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. தொடர்ந்து வர அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே நிதி கூட.
2: ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் பாலபாரதி இசையில வைரமுத்து வரிகள்ல எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி குரல்கள்ல தாஜ்மஹால் பாடல்.

0: ஆண்டர்பிரனரா புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா, ஆர் எஸ்டாப்ளிஷ்டா இருக்க உங்க பிராண்டுக்கு இன்னும் எக்ஸ்போஷர் தேவைப்படுதா? மக்கள் கிட்ட உங்க பிசினஸ் கொண்டு போய் சேர்க்க ரேடியோ சிட்டி நாங்க இருக்கோம். கால் மிஸ்டர் லிங்கேஸ்வரன் 9884125196.
1: brought to you by அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் ஐஐடி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
2: உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன்கோ.
3: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
4: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
5: புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
6: பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
7: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200 13431. சப்ஜெக்ட் University of Madras affiliation.
8: Pregnancy loss நடந்ததிலிருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
9: கவலைப்படாத, Birthright by Rainbow Hospitals கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
8: எதுக்கான கிளினிக் இது?
9: Recurrent pregnancy loss க்கு dedicated clinic, proper diagnosis and treatment plan கொடுக்கறாங்க.
10: வண்ணம் Birthright by Rainbow Hospitals, தாய்மை நம்பிக்கை. For appointments call 8940062223.
11: Wow bro, உன் கார் PPF amazing ஆ இருக்கு. Brand new மாதிரி ஷைன் ஆகுது.
12: Just 40,000 க்கு பண்ணிட்டடா. Make in India Garware PPF. Free replacement.
13: ஒவ்வொரு குவாலிட்டி டெஸ்டிங்கை கடந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆயிருந்தாலும் ஃபேப்ரிகேஷன் ஆயிருந்தாலும் வருஷங்களுக்கு நீடிக்கும் டிபெண்டபிள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். GSPL Rhino, solid pipes, solid choice.
14: டாடி, என் பெட்ரூம் ஏசில சத்தம் தான் அதிகம் வருது, சுத்தமா கூலிங்கே இல்ல, உடனே மாத்துங்க.
15: கவலை ஏற்படாத ஜானு, நம்ம ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பானசோனிக் மிராய் ஸ்மார்ட் வைஃபை ஏசி லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஏசில மட்டும் தான் சூப்பர் டைமா அவுட்டோர் இருக்கு. உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
14: அதோட நம்ம பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது பானசோனிக் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
15: இன்ஃபேக்ட் கிரெடிட் கார்டு இஎம்ஐல ஏசி வாங்கினா 4,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு.
14: ரத்னா ஃபைனான்ஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
15: சண்டேயும் கடை உண்டு, பேலே கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
16: ஜப்பான் பானசோனிக் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஸ்ரீநகர்.
17: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிடல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், இந்த சம்மர் ஹீட்னால நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, அது எப்படி உருவாகுது?
18: சில பேர் வந்து சாப்பாட்டுல உப்பு மசாலா ஜாஸ்தியா இருக்கும், பொழுது போன அளவு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, பேலன்ஸ் சரியா இல்லாதனால உப்பு எல்லாம் சேர்ந்து கல்லு ஃபார்ம் ஆகுது. அவங்க போற யூரின் கலர் நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா, எரிச்சல் நல்லா இருக்கா, இது ரெண்டுதான் வந்து அறிகுறி. இது ரெண்டும் அவங்க செல்ஃப் செக் பண்ணிக்கலாம், ஹீட் டைம்ல வெளியே போக கூடாது.
17: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிடல். ஆர்த்தோ பிரச்சனைகள் இருந்தா அது லைஃபை அஃபெக்ட் பண்ணும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல ரோபோடிக் சர்ஜரி, ரோபோடிக் நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் இருக்கு. கம்மி வலி, சீக்கிரம் நார்மல் லைஃப்க்கு திரும்புங்க. முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்.
19: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
20: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: ரேடியோ ஸ்ரீ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். T20 போயிட்டு இருக்கு, அதுவும் நமக்கு முக்கியம் இல்லையா? சரி, இன்னைக்கு யாருக்கும் யாருக்கும் மேட்ச் அப்படின்னா மும்பைக்கும் லக்னோக்கும் இடையிலான ஒரு மேட்ச். ஸோ ஒவ்வொரு மேட்சுமே வந்துட்டு போக போக வந்து அதுக்கான ஆர்வம் அதிகமாயிட்டு தான் இருக்கு. பட் இன்னைக்கு வந்து மேட்ச் பாக்குற மாதிரி மக்கள் பாக்குறது வந்து எந்த கட்சி எவ்வளோ இடம் அப்படிங்கறத தான் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை பத்தின தொடர்ந்து அப்டேட்ஸ் நம்ம ஷோல வந்துட்டே இருக்கு, கேளுங்க. ரேடியோ ஸ்ரீ கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே நிதி.
1: யோனோ SBI கிரிக்கெட் கார்ட் பிளாக் பாஸ்டர். Get pre-approved instant digital loans with Yono SBI. Power to every Indian. Download the app now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
6: பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: Ungal kanavu nanavagum idam, Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
12: Housing partner, Accord Housing. Nam kanavu illa Thinvani Kati. Oragadam ECR matrum Poothamalliyil. Plot vaanga, Accord Housing dhaan best.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स म्यूजिक है।
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर
2: आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
3: रेडियो सिटी।
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலும் ஏ மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு. ஏ நான் சொல்லுது, ஏ மும்பை டீமா இருக்கட்டும், ஏ பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏ எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீம் நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏ தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல. ஏ கொல்கத்தா ஃபேன், சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏ சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏ நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர்
2: ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்.
0: ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
9: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: Housing partner,
15: Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
7: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே.கே. நகர், சென்னை.
16: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
18: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
19: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
1: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
0: அதுல என்ன ஸ்பெஷல்?
1: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
0: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா,
1: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
0: சரி, இப்பவே கிளம்பலாம்.
1: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
2: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
3: Strong construction of the secret, GSPL Rhino MS Pipes and Tubes. High-grade steel, long-lasting durability. Over pipe, rigorous quality testing. Infrastructure ஆயிருந்தாலும் ஃபேப்ரிகேஷன் ஆயிருந்தாலும் வருஷங்களுக்கு நீடிக்கும் டிபெண்டபிள் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். GSPL Rhino, solid pipes, solid choice.
4: சிக்கலான சக்கரை நோய சுக்குனூர் ஆக்குங்க.
5: டாக்டர் JP's கார்டியோ டயாபெட்டிக் கிளினிக், கீழ்பாக், சென்னை.
6: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொன்னதோ என் உலகமே நின்னுச்சு.
7: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 1 லட்சத்துக்கும் மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
8: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
9: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ₹10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
8: இது மாஸ் ஆஃபருங்க.
9: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
10: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
11: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
12: பின்ன கிச்சன்ல தான் கோல் வின்னர் 5G இருக்கே.
11: என்ன 5G? அது என்ன புதுசா?
12: அது 1G கோல் வின்னர் கடல் எண்ணெய், 2G கோல் வின்னர் நல்லெண்ணெய், 3G கோல் வின்னர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வின்னர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வின்னர்.
11: கோல் வின்னர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
13: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
14: இப்பவே இவ்ளோ ஹீட்டா இருக்கு, பீக் சம்மர் வந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.
15: அதனாலதான் கார் லவர்ஸ் எல்லாரும் சூஸ் பண்றாங்க கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ்.
14: இது 100% சென்ட்ரல் மோட்டார் வெஹிக்கிள் ரூல்ஸ் கம்ப்ளையன்ட்,
15: அப் டு 47% ஹீட் ரிடக்ஷன், 99% UV ப்ரொடக்ஷன், கிளேர கம்மி பண்ணும், அதுவும் உங்க கார் மைலேஜ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும்.
16: சோ இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இன்னைக்கே உங்க கார் விண்டோஸ்ல கர்வாரே சேஃப்டி கிளேசிங் ஃபில்ம்ஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க, அப் டு 8 இயர்ஸ் வாரண்டியோட. நியரஸ்ட் கர்வாரே அப்ளிகேஷன் ஸ்டுடியோவை விசிட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC அப்ளை.
17: ஹே, என்ன சவுண்ட் இது?
18: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
17: என்ன இடம்?
18: சர்ப்ரைஸ்.
19: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் IT பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமினிட்டிஸ் இருக்கு.
17: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
19: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க, லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
20: தாய்மை ஹாஸ்பிடலில் உங்கள் வாழ்க்கையின் இனிய தொடக்கங்களுக்கு அக்கறையுடன் இன்ஃபர்டிலிட்டி ஃப்ரீ ஸ்கிரீனிங் பேக்கேஜில் கன்சல்டேஷன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மற்றும் சீமன் அனாலிசிஸ் இலவசம்.
21: தாய்மை ஹாஸ்பிடல், ஆழ்வார்பேட்டை. கால் 9840092288.
22: ஒரு ஆக்சிடென்ட் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாதிரி போகும், ஆனா ரைட் டயர் கிரச்சா எல்லாம் சரியாகும். முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல 24/7 பிராக்சர் கேர், இமிடியட் கேர், அட்வான்ஸ்ட் ஆர்த்தோ ட்ரீட்மென்ட், எக்ஸ்பர்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க. எமர்ஜென்சினா
21: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்.
23: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
24: மலேசியா வாசுதேவன் மற்றும் SPB-யின் குரல்களில், வைரமுத்துவின் வரிகளில், இசைஞானி இளையராஜாவின் இசையில், என்னம்மா கண்ணு சௌக்கியமா பாடல், ரேடியோ சிட்டியில்.

0: தப்பு தாளந்தான்
1: என்னம்மா கண்ணு சொல்லம்மா கண்ணு என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா
0: ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்ஸ்.
2: ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. பொலிட்டிக்கல் அப்டேட்ஸ் நம்மளோட ஷோல தொடர்ந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல தாவேகா வந்து லீடிங்ல இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவருடைய வெற்றி பெற்ற சான்றிதழை வாங்குறதுக்காக, அதாவது சட்டமன்ற உறுப்பினரா நம்ம தாவேகா தலைவர் விஜய் வந்து வெற்றி பெற்ற சான்றிதழை வாங்குறதுக்காக போகும்பொழுது எஸ் ஏ சந்திரசேகர் அவருடைய தந்தையை வந்து மீட் பண்ணி வாழ்த்து பெற்றிருக்கிறாரு. அதுக்கப்புறம் லோயலா காலேஜுக்கு போயிட்டு அந்த வெற்றி பெற்ற சர்டிபிகேட்டை வந்து வாங்க போறாரு. அதுக்காக வந்து அந்த டிராவல்ல இருக்காரு பாத்தீங்களா, மக்கள்லாம் வந்து
3: மற்றும்

எவண்டா மேல எவண்டா கீழே எல்லா உயிரையும் ஒண்ணா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசார் இடியா இடி.

0: YONO SBI Cricket ka blockbuster.
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: YONO SBI Cricket Ka Blockbuster. Get pre-approved instant digital loans with YONO SBI. Power to every Indian. Download the app now.
2: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: APN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. APN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ஐசியூ வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. கேவிடி ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
2: ரிசல்ட் எப்ப வரும், எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ, இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது. ஆனா ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசிஇ தாம்பரம். NAC A grade certified autonomous college.
3: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
4: அண்ணா யுனிவர்சிட்டி மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
5: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
6: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
5: இது மாஸ் ஆஃபருங்க.
6: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
7: Strong construction secret, GSPL Rhino MS pipes and tubes. High grade steel, long lasting durability. Over pipe um rigorous quality testing ay kadandhu infrastructure ay irundalum fabrication ay irundalum varshangalukku needikum dependable strength ungalku kedaikum. GSPL Rhino, solid pipes, solid choice.
8: In korundhukku surgery pannanu nu sonnado ya ulagame ninnadichu
9: kavala padadinga. Rainbow Children's Hospital la ovvoru naalum kulangalukkana advanced pediatric surgeries specialist moolama nadandukittirukku. General surgery la irundhu orthopedic, ENT, plastic and dental surgeries வரைக்கும் 1 லட்சத்துக்கும் மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
10: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
11: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
12: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
13: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
14: பின்ன கிச்சன்ல தான் கோல்வின 5G இருக்கே.
13: என்ன 5G? அது என்ன புதுசா?
14: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
13: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
15: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
16: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
17: படிச்ச உடனே நல்ல வேலை கிடைக்கணும்னா நல்ல காலேஜ் சூஸ் பண்ணனும்.
18: NAC A+ அக்ரிடிட்டட் பெற்ற கோயம்பேடு 100 ஃபீட் ரோட் சென்ட் தாமஸ் காலேஜ் சூஸ் பண்ணுங்க. BA இங்கிலீஷ், BCom, BScom, BCA, BBA, டேட்டா சயின்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேத்ஸ், சைக்காலஜி, MCom, MSc போன்ற பெஸ்ட் கோர்சஸோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. விசிட் sentthomascollege.com.
19: சார், சார்,
1: என்ன ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
4: ஓ நோ, பார்ட் 2 பிரேம்குமார் வந்துட்டானா?
9: எவ்வளவு சொன்னாலும் கேட்காம வந்து சொல்ல தர. இப்ப எந்த படத்தை பார்ட் 2 பண்ணலாம்னு சொல்ல வர?
2: 96 பார்ட் 2 சார்.
9: என்னடா ராமஞ்சனம் சேர்த்துக்கு துவைக்க போறியா?
2: அதான் அந்த ட்விஸ்ட்ல இருந்துதான் சார் படத்தையே ஆரம்பிக்கிறோம். சிங்கப்பூர் லேண்ட் ஆன ஜானு ஒரே கில்ட்டோட ராம மீட் பண்ணதாவ புருஷன் கிட்ட சொல்லலாமா வேணாம், சொல்லலாமா வேணாமான்னு ஒரு பதட்டத்துல ஆரம்பிக்குது சார் படம்.
9: ஓ, ஜானு புருஷனை காட்ட போறோமா?
2: ஆமா சார், அவர் சிங்கப்பூர்ல ஒரு காபி ஷாப் வச்சிருக்காரு. கூடவே பார்ட் டைம்ல சிங்கப்பூர் ஜூல அனிமல் ரெஸ்கியூவும் பண்றாரு. அவர் பேரு மிஸ்டர் பார்த்திபன்.
9: தனலட்சுமி.
2: இந்த பார்த்திபனோட பாஸ்ட் லைஃப்ல அவரை எல்லாரும் லியோன்னு கூப்பிடுறாங்க. பட் ஆக்சுவலி 20 இயர்ஸ் முன்னாடி அவர் ஒரு ரோட் சைட்ல கபடி விளையாண்டுட்டு இருந்த வேலுவா. ஒரு காரப்பொறி வாங்கி தரலட்டு பிரேக்கப் பண்ணிட்டு முத்து பாட்டிட்டு ஒரு மினிஸ்டர் பையனை கல்யாணம் பண்ணிட்டாளா சார்? பள்ளியா? அடே இது கில்லிடா. மாத்திரம் அதுக்கப்புறம் தனலட்சுமி மாதிரியே இருக்கிற ஜானுவ பார்த்த உடனே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டா சார். இப்படி ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் சார்.
20: என்னோட பெர்ஸ்பெக்டிவ இப்ப நீ பாக்க போறப்ப நீங்க

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji, and you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: Para new old the city, yenga RJ's rumbo witty, and around the clock, non-stop, unga fun kunanga guarantee.
4: Radio City.
5: Nadi Narambalam, Chennai City, FM on Radio City 91.1.
6: Hey, you are looking so cool, yeah.
7: Hama, summer heat beat pandrathukku namba Snehalaya Silks la classy ah, fancy ah, different ah, super ah summer special collection irukku. Anga vaangi saree kattu, neeyu cool ah irupa.
8: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar.
9: Books ka parpada learning theatringla, welcome to Punjab Associations, Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science. Various mainstream courses matrum AI value added programs undu and also co-education. Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station. Near St. Thomas Mount. Admissions open. Call 720-001-3431. Subject to University of Madras affiliation.
10: Thalmay Hospital il penmayin ovvoru kattathukkum mulumayana nal paramarippu. Well women package rupees 999 mattum. Consultation, pap smear, ultrasound scan mattum breast examination udan. Treatments, surgeries ku 25% vai thalabadi.
11: Thalmay Hospital, Alvarpetai. Call 98400-9228.
12: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமிற்கு வருகை தாருங்கள்.
13: ஜோயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
14: Hey, yenna sound idu?
15: Nama oru sema frequency ku vandirukom.
14: Yenna edam?
15: Surprise.
16: Presenting Pragnya Edenverse. OMR la irukra 92 acre futuristic green township. 70% open space, walkable distance la Sirisiri Metro, Sipcot IT Park, township ullaye PSBB school, Apollo clinic, supermarket, gym, 50 plus amenities irukku.
14: Wow! Nama dream home inga da.
16: Frequency maaradukulla neengalum Edenverse la book pannunga. Life next level verse ah maathunga. Call 808-806-8806.
17: முன்னாள்
14: பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
18: மீனா, கங்கிராச்சுலேஷன்ஸ். எத்தனை மாசம்?
19: தேங்க் யூ பிரியா, 6 மாசம் ஆச்சு.
18: எந்த ஹாஸ்பிடல்ல பாக்குற? நல்லா இருக்கா?
19: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ்ல தான் நல்ல கேர் பண்ணிக்கிறாங்க. பிரெக்னன்சியை எப்படி ஹேண்டில் பண்ணனும், நியோநேட்டல் கேர், வேக்சினேஷன், எந்த பயமும் இல்லாம பாத்துக்கிறாங்க. நார்மல் டெலிவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. டெலிவரிக்கு அப்புறம் கூட இதே கேருக்கு அங்க சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிடலும் இருக்கு. டாக்டர்ஸ்ல இருந்து சப்போர்ட் ஸ்டாஃப் வரைக்கும் எல்லாருமே ப்ரொஃபஷனலாவும் இருக்காங்க, அன்பாவும் பாத்துக்கிறாங்க.
20: பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், கிண்டி, சோலிங்கநல்லூர் மற்றும் அண்ணா நகர்.
14: Careful, sugary drinks are ORS nu confuse panadinga.
20: Real ORS na WHO formula follow pannum electrol madri.
14: Electrol, India-vin number 1 WHO approved ORS.
18: என்னங்க AC வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
20: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ. ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ. ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000. 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக். 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட். 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
18: இது மாஸ் ஆஃபருங்க.
20: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
21: Wow bro, உன் கார் PPF அமேசிங்கா இருக்கு. பிராண்ட் நியூ மாதிரி ஷைன் ஆகுது.
20: ஜஸ்ட் 40,000 க்கு பண்ணிட்டேன்டா. மேக் இன் இந்தியா கர்வாரே PPF.

0: ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸோட
1: இதுல ஏதோ தப்பா இருக்கு. ஜெனியூன் 5 இயர் கர்வாரி பிபிஎஃப்னா 75,000 கிலோ வராது. இன்னும் ஒரு மாசத்துல உன் கார் ஓல்ட் லுக்குக்கு போயிடும்பா.
2: பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி சீல்டு பாக்ஸ் இருக்கானு செக் பண்ணுங்க. யூனிக் ரோல் நம்பர் அண்ட் QR கோட வெரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பா இ வாரண்டி சர்டிபிகேட் வாங்குங்க. உங்களோட நியரஸ்ட் கர்வாரி அப்ளிகேஷன் ஸ்டுடியோக்கு விசிட் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க 9689968996. TNC அப்ளை.

0: Alarm Chennai City FM on Radio City 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற பாட்டு எஸ்பிபி ஹரிணி வெங்கட் பிரபு வாய்ஸஸ்ல, பார்த்தி பாஸ்கர் லிரிக்ஸ்ல, கார்த்திக் ராஜா இசையில.

ரேடியோ சரி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து வந்து பொலிட்டிக்கல் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். பட் அதை விடுங்க, ஒரு பெரிய கான்டெஸ்டோட வந்திருக்கேங்க. என்ன நிதி, என்ன கான்டெஸ்ட் அப்படின்றீங்களா? ஒரு சின்ன கேள்வி தாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில ஃபாஸ்டா அனுப்புனீங்க அப்படின்னா பெப்ஸ் வழங்கக்கூடிய ஒரு வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, என்ன கேள்வி அப்படின்னீங்கன்னா, முதல்வன் படத்தினுடைய இசை அமைப்பாளர் யாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்குக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதில் தெரியுமே அப்படின்னீங்கன்னா போன் எடுங்க. 9574777763 அப்படிங்கிற நம்பர். இன்னொரு தடவை நம்பர் சொல்றேன், 9574777763 அப்படிங்கிற நம்பருக்கு சரியான விடை என்னங்கறத அனுப்புங்க. கரெக்டான ஆன்சரை முதல்ல அனுப்பக்கூடிய ஒரு சூப்பரான பர்சனுக்கு பெப்ஸ் வழங்கக்கூடிய ஒரு வவுச்சர் காத்துட்டு இருக்கு. ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன்.

0: வணக்கம்.
1: லக்னோ வெர்சஸ் மும்பை மேட்ச் வான்கடையில் நடந்துட்டு இருக்குங்க. சரியான அடி, ஃபர்ஸ்ட் ஒரு விக்கெட்டை ஈஸியாக லக்னோ இழந்தாலும் இப்போ செம ஃபார்ம்ல இருக்கிறாங்க. பூரான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டவுன் வந்து வெளுத்துக்கிட்டு இருக்கிறாரு. 4.4 65 1. மிச்சல் மார்ஷ் வந்து 35 ரன் விளையாண்டுக்கிறாங்க. பூரான் இப்போ தான் முதல் சிக்ஸ் அடிச்சிருக்காரு. மறுபடியும் சொல்கிறேன், 65 1 4.4. பூரான் 6 பால்ல 16, மிச்சல் மார்ஷ் 18 பால்ல 36 ரன்.
2: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர், கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் Now. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பாக்கத்தில் plot square feet just 2799 வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
6: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: केडिया पवित्र, पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
9: Life insurance partner, LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: Ungal kanavu nanavaagum idam. Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
12: Housing partner, Accord Housing. Nam kanavu illa Thinvani Kaati. Oragadam, ECR matrum Puthamalliyil. Plot vaanga, Accord Housing da best.

0: சிட்டில வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: யூஜிக்கு அப்புறம் சர்டிபிகேஷன் இல்ல, யூஜி படிக்கும் போதே சர்டிபிகேஷன். பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டிகிரேட்டட் சர்டிஃபைட் கோர்ஸ்ல பிகாம் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே ஐபிஎம் ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்ஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
3: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
4: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
5: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட். மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
6: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, எந்த அளவு குடிக்கணும்?
7: ஒரு நாளைக்கு 2-2.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. இதை தவிர நம்ம சாப்பாடோட சேர்ந்து சாம்பார், மோர், ரசம், அப்புறமா காஃபி, ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதனால அந்த அளவுக்கு நார்மலா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டீஹைட்ரேஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருத்தருக்கு நாளைக்கு 40 ml பர் கேஜி பாடி வெயிட்டுக்கு, அதான் கணக்கு.
6: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
8: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
9: கடை நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கும் சேஃபா.
10: ஷேப் யுவர் ஃபியூச்சர் அட் பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நந்தம்பாக்கம். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். சூஸ் ஃப்ரம் மேஜர் கோர்சஸ் வித் மெனி வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் அட் கோ எஜுகேஷன் கேம்பஸ், சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன். அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் 2026-27. கால் 720-1343-1.
11: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
12: எஸ் மேடம், சொல்லுங்க.
11: எங்க வீட்டுல 10 வருஷமா ப்ளூ ஸ்டார் ஏசி தான் யூஸ் பண்றேன். இப்ப புதுசா ஏசி மாத்தணும், என்ன ஏசி வாங்கலாம்?
12: அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஏசில சூப்பர் ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ஏசி தான். இந்த ஸ்மார்ட் வைஃபை ஏசில ப்ளூ ஃபின்ஸ் கோட்டிங் இருக்கிறதால உப்பு காத்து பட்டாலும் காயில் துருப்பிடிக்காது, லாங் லைஃப் வரும்.
11: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல நல்ல எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குன்னு சொன்னாங்களே.
12: ஆமா, பழைய ஏசிய கொடுத்து புது ப்ளூ ஸ்டார் 5-star ஏசி வாங்கினா சொலையா 10,000 ரூபாய் தள்ளுபடி தரும். இன்ஃபேக்ட் ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஏசி வாங்கினா தமிழ்நாடு பூரா நாங்களே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
11: இப்ப HDB ஃபைனான்ஸ்ல ப்ளூ ஸ்டார் ஏசி வாங்கினா அப் டு ₹4,000 கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கு.
13: ப்ளூ ஸ்டார் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
10: காவேரி ஹாஸ்பிடலின் கோடை நலன். கோடை நலன்.
14: ஹீட் ஸ்ட்ரோக்ல வெயில மணிக்கணக்கா நின்னாதான்ப்பா வரும்.
15: அதான் இல்ல, கடும் வெயில வெறும் 10-15 நிமிஷம் நின்னாலே ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம். உடம்புல நீர் சத்து குறைவா இருக்கிறவங்களுக்கு இன்னும் சீக்கிரமா கூட வரும். தலை சுற்றல், குழப்பம், திடீர் தலைவலி போன்ற அறிகுறிகள் இருந்தா உடனடியா தண்ணி குடிங்க, ரெஸ்ட் எடுங்க, வெயில அவாய்ட் பண்ணுங்க. காவேரி ஹாஸ்பிட்டலின் கோடை நலன். கோடை நலன். பொது நலன் கருவி வெளியிடுவோர் காவேரி ஹாஸ்பிட்டல்.
16: 9 years of care. Bihar Hospital Anniversary Offer. Comprehensive checkup, pap smear, scan, ECG, vitamin D3, doctor consultation, just 2,999. Mammogram ka 50% discount. Inike book panaga.
17: Bihar Hospital, Anna Nagar East.
18: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
19: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM, ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: FMR Radio City 91.1.
1: SPV மற்றும் அனுராதாவின் குரல்களில் வாலியின் வரிகளில் இசைஞானி இளையராஜாவின் இசையில் சின்ன சின்ன தூரல் என்ன பாடல் ரேடியோ சிட்டியில் சின்ன

0: ரேடியோ சிட்டி கேட்டுட்ருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி 7:30 மும்பைக்கும் லக்னோக்குமான மேட்ச் ஆரம்பிக்குது. யார் டாஸை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மும்பை வந்து டாஸை வின் பண்ணிவிட்டு முதல்ல பவுல் பண்ணுறோம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச் அப்டேட்ஸ் என்னன்னு தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரேடியோ சிட்டியோட ஸ்டே டியூன் இருங்க.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர், கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஆன் அப் டு 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பாக்கெட்ல plot square features 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் ஏற்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
9: Life Insurance Partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: Ungal kanavu nanavagum idam. Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
12: Housing Partner, Accord Housing. Nam kanavu illa Thinvani Kaati. Oragadam, ECR matrum Poothamalliyil. Plot vaanga, Accord Housing dhaan best.
13: எஸ்பிபி மற்றும் சங்கர் மகாதேவன் குரல்களில், யுகபாரதி வரிகளில், டி இமான் இசையில் பாட்டு ஒன்னு பாடல் ரேடியோ சிட்டியில் பாட்டு.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स म्यूजिक
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏன் மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டைய காட்டிலையும் ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு? ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமா நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவ பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா? ஏன் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா, இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர். கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில் plot square features 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ரா, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
12: Housing partner, Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
12: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
13: மும்பை வெர்சஸ் லக்னோ மேட்ச்ல சரியான மேட்சுங்க. மார்ஷ் வந்து 22 balls 44, பூரன் 20 balls 63, ஸ்கோர் 8 overs 123-1. அடிச்சு பொழந்துகிட்டு இருக்காங்க வான்கிடையிலேயே மும்பையே லக்னோ.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
10: பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க். ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters இன் இயர் அண்ட் போனஸ் ஆஃபர். ஒரு பாக்கத்துல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799 வாங்கினா 10 கிராம் கோல்ட் ஃப்ரீ. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
3: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
9: கேடியா பவித்ரா, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
10: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
11: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
5: Ungal kanavu nanavaagum idam Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
12: Housing partner,
4: Accord Housing. Nam kanavu illa thinvani kaati varagadam ECR matrum Poonthamalliyil plot vaanga Accord Housing da best.
1: Radio City. பரபரனு ஓடுது சிட்டி. எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, ஆனா ரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
14: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
15: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
16: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, த்ரீ ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், ஃபைவ் ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், ஜீரோ டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
15: இது மாஸ் ஆஃபருங்க.
16: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
17: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
18: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
17: அதுல என்ன ஸ்பெஷல்?
18: செப்பரேட் டைமண்ட் ஃபுளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
17: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா,
18: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
17: சரி, இப்பவே கிளம்பலாம்.
18: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்ட்.
19: ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்டு பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
20: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிட்டல், காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
21: டாக்டர், ஓவர் தி கவுண்டர் மெடிகேஷன் அசிடிட்டிக்கு எடுத்துக்கிறாங்க, அது லாங் டர்ம் எடுக்கும் போது வர பிரச்சனைகள் என்னென்ன?
22: அசிடிட்டி மாத்திரை இது கூட ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னா, மத்த மாத்திரை எல்லாம் எடுக்கிறதுனால அது கூட சேர்த்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு சிம்டம் எதுவுமே இருக்காது, பட் இது வந்து அட்வைசபிள் கிடையாது. கிட்னியை பாதிக்கலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க, தேவையில்லாம லாங் டர்ம் எடுக்கிறது கண்டிப்பா அட்வைசபிள் கிடையாது.
20: மேலும் விவரங்களுக்கு கால் 9644964.
23: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, கெட் ரெடி ஃபார் ரெவல்யூஷன்.
24: என்னமா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
25: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வினர் 5G இருக்கே.
24: என்ன 5G? அது என்ன புதுசா?
25: அது 1G கோல்ட் வினர் கடல் எண்ணெய், 2G கோல்ட் வினர் நல்லெண்ணெய், 3G கோல்ட் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வினர்.
24: கோல்ட் வினர் அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.

0: ஒலிவு. நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
1: சிக்கலான சக்கரை நோய சுக்குநூறாக்குங்க.
0: டாக்டர் ஜேபிஸ் கார்டியோ டயபெட்டிக் கிளினிக் கீழ் ஆப்ஷனை.
2: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், இந்த சம்மர் ஹீட்னால நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வருதுன்னு சொல்றாங்க, அது எப்படி உருவாகுது?
3: சில பேர் வந்து சாப்பாட்டுல உப்பு மசாலா ஜாஸ்தியா இருக்கும், பொழுது போன அளவு தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க, பேலன்ஸ் சரியா இல்லாதனால உப்பு எல்லாம் சேர்ந்து கல்லு ஃபார்ம் ஆகுது. அவங்க போற யூரின் கலர் நல்லா இருக்கா, கிளியரா இருக்கா,
4: முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
5: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
6: நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா, நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறை வச்சிருக்கும் சேஃபா.
7: லக்னோ வெர்சஸ் மும்பை மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாண்டுக்கிற லக்னோ 124க்கு 8.3 ஓவர்ஸ்ல மிச்சல் மார்ஷ் 24 பால்ல 44 ரிஷப் பண்ட் இப்பதான் உள்ள வந்திருக்கிறாரு, 0 ரன்ஸ்ல இருக்கிறாரு. மறுபடியும் சொல்றேன், 8.4 ஓவர்ஸ்ல 125 for 2 லக்னோ.
8: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர், கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ, பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
9: பேங்கிங் பார்ட்னர் இக்விடாஸ் பேங்க், ஏர்ன் அப் டு 8% இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ஸ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் 7.4% இன்ட்ரெஸ்ட் ஃபார் அதர்ஸ் ஆன் 888 டேஸ்.
10: இணைந்து வழங்குவோர்
11: கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ் இன் இயர் அண்ட் போனஸ் ஆஃபர். ஒரு பக்கத்துல பிளாட் ஸ்கொயர் ஃபீச்சர்ஸ் 2799 வாங்கினா 10 கிராம் கோல் ஃப்ரீ. கேபிஎன் ப்ரோமோட்டர்ஸ்.
12: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
13: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, பி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
14: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை, KVT ஹாஸ்பிடல் ஏற்கஞ்சேரி.
15: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட்.
16: அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
17: केडिया पवित्र, पवित्र ग्रोसरी चाहिए तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
18: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
19: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
20: Ungal kanavu nanavaagum idam. Meenakshi College of Engineering. Admissions open. Meenakshi College of Engineering, KK Nagar, Chennai.
21: Housing partner,
22: Accord Housing. Nam kanavu illa Thinvani Kaati. Oragadam ECR matrum Poothamalliyil. Plot vaanga Accord Housing da.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1. யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ SBI கிரிக்கெட் கார்ட் பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ SBI. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ். Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, Thiruvirkadu.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
10: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
11: ஹவுசிங் பார்ட்னர் அக்கார்ட் ஹவுசிங். நம் கனவு இல்ல தீர்வாணி காட்டி உலகம் PCR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க. அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட். ஒரு வால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.

0: ஆடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி எஃப்எம் ஆர் ரேடியோ சிட்டி 91.1.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு
3: சரி சரி சரி சரி
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
5: சர்ஜரினாலே பெயினும் லாங் ரெக்கவரியும் தான் ஞாபகத்துக்கு வருது.
6: அது அப்போ. இப்போ விஹா ஹாஸ்பிடல்ல ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மென்ட், லெஸ் பெயின் ஃபாஸ்டர் ஹீலிங். கம்மி ஹாஸ்பிடல் ஸ்டேல நார்மல் லைஃப்க்கு சீக்கிரம் திரும்ப முடியும்.
7: விஹா ஹாஸ்பிடல் அண்ணா நகர். எல்லாரும் BE BTech ஸ்பெஷலைசேஷன் ஆஃபர் பண்றாங்க, ஆனா மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு எங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு?
8: BSc நர்சிங், BE பார்மசி, BSc அலைட் ஹெல்த் சயின்சஸ், அனஸ்தீசியா, ரீனல் டயாலிசிஸ், மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி போன்ற ஸ்பெஷலைஸ்ட் கோர்சஸ்க்கு கால் பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். கால் 044-611-6299.
9: என்னம்மா, கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
10: பின்ன கிச்சன்ல தான் கோல் வினர் 5G இருக்கே.
9: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
10: அது 1G கோல் வினர் கடல் எண்ணெய், 2G கோல் வினர் நல்லெண்ணெய், 3G கோல் வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல் வினர் ரைஸ் பிரான் ஆயில். கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல் வினர்.
9: கோல் வினர், அம்மாக்களின் நம்பிக்கை 5, குவாலிட்டியில வேற ரேஞ்சு.
11: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
12: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிற வச்சிருக்கும் சேஃபா.
13: சிக்கலான சக்கரை நோய சுக்குநூறு ஆக்குங்க.
14: டாக்டர் JP's கார்டியோ டயபெட்டிக் கிளினிக், கீழ் பார்க், சென்னை.
15: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
16: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
15: எதுக்கான கிளினிக் இது?
16: ரெக்கரண்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிக்கேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் பிளான் கொடுக்கறாங்க.
17: வண்ணம், பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
18: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
19: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
5: முயற்சிகள் இல்லாமல் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
4: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றங்க, பேங்கையும் மாற்றங்க.
0: இன்று நம்முடன் SRM குளோபல் ஹாஸ்பிடல்ஸ் காட்டாங்குளத்தூரில் இருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் NA ராஜேஷ் பேசவிருக்கிறார்.
3: டாக்டர், இந்த மாடர்ன் டே டயட்டிங் நம்ம கட்டை எவ்வளவு தூரம் டேமேஜ் பண்ணுது?
1: ஜென்ரலி இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் செலிபிரேட் பண்றாங்க, அது வந்து ப்ரொலாங்ட் ஃபாஸ்டிங், 16 hours அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. தட் இஸ் ஆக்சுவலி நாட் ரைட். வாட் இஸ் அட்வைசபிள், சன்ரைஸ்ல இருந்து சன்செட் வரைக்கும் அவர் மீல்ஸ் முடிச்சிடணும்.
0: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
13: ஜாய் அலுகாசில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜாய் அலுகாசில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜாய் அலுகா ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
20: ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
21: புக்ஸ் காப்பர் பட்டலோனிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ், டாக்டர் விக்ரம் அகர்வால், ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ Education. Dr. Vikram Agarwal, Adarsh College of Arts and Science, close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Admissions open. Call 720-0013431. Subject to University of Madras affiliation.
22: Thaimei Hospital il ungal vaalkaiyin iniya thodakkangalukku akkariyudan infertility free screening package il consultation, ultrasound scan matrum semen analysis ilavasam.
0: Thaimei Hospital, Alvarpetai. Call 98400-9228.
23: Hello.
2: டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
7: எஸ் மேடம், சொல்லுங்க.
2: ECR-ல எங்க புது வில்லா இன்டீரியர் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
7: இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஹிட்டாச்சி சிக்னேச்சர் சீரீஸ் புதுசா வந்திருக்கு. எலிகன்ட் மார்பிள், மேக்னம் கிரே, ஸ்னோ ஒயிட்னு பல டிசைன்ல கிடைக்குது.
2: இது ஸ்மார்ட் வைஃபை ஏசி தானே?
7: எஸ் மேடம், இந்த ஏசிய நம்ம மொபைல்ல இருந்தே ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். அதோட இந்த ஏசில ஐஸ் கிளீன் டெக்னாலஜி இருக்கு. ஏசி காயில தானே கிளீன் பண்ணிக்கும். கரண்ட் பில்லும் கம்மி, மெயின்டெனன்ஸே தேவையில்ல.
2: இப்போ சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்?
7: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு பாஷ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் டோட்டலி ஃப்ரீ.
2: வாவ்! அப்போ ஜப்பான் ஹிட்டாச்சி ஏசி ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பிக் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
8: ஹிட்டாச்சி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், டிநகர்.
23: சார், சார், என்ன ரெண்டு ரெண்டு தடவை கதவு தட்டுறாங்க?
24: ஓ நோ, பார்ட் 2 பிரேம்குமார் வந்துட்டானா?
23: நீலாம்பரி கீழே விழுகிற இடத்துல முடியுது சார் பார்ட் 1. அவங்கள புதைக்கிற இடத்துல இருந்து ஆரம்பிக்குது சார் படையப்பா பார்ட் 2.
25: ஏன் எடுத்த உடனே சாவு புதைக்கிறதுன்னு?
23: புதைக்கிறது மட்டும் தான் சார், சாவு இல்ல.
25: 16 வருஷம் ரூமுக்குள்ளேயே இருந்து பிராக்டிஸ் எடுத்த நீலாம்பரி அதே

0: ரேடியோ சிரி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து வந்து பொலிட்டிக்கலி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். பட் அதை விடுங்க, ஒரு பெரிய கான்டெஸ்டோட வந்திருக்கேங்க. என்ன நிதி, என்ன கான்டெஸ்ட் அப்படின்றீங்களா? ஒரு சின்ன கேள்வி தாங்க. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில ஃபாஸ்டா அனுப்புனீங்க அப்படின்னா பெப்ஸ் வழங்கக்கூடிய ஒரு வவுச்சர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி, என்ன கேள்வி அப்படின்னீங்கன்னா, முதல்வன் படத்தினுடைய இசை அமைப்பாளர் யாரு அப்படிங்கறது தான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான சரியான பதில் தெரியுமே அப்படின்னீங்கன்னா போன் எடுங்க. 9574777763 அப்படிங்கிற நம்பர். இன்னொரு தடவை நம்பர் சொல்றேன், 9574777763 அப்படிங்கிற நம்பருக்கு சரியான விடை என்னங்கறத அனுப்புங்க. கரெக்டான ஆன்சரை முதல்ல அனுப்பக்கூடிய ஒரு சூப்பரான பர்சனுக்கு பெப்ஸ் வழங்கக்கூடிய ஒரு வவுச்சர் காத்துட்டு இருக்கு. ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க, நான் ஆர்ஜே நிதி உங்களோட பேசிட்டு இருக்கேன்.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். Radio City Cricket Blockbuster Reel. ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்.
2: Radio City. நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல. ஏன் கொல்கத்தா ஃபேன் சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா சேப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா,

0: சென்னை கிரௌட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே ஏன் நல்லா பேசுறாலே நம்ம தோத்தாலும் தட்டி குடுக்கறாலே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏ அதான் சொல்றேன், உள்ள ஆடலாம். ஏன் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது. ஏன் வெளியே வந்து நீயே சண்டை
1: விடுறீங்க.
2: Radio City Cricket Blockbuster ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம் Radio City in Cricket in Blockbuster Cricket or Smart Banking se hamesha jude rahiye with Yono SBI Cricket ka Blockbuster Yono SBI Power to every Indian Download the app now Banking partner Equitas Bank Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
3: இணைந்து வழங்குவோர்
4: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
5: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous திருவேற்காடு.
6: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
4: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
7: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் 1405.
8: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
9: Life insurance partner, NIC Bima Coverage. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Coverage stands by your side.
10: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
11: Housing partner, Akkad Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Akkad Housing தான் பெஸ்ட்.
4: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே.கே. நகர், சென்னை.
11: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
12: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி, அண்ட் அரவுண்ட் த கிளாக் நான் ஸ்டாப், உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
13: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM ரேடியோ சிட்டி 91.1.
14: கோடை நலனை முன்னிட்டு நம்ம கூட காவேரி ஹாஸ்பிட்டல் வடபழனியில இருந்து டாக்டர் விஜயகுமார் சீனியர் யூரோலஜிஸ்ட் இருக்காரு. டாக்டர், சம்மர்ல நிறைய தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க, எந்த அளவு குடிக்கணும்?
15: ஒரு நாளைக்கு 2 to 2.5 liters தண்ணி குடிக்கிறது. இதை தவிர நம்ம சாப்பாடோட சேர்ந்து சாம்பார், மோர், ரசம், அப்புறமா காஃபி, ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். அதனால அந்த அளவுக்கு நார்மலா எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து டிஹைட்ரேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இல்ல. ஒருத்தருக்கு நாளைக்கு 40 ml/kg பாடி வெயிட்டுக்கு, அதான் கணக்கு.
14: அக்கறையுடன் காவேரி ஹாஸ்பிட்டல்.
16: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butts Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
14: இன்று நம்முடன் SRM Global Hospitals, காட்டாங்குளத்தூரிலிருந்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறித்து gastroenterologist Dr. N.A. Rajesh பேசவிருக்கிறார்.
4: டாக்டர், ஸ்கிப்பிங் மீல்ஸ் ஆர் ஓவர் ஈட்டிங், இது ரெண்டுத்துல எது ஹை ரிஸ்க்?
17: ரெண்டுமே மோசம் தான். ரெண்டுல ரொம்ப மோசம்னு பார்த்தோம்னா ஒபிசிட்டி, ஹைப்பர் டென்ஷன், இன்க்ரீஸ் கொலஸ்ட்ரால், டயபெட்டிஸ் இதெல்லாம் தான் இப்போ ஒரு பேண்டமிக்காவே கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் ஓவர் ஈட்டிங் சொல்லலாம்.
14: மேலும் விவரங்களுக்கு கால் 9644-9644.
18: என் குழந்தைக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதோ என் உலகமே நின்றுச்சு.
19: கவலைப்படாதீங்க, ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு நாளும் குழந்தைகளுக்கான அட்வான்ஸ்டு பீடியாட்ரிக் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்ட் மூலமா நடந்துகிட்டு இருக்கு. ஜெனரல் சர்ஜரியில இருந்து ஆர்த்தோபெடிக், ENT, பிளாஸ்டிக் அண்ட் டென்டல் சர்ஜரிஸ் வரைக்கும் 100,000+ மேல லைஃப் சேஞ்சிங் சர்ஜரிஸ் நடந்திருக்கும். ஆல்சோ ஹைலி ட்ரெயின்ட் பீடியாட்ரிக் சர்ஜன்ஸ், சிறப்பான அனஸ்தீஷியா பராமரிப்பு, குழந்தைகளுக்கு ஏத்த நட்பான சூழல் இருக்கிறதுனால உங்க குழந்தைங்க சேஃப் ஹேண்ட்ஸ்ல இருக்கும். ரெயின்போ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல். ஃபார் கன்சல்டேஷன் கால் 0806574017.
20: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
21: எஸ் மேடம், சொல்லுங்க.
20: சார், ஒரகடத்துல இருந்து பேசுறோம். நாங்க புதுசா கட்டி இருக்கிற சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டுக்கு பட்ஜெட் விலையில 1 dozen ஸ்பிளிட் ஏசி வாங்கணும். என்ன ஏசி வாங்கலாம்?
21: யூஎஸ்லயே ஃபேமஸ் ஆன கேரியர் ஏசி இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பட்ஜெட் விலையில கிடைக்குது. 1.5 ton 3-star இன்வெர்டர் ஏசி ஜஸ்ட் ₹34,990 கிடைக்குது.
20: ஓ, ஐ சி.
21: அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 carrier split AC வாங்கினா ஒரு 1 ton inverter AC totally free.
20: அப்போ 10 AC வாங்கி வாங்கினா ரெண்டு ஏசி ஃப்ரீயாவே கிடைக்குமா?
21: ஆமா மேடம்.
20: ஆனா டெலிவரி ஒரகடத்துக்கு சார்.
21: ஒரகடம் என்ன, ஒட்டஞ்சத்திரத்துக்கே ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங் அரேஞ்ச் பண்றோம் மேடம். அதான் ரத்னா ஃபேன் ஹவுஸ்.
20: பஜாஜ் ஃபைனான்ஸ்ல வெறும் ஒரு ரூபா கொடுத்து இப்ப கேரியர் ஏசி வாங்கலாம்.
1: கேரியர் ஏசிக்கு நம்பர் ஒன் டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
3: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
22: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
23: அடுத்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாமா இல்ல யூஜியா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு.
24: ரெண்டுமே பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ஓட ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வழங்கும் இன்டெகிரேட்டட் சர்டிஃபிகேட் கோர்ஸ்ல பிகாம், பிசிஏ அண்ட் பிஎஸ்சி படிக்கும் போதே IBM ஸ்பெஷலைஸ்ட் டேட்டா அனலிடிக்ஸ் அண்ட் சைபர் ஸ்பெஷலிஸ்ட் கோர்சஸ் படிக்கலாம். டிகிரி அண்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட் சேர்ந்தே கிடைக்கும். கால் 044-611-6399.
25: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
26: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?

0: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FMR ரேடியோ சிட்டி 91.1.
1: சித்ரா குரல்கள்ல ஆர் வி உதயகுமார் வரிகள்ல இளையராஜா இசையில சித்தகத்தி பூக்களே ரேடியோ சிட்டியில.

0: ரேடியோ ஸ்ரீ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே நிதி. இவ்வளோ நேரமா உங்களோட பேசிட்டு இருந்தேன், கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு. பட் ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு டே அப்படின்னு சொல்லுவேன். இவங்க ஜெயிக்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த நாளில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் வந்து காமன் பப்ளிக் வந்து நம்ம யூஸ்வலி இதெல்லாம் தெரியாது அப்படின்னு நினைப்போம், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. பொலிட்டிக்கலி பீப்புள் ஆர் அவேர் நவ். சட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நமக்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்கு, நம்ம எவ்வளோ அவேராக இருக்கணும், நம்மளோட வரிப்பணத்தில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு. கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு ஃபார் த ஃபியூச்சர், லெட் மீ நோ. ஆர்ஜே நிதி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் சூப்பரான பாட்டு வந்து வேல இருக்கு. கிளம்பிக்கிறேன் நாளைக்கும் ஸ்டார்ஸ் எக்ஸ்பிரஸ்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் ஆர்ஜே நிதி சைனிங் ஆஃப். குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.
1: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர்.
2: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
3: Yono SBI, Cricket Ka Blockbuster.
1: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
0: Radio City 91.1 la RD ready paadal kalai padangu.
4: India's number one dealer, Vasant & Kovin, Jillinu oru AC Mela.
5: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு, அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 720-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
6: என்ன ஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
7: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
8: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
9: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
8: இது மாஸ் ஆஃபருங்க.
9: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
8: நீங்களும்
10: hey,

0: பொலிவு.
1: நைனோ உரங்களின் மகிமை, ஒவ்வொரு விவசாயியும் செழுமை.
2: பிரெக்னன்சி லாஸ் நடந்ததுல இருந்து மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா.
3: கவலைப்படாத, பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ் கிண்டில வண்ணம் கிளினிக் லான்ச் பண்ணிருக்காங்க.
2: எதுக்கான கிளினிக் இது?
3: ரெக்கரன்ட் பிரெக்னன்சி லாஸ்க்கு டெடிகேட்டட் கிளினிக், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மென்ட் பிளான் கொடுக்கறாங்க.
4: வண்ணம் பர்த் ரைட் பை ரெயின்போ ஹாஸ்பிடல்ஸ், தாய்மையின் நம்பிக்கை. ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் கால் 8940066223.
5: ரிசல்ட் எப்ப வரும்? எந்த காலேஜ் ஜாயின் பண்ணுவ? இப்படிதான் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் அவுட் ஸ்டூடண்ட்ஸ் வீட்ல டிஸ்கஷன் நடக்குது.
6: ஆனா ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். அட்மிஷன்ஸ் ஓபன் அட் டிசி தாம்பரம், NAC A grade certified autonomous college.
7: 25 years of academic excellence, experienced faculty, advanced lab facilities plus highest placement records.
8: Anna University மற்றும் IIT முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கால் 9841655959. விசிட் dce.edu.in. கவுன்சிலிங் கோட் 1405.
9: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC Apply தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் M-Bank ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-42.
10: டீஹைட்ரேஷன் இப்போதான் உங்க ஸ்பீட ஸ்லோ பண்ணுது.
11: லேட் பண்ணாதீங்க, ரைட் சொல்யூஷனை இப்பவே எடுங்க.
10: எலக்ட்ரால், இந்தியாவின் நம்பர் ஒன் WHO அப்ரூவ்ட் ORS. கரெக்ட்டா சூஸ் பண்ணுங்க, எலக்ட்ரால சூஸ் பண்ணுங்க.
12: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
10: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
13: ஹலோ, டிநகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
14: எஸ் மேடம், சொல்லுங்க.
13: எங்க புது வீட்ல 500 ஸ்கொயர் ஃபீட் ஹாலுக்கு என்ன ஏசி போடலாம்?
14: ஜப்பான் டேக்கின் 2-ton இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட். பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
13: அப்போ 3 பெட்ரூம்க்கு
14: டேக்கின் 1.5-ton 5-star ஏசி போட்டுடலாமே. இந்த ஏசியில மட்டும்தான் ட்ரிபிள் டிஸ்பிளே வித் ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேட்டர் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ். ராத்திரி பூரா ஏசி ஓடினாலும் கரண்ட் செலவு வெறும் ₹30 தான் ஆகும்.
13: பிரமாதம். அப்ப எங்க கிச்சனுக்கு?
14: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 டேக்கின் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு கிச்சன் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
13: ஓ ஃபேன்டாஸ்டிக்.
14: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கார்டு EMIல ஏசி வாங்கினா ₹3000 வரை இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
13: இன்ஃபேக்ட் தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
15: ஜப்பான் டைக்கின் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
16: பரபரனு ஓடுது சிட்டி, எங்க ஆர்ஜேஸ் ரொம்ப விட்டி. அண்ட் அரவுண்ட் தி கிளாக் நான் ஸ்டாப்பா உங்க ஃபன்னுக்கு நாங்க கேரண்டி.
17: நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி FM, ஆர் ரேடியோ சிட்டி 91.1.

0: City Love Guruoda Ninga Ketirikkirathu FM FM na
1: Radio City 91.1
2: எனக்கு தெரிஞ்சு உலக வரலாற்றிலேயே முதன் முறையா திங்கக்கிழமை என்னைக்கு வரும், எப்போ வரும்னு கடந்த ஒரு வார காலமாக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த திங்கக்கிழமை தான் இந்த திங்கக்கிழமை. ஏன்னா மாற்றங்கள் சில நேரம் திங்கக்கிழமையில கூட வருதுண்டு. வாழ்க்கையில், அரசியல்ல, காதல்ல சொல்லிக்கிட்டே போகலாம். திங்கக்கிழமை பிடிக்காதவங்களையும் திங்கக்கிழமைக்காக வெயிட் பண்ண வச்ச இந்த வாழ்க்கை விசித்திரமானது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டியில் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது மண்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். திங்கக்கிழமை வாரத்துடைய ஆரம்பம். ஆனால் காதலுக்கு ஏது ஆரம்பமும் முடிவும். காதல் எப்போ வேணுமா ஆரம்பிக்கும், எங்கே வேணுமா ஆரம்பிக்கும், எந்த இடத்துல வேணுமா முடியும். இப்போ கூட உங்கள் ஃபோன் இன்பாக்ஸில் வந்து விழுற மெசேஜ் வெறும் எழுத்துக்கள் மட்டும் இல்லை, அதில் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த அழகான இரவு ஒரு போட்டோட ஆரம்பிக்கலாம். உன் மௌனம் புரியாத இடத்தில் உன் வார்த்தைகளுக்கு எதுவும் அர்த்தம் கிடைக்காது. காதலுங்கிறது ஒருத்தரை ஒருத்தர் புரிச்சுக்கிறது இல்லை, ஒருத்தரோட குறைகளை இன்னொருத்தர் அழகாக ஏற்றுக்கிறதுல தான் இருக்குது. இன்றைக்கி நாம் பேச போகிறதும் அந்த ஆழமான காதலை பற்றி தான். நீங்களும் உங்களுடைய காதல் கதைகளை என் கூட ஷேர் பண்ணலாம். 7200911911 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணி தொடர்ந்து கிளங்க. எஃப்எம் எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது மண்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல்.
3: சித் ஸ்ரீராம் குரலில், விவேகா வரிகளில், ஜிப்ரானி செயல், தாரமே தாரமே பாடல் ரேடியோ சிட்டியில். ரேடியோ சிட்டி.

0: Yono SBI Cricket का ब्लॉकबस्टर
1: ड्रिंक्स ब्रेक्स
0: Radio City Cricket Blockbuster Air.
2: Aarumugam. All-rounder Aarumugam.
3: Radio City.
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டைய காட்டிலையும் ஏன் மேட்ச விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீம் நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதுதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீ ஏன் சண்டை
3: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர்
2: ஆறுமுகம், ஆல்ரவுண்டர் ஆறுமுகம்.
0: ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ.
5: Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
6: இணைந்து வழங்குவோர்
7: KPN Promoters in year and bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
8: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
9: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
7: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் இருக்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர, பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: Housing partner,
15: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் பூந்தமல்லி. பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
7: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே கே நகர், சென்னை.
16: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
17: Love Guru order neenga ketirukkirathu FM-na
18: Radio City 91.1.
19: enanga AC venunga, summer set agala.
20: Simple Eagle Electronics po, AC vaangna sofa free. Old AC exchange up to rupees 10,000. 3 star AC ku 7.5% cashback. 5 star AC ku 10% discount. Zero down payment finance.
19: Idu mass offer inga.
20: Eagle Electronics, magichin aarambam nambikkaiyin adayalam.
21: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
22: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
21: அதுல என்ன ஸ்பெஷல்?
22: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
21: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
22: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
21: சரி, இப்பவே கிளம்பலாம்.
22: ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் Jewelers.
23: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam. Close to upcoming Butt Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus. Subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
24: இப்போவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU Small Finance Bank Savings Account இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கௌண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட். மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனைய மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
23: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு. அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
1: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
3: பின்ன கிச்சன்ல தான் கோல்வின 5G இருக்கே.
1: என்ன 5G-ஆ? அது என்ன புதுசா?
3: அது 1G கோல்வினர் கடல் எண்ணெய், 2G கோல்வினர் நல்லெண்ணெய், 3G கோல்வினர் தேங்காய் எண்ணெய், 4G கோல்வினர் ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்வினர்.
1: கோல்வினர் அம்மாக்களின் நம்பிக்கை அஞ்சு, குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: ஜோயா லுகாஸில் உங்கள் பழைய தங்கத்தை வெறும் 15 நிமிடங்களில் உடனடி பணமாக மாற்றுங்கள். எந்த ஜுவல்லரியில் வாங்கிய தங்கமாக இருந்தாலும் ஜோயா லுகாஸில் ஏற்றுக்கொள்ளப்படும். உங்கள் தங்கத்திலிருந்து அதிக பலனை பெறுங்கள். அடமானம் வைக்காமல் மிக சிறந்த விலைக்கு விற்பனை செய்திருங்கள். இன்றே உங்கள் அருகில் உள்ள ஜோயா லுகாஸ் ஷோரூமுக்கு வருகை தாருங்கள்.
14: ஜோயா லுகாஸ், world's favorite jeweler.
25: பாதுகாப்புனா
26: கேலக்ஸி,
25: உத்தரவாதம்னா
26: கேலக்ஸி.
25: நம்ம டிவிஎஸ் குரூப்போட தலைவரும் ஹெல்த் இன்சூரன்ஸோட ஜம்பவான் ஜெகநாதன் சார் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
26: அப்ப சூப்பர் சர்வீஸ்னு சொல்ல
27: கேலக்ஸி ஹெல்த் இன்சூரன்ஸ் இன்னும் உங்கள் சேவையில்.
23: Shape your future at Punjab Associations Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science Nandambakkam, close to upcoming Butford Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at co-education campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 7200-13431.
28: Radio City, Love Guru.
17: Radio City, Love Guru Oda. Neenga ketirukkiradhu FM na
18: Radio City 91.1.
29: Satru munbu paartha meham maari poha.
30: ராம்யா என்எஸ்கே மற்றும் ஜீவா குரல்களில், நாமுத்துக்குமார் வரிகளில், இசைஞானி இளையராஜா இசையில், சற்று முன்பு பாடல் ரேடியோ சிட்டியில்.

0: என் பேரும் காதல், காதலும் காதல் சார்ந்த இடமாய் லவ் குரு. ஒன்லியா எஃப்எம், எஃப்எம்னா
1: ஹரிஸ் ஜெயராஜ் இசையில தாமரை வரிகள்ல ஹரிஹரன் குரல்ல நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: இப்ப நான் சொல்ல போறது பல பேரோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய பாரம், அதுதான் சொல்லப்படாத உணர்வுகள். எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க, எஃப்எம் ரேடியோ சிட்டியில். நான் உங்க லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது மண்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். நம்ம மனசுக்குள்ள ஒருத்தங்களை நினைச்சு ஆயிரம் கவிதைகள் ஓடும், ஆனா அவங்க முன்னாடி போய் நிற்கும் பொழுது வேற ஒரு ஹாய் கூட சொல்ல முடியாம நிற்போம். சொல்லாமலே புரிஞ்சுக்கணும்னு நாம எதிர்பார்க்கிறோம், ஆனா சொல்லாத காதல் எப்போதுமே ஒரு அழகான வழிதான். உங்க இன்பாக்ஸ்ல டைப் பண்ணி ஆனா சென்ட் பண்ண தைரியமே இல்லாம டிராப்ட்ல இருக்கிற அந்த மெசேஜ் இருக்குல்ல, அதுதான் உலகத்திலேயே உண்மையான காதல். அந்த மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற வழியை விட ஒரு முறை சொல்லிடுற நிம்மதி ரொம்ப பெருசு. சொல்லுங்க, உங்க மனசுல இருக்கிற அந்த அன்பை இன்னைக்காவது அவங்க கிட்ட சொல்லிடுங்க, இல்லனா லவ் குரு என்கிட்ட சொல்லுங்க. 7200-9119-911 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குருன்னு டெக்ஸ்ட் பண்ணி இன்னும் பேசலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம். எஃப்எம் ரேடியோ சிரியல். நான் உங்க லவ் குரு காற்றலையில் காதலோடு.
1: ஹரிச்சரன் குரலில், மோகன் ராஜன் வரிகளில், கணேஷ் ராகவேந்திரா இசையில், உன் பார்வை ஏதோ பாடல், ரேடியோ சிட்டியில்.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: இந்த கிரிக்கெட் சீசன் ரேடியோ சிட்டியில கேளுங்க எக்ஸ்க்ளூசிவ் மேட்ச் ரிவ்யூஸ், மேட்ச் அப்டேட்ஸ் அண்ட் மேட்ச் ரிவ்யூஸ். இம்முறை ஒவ்வொரு பாலிலும் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்ட் சிக்ஸர் அண்ட் எக்கச்சக்க ஃபன் கிரிக்கெட் இன் லெஜெண்ட் ஹர்பஜன் உடன்.
0: யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக் பாஸ்டர். கெட் ப்ரீ அப்ரூவ்ட் இன்ஸ்டன்ட் டிஜிட்டல் லோன்ஸ் வித் யோனோ எஸ்பிஐ. பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
2: இணைந்து வழங்குவோர்
3: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square feet just 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
4: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous, திருவேற்காடு.
5: ஹெல்த்தியா சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில் இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் ஒன் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் சன்ஃபிளவர் ஆயில வாங்குங்க.
3: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிடல் இருக்கஞ்சேரி.
6: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் வி பி ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
7: கேடியா பவித்ர. பவித்ர க்ரோசரி சாஹியே தோ ஜெப்டோ சே மங்குவாயே. Order now.
8: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory. In the same way, for every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
9: In association with Dawa India, delivering medicines faster than

0: என்னஜி டெய்லி லேட்டா வரீங்க, என்ன ப்ராப்ளம்?
1: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது, முடியலையே.
2: என்றென்றும் உங்கள் சேவையில்.
3: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
4: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3 ஸ்டார் ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5 ஸ்டார் ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
3: இது மாஸ் ஆஃபர்ங்க.
4: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
5: என்னம்மா கிச்சன்ல 5G ஸ்பீட்ல வேலை நடக்குது?
6: பின்ன கிச்சன்ல தான் கோல்ட் வின 5G இருக்கே.
5: என்ன 5G? அது என்ன புதுசா?
6: அது 1G கோல்ட் வின கடல் எண்ணெய், 2G கோல்ட் வின நல்லெண்ணெய், 3G கோல்ட் வின தேங்காய் எண்ணெய், 4G கோல்ட் வின ரைஸ் பிரான் ஆயில், கூடவே அம்மாக்களின் நம்பிக்கை 5G கோல்ட் வின.
5: கோல்ட் வின அம்மாக்களின் நம்பிக்கை, அஞ்சு குவாலிட்டியில வேற ரேஞ்ச்.
7: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
8: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-4.
9: ஹே, என்ன சவுண்ட் இது?
10: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
9: என்ன இடம்?
10: சர்ப்ரைஸ்.
11: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப், 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளயே PSBB ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
9: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
11: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸ் ஆ மாத்துங்க. கால் 8088068806.
12: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM.
13: ரேடியோ சிட்டி 91.1.
14: FM கேட்டுட்டு இருக்கீங்க, FM ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு, காற்றலையில் காதலோடு. இது மண்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல், ரகசிய காதல், சீக்ரெட் லவ். இது ஒரு தனி சுகம் இல்ல? யாருக்கும் தெரியாம அவங்க போற பாதைய வேடிக்கை பாக்குறது, அவங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ திரும்ப திரும்ப பாக்குறது, மத்தவங்க கிட்ட அவங்க பேச்சு எடுக்கும் போது நம்ம கிட்ட இருந்து நமக்கே தெரியாம வர மெலிதான ஒரு புன்னகை, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இந்த உலகத்துக்கே தெரியாத ஒரு காதல உங்க மனசுக்குள்ள பூட்டி வச்சிருப்பீங்க. ஒருவேளை அது உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்களா இருக்கலாம். இந்த ரகசிய காதல்ல இருக்கிற ஒரு ரிஸ்க் என்ன தெரியுமா? அவங்க வேற ஒருத்தர கைய பிடிச்சு நடக்கும்போது நமக்கு வர அந்த தவிப்பு வலி. ஒன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. ரகசியம் அழகா இருக்கலாம், ஆனா அது ஒரு கட்டத்துல அங்கீகாரம் தேடும். அங்கீகாரம் இல்லனா கடைசி வரைக்கும் அது ரகசியமாவே போயிடும், யாருக்கும் யூஸ் இல்லாம. உங்ககிட்ட இந்த ரகசிய காதல் ஒளிஞ்சிருக்கா? ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட, அப்படி இல்லைனா என்கிட்ட இன்பாக்ஸ் பண்ணுங்க. 7200-9111 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குருன்னு டெக்ஸ்ட் பண்ணி தொடர்ந்து கேளுங்க. FM ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ்

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
2: हाय, दिस इज हरभजन सिंह,
3: योर ओन बज्जी,
2: एंड यू आर लिसनिंग टू क्रिकेट का ब्लॉकबस्टर, ओनली ऑन इंडियाज नंबर वन रेडियो स्टेशन रेडियो सिटी।
1: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर। योनो एसबीआई पावर टू एवरी इंडियन।
4: Love Guru order. Ninga ketirukkiradhu FM. FM na
5: Radio City 91.1.
6: Padicha odane nalla vela kadikkanumna nalla college choose pananum.
7: NAC A+ accredited petra Coimbatore 100 feet road St Thomas College choose pannunga. TA English, BCom, BSCom, BCA, BBA, Data Science, Artificial Intelligence, Maths, Psychology, MCom, MSc pondra best courses oda experienced faculty so irukanga.
6: Visit stcomscollege.com. ஹே, என்ன சவுண்ட் இது?
8: நாம ஒரு செம ஃப்ரீக்வன்சிக்கு வந்திருக்கோம்.
6: என்ன இடம்?
8: சர்ப்ரைஸ்.
9: பிரசன்டிங் பிரக்ஞா இடன்வர்ஸ். ஓஎம்ஆர்ல இருக்கிற 92 ஏக்கர் ஃபியூச்சரிஸ்டிக் கிரீன் டவுன்ஷிப். 70% ஓபன் ஸ்பேஸ், வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சிறு சிறு மெட்ரோ, சிப்காட் ஐடி பார்க், டவுன்ஷிப் உள்ளேயே பிஎஸ்பிபி ஸ்கூல், அப்போலோ கிளினிக், சூப்பர் மார்க்கெட், ஜிம், 50+ அமெனிட்டிஸ் இருக்கு.
6: வாவ், நம்ம ட்ரீம் ஹோம் இங்கதான்.
9: ஃப்ரீக்வன்சி மாறதுக்குள்ள நீங்களும் இடன்வர்ஸ்ல புக் பண்ணுங்க. லைஃப நெக்ஸ்ட் லெவல் வர்ஸா மாத்துங்க. கால் 8088068806.
10: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-42.
11: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. Chennai, get ready for a revolution.
12: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
13: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ரூபீஸ் 10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0% டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
12: இது மாஸ் ஆஃபருங்க.
13: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
14: Shape your future at Punjab Association's Dr. Vikram Agarwal Adarsh College of Arts and Science, Nandambakkam, close to upcoming Butts Road Metro Station near St. Thomas Mount. Choose from major courses with many value-added programs at Co-Education Campus, subject to University of Madras affiliation. Admissions open for 2026-27. Call 72-00-13431.
1: Radio City, Love Guru.
4: Radio City, Love Guru order. நீங்க கேட்டிருக்கிறது FM. FM na
5: Radio City 91.1.
15: FM கேட்டுட்டு இருக்கீங்க, FM na Radio City-யில். நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது மண்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். இப்போ நான் கடைசியாக சொல்ல போகிற விஷயம் இன்பாக்ஸ் காதல் அவஸ்தைகள். காதலில் இருக்கிற சுகத்தை விட இந்த டிஜிட்டல் காலத்து அவஸ்தைகள் ரொம்ப அதிகம் தெரியுமா? இந்த ப்ளூடிக், ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க? அந்த ப்ளூடிக் விழுந்து கூட ரிப்ளை வராமல் இருக்கும்ல, அந்த ஒரு 5 நிமிஷம் நரகமே கண்ணு முன்னாடி வந்து போகும். ஏன் ஏன் ரிப்ளை வரல, எதனால? அதான் ப்ளூடிக் வந்துடுச்சே, இப்படி பல கேள்விகள் மனசுக்குள்ள. அவங்க ஆன்லைனில் இருப்பாங்க, ஆனால் நமக்கு மெசேஜ் வராது. யாருக்கோ டைப் பண்ணுறாங்களோ அப்படின்னு நினைக்கும்போது வயிறு பத்தி தெரியும். பொசசிவ்னஸ்னு சொல்லலாம், கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து சந்தேக புத்தினும் சொல்லலாம். ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு இல்லைனா கே அப்படின்னு ஒரு ரிப்ளை வரும் பாருங்க, அங்கே தான் ஒட்டு மொத்த பிபியும் ஏறும். ஆனால் இந்த அவஸ்தையெல்லாம் காதலை இன்னும் சுகமாக்குது, சுவாரஸ்யமாக்குது. கோபம், சண்டை, காத்திருப்பு, இதெல்லாம் கலந்தது தான் இந்த இன்பாக்ஸ் காதல். உங்கள் இன்பாக்ஸில் கூட நிறைய மறக்க முடியாத அவஸ்தைகள்லாம் இருக்கும், இஷ்டம்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இன்பாக்ஸ் காதலில் யாருடைய கதையை ஷேர் பண்ண வந்திருக்கோன்றதை தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM. FM ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது மண்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல்.
4: நீங்க கேட்டிருக்கிறது FM. FM
5: ரேடியோ சிட்டி 91.1.

0: powered by
1: healthier சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற வி ரைட் sunflower oil இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, வி ரைட் sunflower oil வாங்குங்க.
2: லக்ஸரி மோட்டார் சைக்கிள் பார்ட்னர் Harley Davidson X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai Nooru Podume. Indra Sangam Vanga Aramikalam. NAC DigiGold App Download Seyyungal. Ippodhe 7.5% bonus perungal.
2: Maja partner. Wonderla Amusement Park. India's largest Maja factory. Ippo namma Chennaiyila. Happiness partner. Satya. Spreading happiness. Satya.
4: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
5: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
6: புக்ஸ் கா பர்பட்ட லேர்னிங் தேடுறீங்களா? வெல்கம் டு பஞ்சாப் அசோசியேஷன்ஸ் டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். வேரியஸ் மெயின் ஸ்ட்ரீம் கோர்சஸ் மற்றும் AI வேல்யூ ஆடட் ப்ரோக்ராம்ஸ் உண்டு அண்ட் ஆல்சோ கோ எஜுகேஷன். டாக்டர் விக்ரம் அகர்வால் ஆதர்ஷ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் க்ளோஸ் டு அப்கமிங் பட் ரோட் மெட்ரோ ஸ்டேஷன் நியர் சென்ட் தாமஸ் மவுண்ட். அட்மிஷன்ஸ் ஓபன். கால் 7200-13431. சப்ஜெக்ட் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அஃபிலியேஷன்.
7: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூல் யா.
8: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா ஃபேன்சியா டிஃபரண்ட் டிஃபரெண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
9: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர்.
10: காலையிலேயே வயித்துல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிருது, அதனால ஆபீஸுக்கும் லேட் ஆகுது.
11: அட, நாலேஜ் வளர்த்துக்கோங்க நண்பா. நீங்க யூஸ் பண்ண வேண்டியது பேட் சஃபா, அது உங்க வயிறு வச்சிருக்கும் சேஃபா.
12: இப்பவும் 3 மாசம் காத்திருக்கணுமா? AU ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் சேவிங்ஸ் அக்கவுண்ட் இருந்தா ஒவ்வொரு மாதமும் இன்ட்ரெஸ்ட் உங்க அக்கவுண்ட்ல 6.75% வரை ஹையர் இன்ட்ரெஸ்ட், மேலும் சூப்பர் ஆஃபர்ஸும் கூட. அதான் சொல்றோம், சிந்தனையை மாற்றுங்க, பேங்கையும் மாற்றுங்க.
13: என்னங்க ஏசி வேணுங்க, சம்மர் செட் ஆகல.
14: சிம்பிள் ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ் போ, ஏசி வாங்கினா சோஃபா ஃப்ரீ, ஓல்டு ஏசி எக்ஸ்சேஞ்ச் அப் டு ₹10,000, 3-star ஏசிக்கு 7.5% கேஷ்பேக், 5-star ஏசிக்கு 10% டிஸ்கவுண்ட், 0 டவுன் பேமெண்ட் ஃபைனான்ஸ்.
13: இது மாஸ் ஆஃபருங்க.
14: ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ், மகிழ்ச்சியின் ஆரம்பம், நம்பிக்கையின் அடையாளம்.
15: School final exams over. Career-la next thing பண்ணிட்டீங்களா? Bharati Institute of Higher Education and Research-ஓட Faculty of Arts and Science வழங்கும் Integrated Certified Course-la BCom, BCA and BSc படிக்கும் போதே IBM Specialized Data Analytics and Cyber Specialist Courses-ஸ் படிக்கலாம். Degree and Course Certificate சேர்ந்து கிடைக்கும். Call 044-611-6399.
4: Radio City Love Guru. Radio City Love Guru-ஓட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா
16: Radio City 91.1.
17: Radio City-யில் காற்று குதிரையிலே பாடல், சுஜாதாவின் குரலில் வைரமுத்துவின் வரிகள், இசை AR ரஹ்மான்.

0: FMR Radio City 91.1.
1: ரேடியோ சிட்டில இப்ப நீங்க கேட்டு இருக்க பாட்டு தனுஷோட குரல்ல, ஆர்ஜே விஜயோட வரிகள்ல, ஏ ஹெச் காசிஃபோட இசையில ஆலாத்தே.

0: எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இன்னைக்கு இன்பாக்ஸ் காதல் கதையில ஒரு ஆடியோ நரேஷன்ல ஒரு காதல் கதையை கேட்க போறோம். அனானிமஸா பெயர் சொல்லாம கதை ஆரம்பிக்குது. வழக்கமா காதலில் இருக்கக்கூடிய த்ரில் என்ன தெரியுமா, அழகு என்ன தெரியுமா, ஒரே காதலோடு முடியறதில்ல. காதல் எத்தனை முறை வேண்டுமானாலும் வரலாம். நீங்களும் ஏன் கூட உங்களுடைய காதல் கதையை ஷேர் பண்ணணுமா, பிரேக்கப் ஸ்டோரி சொல்லணுமா, இல்லை ஃப்ராங்காக பேசணுமா, 720-911-911 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குருன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். அண்ட் இந்த மண்டே இன்பாக்ஸ் காதல் ஸ்பெஷல் இங்கிருந்து ஆரம்பிக்குது, இப்படி ஆரம்பிக்குது.
1: ஹாய் லவ் குரு, ஹாய், எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன், ஆல் குட்.
1: எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்குப்பா. நானும் 8 இயர்ஸ்க்கு மேலே லவ் பண்ணிட்டு இருக்கேன். 7.5 இயர்ஸ் ஆஃப் லவ், 1.4 இயர்ஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப். சூப்பரா போயிட்டு இருக்கு.
0: ஸோ
1: இந்த லவ் மேரேஜ் இந்த லவ் மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு லவ் இருந்துச்சு, அதை பத்தி தான் சொல்ல போறேன். எப்படி லவ் ஆரம்பிச்சு அது ஃபெயிலியர்ல முடிஞ்சு செகண்ட் லவ் சக்சஸ் ஆகி அது கல்யாணம் வரைக்கும் போய் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா மேரேஜ் லைஃப் போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்.
0: சூப்பர். ஸோ காதல் ஒரு முறை மட்டும் வந்து மறைந்து போவதில்லை, அது எத்தனை முறை வேண்டுமானாலும் வரலாம், எத்தனை பேரிடம் வேண்டுமானாலும் வரலாம். சரி, இவருடைய காதல் கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது, எங்க போய் முடியுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எஃப்எம்ல எஃப்எம் நரடியூ சீரியல், நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு.
2: ரேடியோ சிட்டியில் கண்ணை விட்டு திப்பு, பிரவீன் சைதி மற்றும் ஸ்ரீ மதுமிதாவின் குரல்களில் வரிகள் மதன் கார்கி, இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
2: रेडियो सिटी।
3: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையோ ஏ மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசா உள்ள இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக் வந்தாலும் அந்த டீமா நல்லபடியா நம்ம அனுப்பிச்சுறதா சென்னையில இருக்கிறவங்க பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போனது வச்சுக்கவே, உள்ள ஜெயிச்சா கூட நம்மள ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்துல நடந்த கொல்கத்தா மேட்ச்க்கு அப்புறமா ஜெயப்பாக் வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌண்டிலே, ஏன் நல்லா பேசுறாளே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு போகுது தம்பி. அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், ஏ தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏ வெளியே வந்து நீயே சண்டை
1: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ எஸ்பிஐ கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ எஸ்பிஐ பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
4: இணைந்து வழங்குவோர்
5: KPN Promoters in year end bonanza offer. ஒரு பக்கத்துல plot square features 2799 க்கு வாங்குனா 10 gram gold free. KPN Promoters.
6: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
7: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 ரூபாய் அன்னபூர்ணா சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகிலுள்ள கடைகளில் கிடைக்கும்.
5: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 மணி நேர ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
8: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட்.
9: அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
10: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
11: Life insurance partner, LIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, LIC's Bima Kavach stands by your side.
12: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
13: Housing partner,
14: Accord Housing. நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி உலகம் ECR மற்றும் பூந்தமல்லியில் பிளாட் வாங்க Accord Housing தான் பெஸ்ட்.
5: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கே.கே. நகர், சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார், சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. தரம் நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
17: Love Guru order, நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா
18: Radio City 91.1.

0: என் பேரும் காதல், காதலும் காதல் சார்ந்த இடமாய் லவ் குரு. ஒன்லியா எஃப்எம். எஃப்எம்னா
1: டிமான் மியூசிக்ல தாமரை வரிகள்ல அனிதா சந்திரசேகர் வாய்ஸ்ல அழகிய அசுரா கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டில.

0: எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது மண்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். நிறைய காதல் கதைகள் உங்க இன்பாக்ஸ்ல இருக்கும். அதை என்னுடைய இன்பாக்ஸுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 720-911-911 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் காதலில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம் என்ன தெரியுமா? அது எஃப்எம் ரேடியோவில் வர பாட்டு மாதிரி. வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது ஸ்டில் சர்ப்ரைஸ் அண்ட் சஸ்பென்ஸ். ஒரு அழகான இன்பாக்ஸ் காதல் கதையை ஆரம்பித்திருக்கிறது, பெயர் சொல்லாமல். ஆனால் அதுக்குள்ள ரெண்டு காதல் இருக்கு. ஒவ்வொரு காதலாக கேட்கலாம். இப்போ அந்த முதல் காதல் ஃபிளாஷ்பேக் குள்ள ட்ராவல் பண்ணலாம்.
1: ஃபிளாஷ்பேக் 2013 லவ் குரு. ஸோ நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லவ் வேற ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நான் காலேஜ் பேர் சொல்ல விரும்பல. நீங்க காலேஜ் ஏ காலேஜ் பின்னு வச்சுக்கோங்க. காலேஜ் ஏ நானு, காலேஜ் பி அவங்க. ஓகே. ஸோ அவங்க காலேஜ் பியில் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது யூஸ்வலாக இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறது. ஓகே, பார்த்ததும் லவ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மணிக்கணக்காக ஃபோன் பேசுறது அப்படின்னு இருந்துச்சு. எல்லாம் சூப்பராக போயிட்டு, ஐ மீன் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் லவ்ங்கிற நல்ல எக்ஸைட்மெண்ட். ஸோ அது வந்து அப்போதைக்கு லைஃப் பற்றின எந்த ஒரு தாட்டும் மைண்டுக்கு வரலை. ஒரு எக்ஸைட்மெண்ட்ல
0: முதல் காதல் எப்பொழுதுமே எக்ஸைட்மெண்ட் தான். ஏன்னா அது மற்ற பொருட்கள் மாதிரி வெயிட் பண்ணி நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம் அல்ல. ரொம்ப சுலபமா இயல்பா நம்ம கையில வந்து விழும். அந்த தருணத்துல இந்த உலகம் எப்படி இயங்கினாலும் நமக்கு கவலை இல்லை. நம்ம உலகமே வேற மாதிரி இருக்கும். எதை பத்தியும் கவலைப்படாம, யாரை பத்தியும் கவலைப்படாம முழுக்க முழுக்க அந்த காதல் உள்ள முழுகி போயிருப்போம். ஏன்னா முழுகினால் தானே முத்தெடுக்க முடியும். ஆனா முழுகணும்னு ஆசைப்படும் போது மூச்சரகமும் தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா பிராண அவஸ்தை. இந்த இன்பாக்ஸ் காதல் கதை ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருடைய கல்லூரி காதல் மாதிரியும் இது எதை நோக்கி டிராவல் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எஃப்எம்ல ரேடியோ சீரியல். நான் உங்கள் லவ் குரு காற்றலையில்.

0: நீ காதல், என் பேரும் காதல். காதலும் காதல் சார்ந்த இடமாய் லவ் குரு ஒன்லியா எஃப்எம். எஃப்எம்னா
1: ரேடியோ சிட்டில. இப்ப கேட்டு இருக்கீங்க குறுந்தொகை பாடல், வி வி பிரசன்னா மற்றும் சோனியாவின் குரல்களில். வைரமுத்துவின் வரிகள், இசை யுவன் சங்கர் ராஜா.

0: powered by
1: healthy-ஆ சாப்பிடணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் oil-லயே நிறைவான சமையல் கொடுக்கற we right sunflower oil இருக்கு. 101 quality checks பண்ற இந்தியாவின் number 1 sunflower oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க. we right sunflower oil வாங்குங்க.
2: luxury motorcycle partner Harley Davidson X440 Deep beyond the everyday. Automobile partner.
3: Lanson Toyota. Think Toyota. Call Lanson. 044-4000-8000.
2: Jewelry partner.
3: Rubai Nooru Podume. Inter Sangam Vanga Aramikalam. NAC DigiGold App download seyyungal. Ippodhe 7.5% bonus perungal.
2: Maja partner. Wonderla Amusement Park. India's largest Maja factory. Ippo namma Chennaiyila. Happiness partner. Satya. Spreading happiness.
4: குளிர்ச்சி வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.

0: எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்க லவ் குரு காட்டலையில் காதலோடு. இது மண்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். ஆடியோ நரேஷன்ல ஒரு காதல் கதை வந்திருக்கிறது. பெயர்லாம் சொல்லல, ஆனா எனக்கு ரெண்டு காதல், ஒரு பாஸ்ட் ஒரு ப்ரெசன்ட். அது எப்படி ஆரம்பிச்சது இப்போ எங்க போயிட்டு இருக்குன்றத சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. கல்லூரி காலகட்டத்தில் ஆரம்பிச்ச ஒரு காதல், ரொம்ப இயல்பானது, எதை பத்தியுமே கவலைப்படாம சந்தோஷமா இருந்த ஒரு தருணம். தென் வாட் நெக்ஸ்ட்?
1: இந்த எக்ஸைட்மெண்ட் லெவல்ல லவ் குரு நிறைய ப்ராப்ளம் வரலன்னா தானே ஆச்சரியமே.
0: சின்ன சின்ன
1: விஷயத்துக்குள்ள சண்டை போறது, பேசாம இருக்கிறது, கைய கிழிச்சுக்கிறது, என்ன கருமமா இதெல்லாம் எனக்கு புரியலப்பா. லவ்னா பண்ணா இதெல்லாம் பண்ணிதான் ஆகணுமா என்ன? எனக்கு சத்தியமா தெரியல.
0: கரெக்ட் தான், ஆனா அதையெல்லாம் பண்ணா அதன் பெயரும் காதல்னு நிறைய பேர் நம்புறாங்க, நம்ப வைக்கிறாங்க.
1: நான் உங்ககிட்ட ஹானஸ்டா ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு நீ பதில் சொல்லணும். நீ அத பதில் சொல்றத தாண்டி நீ வந்து இல்ல, நான் பதில தாண்டி இன்னொன்னு ஒண்ணு எமோஷனலா ஒண்ணு நான் பண்றேன் அப்படின்னு பண்ணா அது என்ன அர்த்தம்?
0: அது எமோஷனல் பிளாக்மெயில்னு அர்த்தம்.
1: நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேயே ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரேக் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த வடிவேல் சொல்ற மாதிரி ஏன்னா நம்பிக்கலை கொத்த தெரியாதவனு போல் இருக்கிறது என் கட்சிக்காரனின் கபாலம் அப்படிங்கிற மாதிரி என்னோட அவ்வளவு அப்படிதான் இருந்துச்சு.
0: காயம்பட்டது கூட கொஞ்சம் காமிக்கலா கன்வர்ஷன் பண்றதுக்கு காதல் தேவைப்படுகிறது. நான் எப்படி எல்லாம் உன்னை காதலிச்சும் தெரியுமா, நேசிச்சேன் தெரியுமா, லவ் பண்ண தெரியுமான்னு ஒரு மரியாதையின் மூலமாக, ஒரு நடத்தையின் மூலமாக, ஒரு பேச்சின் மூலமாக, செயல்களின் மூலமாக காதலை புரிய வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா தன்னை வருத்தி கொண்டு காயப்படுத்தி கொண்டு இது என் லவ் இப்படிதான் அப்படின்னு சொல்றது உண்மையான காதலா அப்படின்னா இல்ல, அது ஒரு எமோஷனல் பிளாக்மெயில். என் காதலை நீ புரிஞ்சுக்கல, அதனால நான் இப்படி எல்லாம் பண்ணிக்குவேன் அப்படின்றது ஒரு த்ரெட்டனிங் பாயிண்ட். இந்த காதல்லாம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, இது சந்தோஷத்தை தராம மன உளைச்சலை தான் ஏற்படுத்தும். சரி, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த காதல்ல. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம், எஃப்எம் ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு.
2: நீ இன்றி நானும் இல்லையே பாடல், நிவாஸ் கே பிரசன்னா இசையில், கபிலன் வரிகளில், எம் எம் மானசி குரலில், ரேடியோ சிட்டியில், ரேடியோ

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji. And you're listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: Radio City, Love Guru.
4: Radio City, Love Guru order. Neenga ketirukkiradhu FM, FM na.
5: Radio City, 91.1.
6: கிடைக்காத மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்த் & கோ.
4: Radio City Love Guru order. Neenga ketirukkiradhu FM, FM na.
5: Radio City 91.1.
7: ஆண்ட்ரியா ஜெரேமியா மற்றும் ஜி வி பிரகாஷ் குரல்களில், செல்வராகவன் வரிகளில், ஜி வி பிரகாஷ் இசையில், மாலை நேரம் பாடல், ரேடியோ சிட்டியில்.

0: காதல் சம்டைம்ஸ் சுகமானது, சம்டைம்ஸ் வலியானது. சுகமான வலிக்கான பெயின் கில்லரா லவ் குரு, ஓன்லி ஆன் எஃப்எம்.
1: எஃப்எம் ரேடியோ சிட்டி எல்லாம் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு 7200-911-911 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. உங்களுடைய காதல் கதையையும் என் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். அண்ட் திங்கள் ஸ்பெஷல் இது இன்பாக்ஸ் காதல். தன்னுடைய காதல் கதையை ஒரு ஆடியோ நரேஷன்ல தயார் சொல்ல விரும்பாத ஒரு நபர் அனுப்பியிருக்காரு, நம்ம கேட்டுட்டு இருக்கோம். எக்ஸைட்மெண்ட் காதலாக உருவெடுத்து ஒரு கட்டத்துல என்னடா காதல் இது அப்படின்ற மாதிரி ஆகி போச்சுன்னு வருத்தப்பட்டிருக்காரு. காதல் என்பது சுகப்படுத்துவது, ஆற்றுப்படுத்துவது. நம்மள அது ஹர்ட் பண்ண கூடாது, நமக்குள்ள அது ஒரு இன்ஜூரியை ஏற்படுத்த கூடாது, தன்னையும் தானே காயப்படுத்திக் கொள்ள கூடாது. ஆனா இங்க சில விஷயங்கள் ரிவர்ஸ்ல இருக்கு. காதல் எப்பொழுதுமே ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். இது கான்வர்சேஷனாக இருந்தாலும் சரி, இல்ல டிஸ்கஷன்ஸா இருந்தாலும் சரி. அப்படி இருந்துச்சா இந்த காதல்ல
2: ஒரு ஹெல்தி டிஸ்கஷன், ஒரு ஹெல்தி ஆர்கியூமெண்ட்ஸ், ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பாவே இல்ல எங்க ரிலேஷன்ஷிப். அப்படி மோசமா போயிட்டு இருந்துச்சு. நான் 2015 நான் என்னோட காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நான் காமர்ஸ் பேக்ரவுண்ட். காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதும் ஓகே, இதில் இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் வந்து நம்ம வேலைக்கு போயிட்டேன்னா அவங்க வீட்டுக்கு போய் தைரியமாக பொண்ணு கேட்கல இல்லையா, நல்லா கார்பரேட்ல ஒர்க் பண்ணுறான் பையன், சம்பளம் வாங்குறான் அப்படின்னு ஒரு பேர் இருக்கும், கண்டிப்பாக பொண்ணு கொடுப்பாங்க அப்படி இப்படின்னு நிறையா தாட்ஸ். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருமே கம்பல்ஷன் பிஜி பண்ணு அப்படின்னு. ஸோ அவங்களோட சஜஷன்ஸ், அவங்களோட கம்பல்ஷன் எல்லாமே தாண்டி நான் வந்து வேலைக்கு போனேன். ஸோ பிகாஸ் ஐ கேன் ஏர்ன் சம்திங் இல்லை, ஸோ அப்போ தான் அவங்க பொண்ணு கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு நட்பாசை, அதனாலேயே நான் வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி இல்லை நான் ஜாயின் பண்ணேன், அனாலிஸ்ட் தான்.
1: இந்த சமூகம் எவ்வளவு பெரிய ஒரு பியர் ப்ரெஷரை எல்லாரும் மேலே திணிச்சிருக்கு, குறிப்பா இந்த காதல் கல்யாணம் இப்படின்னு வரும்பொழுது. என்ன வேலை செய்யறாங்க, எவ்வளவு சம்பளம், என்ன படிச்சிருக்காங்க, இது ஒரு முக்கிய கிரைடீரியாவா பார்க்கப்படுகிறது. அந்த குடும்பத்துல இந்த பொண்ணு மருமகளா போனா அங்க அவங்க எப்படி பாத்துக்குவாங்க, என்ன மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க, பொண்ணு சந்தோஷமா இருக்குமா, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா, இதையெல்லாம் தவிர்த்து இப்போ கல்யாணம் அப்படின்னா என்ன வேலையில இருக்காங்க, என்ன போஸ்டிங்ல இருக்காங்க, எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, வீடு இருக்கா, வாசல் இருக்கா, இப்படி பல கிரைடீரியாஸ் இருக்கு. எது எப்படி இருந்தாலும் கல்யாணம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள டிராவல் பண்ணணும், இல்ல ஒரு அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா இதையெல்லாம் கிரைடீரியாவா வச்சிருக்கிறதால வாழ்க்கைக்கான முக்கிய தேவையாக அது முதல்ல பார்க்கப்படுகிறது. அது ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணி காதலையோ கல்யாணத்தையோ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் பேசப்படுகிறது. எல்லாருமே படிக்க சொல்லி கம்பல் பண்ண அந்த போஸ்ட் கிராஜுவேஷனை விட்டுட்டு காதல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு வேலைக்கு போன இவருடைய காதல் இவர் நினைச்ச மாதிரி டிரான்ஸ்பர்மேஷன் கொடுத்துச்சாங்க. தெரிஞ்சுக்கலாம் எஃப்எம்ல, எஃப்எம் ரேடியோ சிட்டி எல்லாம் உங்க லவ் குரு காற்றலையில் காதலோடு.
3: ரஞ்சித் குரலில், நா முத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜா இசையில், ரேடியோ சிட்டியில் நீங்கள் கேட்கும் இந்த பாடல் ஒரு பார்வையில்.

0: powered by
1: healthy சாப்பிணும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் ஆயிலே நிறைவான சமையல் கொடுக்கற V-Right Sunflower Oil இருக்கு. 101 குவாலிட்டி செக்ஸ் பண்ற இந்தியாவின் நம்பர் 1 Sunflower Oil நிறுவனம். கொஞ்சம் ரைட்டா யோசிங்க, V-Right Sunflower Oil வாங்குங்க.
2: Luxury motorcycle partner Harley Davidson X440 Beyond the everyday automobile partner
3: Lanson Toyota. Think Toyota, call Lanson 044-4000-8000.
2: Jewelry partner
3: Rubai Nuru Pudume. Intrasangam Vanga Aramikalam. NAC DigiGold app download seyungal. Ippode 7.5% bonus perungal.
2: Maja partner Wonderla Amusement Park, India's largest Maja factory. Ippo namma Chennai la. Happiness partner Satya, spreading happiness.
4: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
5: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்.
6: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு
6: சாரி

0: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது FM. FM-னா
1: ரேடியோ சிட்டி 91.1.
2: FM ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு. இது திங்கள் ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். ஒரு ஆடியோ நரேஷன்ல இன்பாக்ஸ் காதல் கதை கேட்டுட்டு இருக்கோம். எக்ஸைட்மெண்டோட ஆரம்பித்த காதல் ஒரு கட்டத்துக்கு மேல எரிச்சல் ஏற்படுத்துற விதமா மாறிடுச்சு. இருந்தாலும் அந்த காதலை அடுத்த கன்வர்ஷனுக்கு கொண்டு போகணும்னு எல்லாரும் என்னை பிஜி படிக்க சொன்னாங்க. பட் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். படிப்பு, வேலை, சம்பளம், காதலை கல்யாணத்துக்கு மாத்தோன்னு நம்பினேன். சரி, அவரு நினைத்தபடி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சா?
3: ஒரு நல்ல கம்பெனியில ஜாயின் பண்ணும்போது, ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, அவங்க காலேஜ் கம்ப்ளீட் பண்ணாங்க. ஸோ யூஜி கம்ப்ளீட் பண்ணிட்டு அவங்களும் பிஜி அப்டே பண்ணாங்க. ஸோ இந்த லவ் மேட்டர் வீட்டில் சொல்ல, அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணல. எங்கள் வீட்லேயும் பெருசாக எதிர்ப்புலாம் கிடையாது. பட் அவங்க வீட்டில் நல்ல எதிர்ப்பு. இத்தனைக்கும் ரிலேட்டிவ் தான், அவங்க பொண்ணு கொடுத்துருக்கலாம். பட் அவங்க பொண்ணு கொடுக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நிறையா ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ நானும் என்னோட பாஸ்ட் கிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன், சரி அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்படியே நேரத்தை கடக்கவோ இல்லை டைம் பாஸ் பண்ணவோ இது டைம் இல்லை. எல்லாருமே ஓகே, நெக்ஸ்ட் கோல் தேடி எல்லாருமே லைஃப்ல போயிட்டே இருக்கும்போது நம்ம டைம் பாஸ் பண்றதுக்குலாம் இங்க டைம் இல்லை இல்லையா. அதனால நிறைய டிஸ்கஷன்ஸ், ஸோ என்ன ஐடியா, என்ன பிளான்ல இருக்கீங்க, இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா. நானும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண பட் டிடன்ட் ஒர்க். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் டிடன்ட் ஒர்க். நான் 2017 ஐ திங்க் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டுக்கு வந்தது. 2018 அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு.
2: சில காதல்கள் இப்படிதான் ஆரம்பிக்கும் போது பயங்கர எக்ஸைட்மெண்டோட ஆரம்பிச்சு அதனுடைய கிளைமேக்ஸ் நோக்கி டிராவல் பண்ணும்போது அது ஹாப்பி எண்டிங்ல போய் முடியவே முடியாது. இத்தனைக்கும் ரிலேட்டிவ் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. வேலைக்கும் போயாச்சு நல்ல கம்பெனியில, கல்யாணத்தை நோக்கி கொண்டு போகலாம் அப்படின்னும் போது பெண்ணுடைய தரப்பிலிருந்து பெருசா பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை. எவ்வளவோ பேசி பார்த்தோம், கன்வின்ஸ் பண்ணணும். யாரு நமக்கு சப்போர்ட்டா இருக்கணுமோ அவங்களே இல்லை அப்படின்னும் போது எப்படி அந்த காதல் அந்த கட்டத்தை நோக்கி போகும்? ஸோ அந்த இடத்துல எங்க காதல் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. காதலில் விழுந்த பையனை விட அந்த பொண்ணை அவங்களுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. சில பெண்களும் அதை நம்பி அப்பா அம்மா பின்னாடி போய் ஒழிச்சுக்குவாங்க. அப்பா அம்மாவுக்கு அப்புறமும் ஒரு அழகான வாழ்க்கை இருக்கு அப்படின்றது ப்ராக்டிக்கலாக அப்போ தெரிய வராது. சம்டைம்ஸ் அப்பா அம்மா பார்த்த வரனை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு மொமெண்ட்ல சே காதலிச்சவனே கல்யாணம் பண்ணிருக்கலாம்னு ரிக்ரெட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ இது புரிய வரும். இன்னும் பேசலாம், தொடர்ந்து கேளுங்க FM. FM ரேடியோ சீரியல். நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு.
4: நான் முத்துக்குமார் வரிகள்ல, நிவாஸ் கே பிரசன்னா மியூசிக்ல, ஸ்ரீராம் பார்த்தசாரதி அண்ட் கே எஸ் சித்ரா வாய்ஸ்ல. கொஞ்சி பேசிட வேண்டாம், கேட்டுட்டு இருக்கீங்க ரேடியோ சிட்டியில.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: रिंग्स ब्रेक्स
2: म्यूजिक है।
0: रेडियो सिटी क्रिकेट ब्लॉकबस्टर रेल आरुमुगम ऑलराउंडर आरुमुगम
3: रेडियो सिटी।
4: ஏ மேட்சுக்குள்ள நடக்கிற சண்டையை காட்டிலையும் ஏன் மேட்சை விட்டு கிரவுண்டுக்கு வெளியே வந்தா சண்டை பெருசாவுல இருக்கு. ஏன் நான் சொல்லுது, ஏன் மும்பை டீமா இருக்கட்டும், ஏன் பெங்களூர் டீமா இருக்கட்டும், ஏன் எந்த டீமா ஜெயப்பாக்கு வந்தாலும் அந்த டீமை நல்லபடியா நம்ம அனுப்பிச்சு சென்னையில இருக்கிற பேரு. ஆனா அதே வந்து நம்ம பெங்களூர் பக்கம் போன வச்சுக்கவேன், உள்ள ஜெயிச்சா கூட நம்ம ஓட்டா, ஏன் தோத்தாலும் ஓட்டான்ற மாதிரி இருக்கா. ஏய் நீ இதை சொல்லுவ, ஏடா நீ சென்னையோட ஃபேன் கேட்டீங்கன்னா இதை நான் சொல்லல, ஏன் கொல்கத்தா ஃபேன். சமீபத்தில் நடந்த கொல்கத்தா மேட்சுக்கு அப்புறமா ஜெயப்பாக்கு வெளியே வந்து என்ன தெரியுமா சொன்னா, ஏன் சென்னை கிரௌண்ட் ரொம்ப சூதானமான கிரௌடிலே, ஏன் நல்ல பேசுதாலே, நம்ம தோத்தாலும் தட்டி கொடுக்கறாளே அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகுது தம்பி. ஏன் அதான் சொல்ற, உள்ள ஆடலாம், என் தம்பி எல்லாம் காசு வாங்கிட்டு ஆடுது, ஏய் வெளியே வந்து நீயே சண்டை
2: ஓடுற.
0: ரேடியோ சிட்டி கிரிக்கெட் பிளாக்பஸ்டர் ஆறுமுகம் ஆல்ரவுண்டர் ஆறுமுகம். ரேடியோ சிட்டியின் கிரிக்கெட்டின் பிளாக்பஸ்டர் கிரிக்கெட் ஆர் ஸ்மார்ட் பேங்கிங் சே ஹமேஷா ஜுடே ரஹியே வித் யோனோ SBI கிரிக்கெட் கா பிளாக்பஸ்டர். யோனோ SBI பவர் டு எவ்ரி இந்தியன். டவுன்லோட் தி ஆப் நவ. Banking partner, Equitas Bank. Earn up to 8% interest on fixed deposits for senior citizens and 7.4% interest for others on 888 days.
5: இணைந்து வழங்குவோர்
6: KPN Promoters in year-end bonanza offer. ஒரு பாகத்தில் plot square feet just 2799 க்கு வாங்கினா 10 gram gold free. KPN Promoters.
7: SA College of Arts and Science and SA Engineering College Autonomous. திருவேற்காடு.
8: பெருசு வந்தா.
9: இப்பொழுது 1 liter பீரட் சன்ஃபிளவர் ஆயிலுடன் 10 rupees அன்னபூர்ண சாம்பார் மசாலா இலவசம் உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கிடைக்கும்.
6: பெரியோர்கள் முதல் குழந்தைகள் வரை 24 hours ICU வசதியுடன் உயர்தர மருத்துவ சிகிச்சை. KVT ஹாஸ்பிட்டல் ஏற்கஞ்சேரி.
10: லேப் கிரவுண்ட் டைமண்ட் பார்ட்னர் வண்டர் டைமண்ட்ஸ், இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். அண்ணா யூனிவர்சிட்டி முன்னாள் பேராசிரியர் டாக்டர் VP ராமமூர்த்தி நடத்தும் தாம்பரம் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 1405.
11: கேடியா பவித்ர பவித்ர க்ரோசரி சாஹியே तो ज़ेप्टो से मंगवाइए. Order now.
12: Life insurance partner, NIC Bima Kavach. Just like in cricket, every small milestone helps the team move closer to victory in the same way. For every milestone in life, NIC's Bima Kavach stands by your side.
13: In association with Dawa India, delivering medicines faster than delivering balls in an innings.
14: ஹவுசிங் பார்ட்னர்
15: அக்கார்ட் ஹவுசிங் நம் கனவு இல்ல தின்வாணி காட்டி வரகடம் ECR மற்றும் கூத்தமல்லியில் பிளாட் வாங்க அக்கார்ட் ஹவுசிங் தான் பெஸ்ட்.
6: உங்கள் கனவு நனவாகும் இடம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அட்மிஷன்ஸ் ஓபன். மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கே கே நகர் சென்னை.
15: ஒரு பால்ல கேம் மாறும், ஒரு டிசிஷன்ல லைஃப் மாறும். இப்போதே ஜாயின் பண்ணுங்க பேட்ரிஷியன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடையார் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன்.
16: ஜாலியா ஆரம்பிச்ச ஒரு காதல் கல்யாணத்தை நோக்கி கொண்டு போகலாம்னு நினைக்கும் போது காதலி கிட்ட இருந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரல. அந்த மொமெண்ட்லயே அந்த காதல் அங்க செத்து போச்சு. என்னுடைய குருநாதர் அடிக்கடி சொல்வாரு, உங்ககிட்ட பேசிட்டு இருக்க பொண்ணு கொஞ்ச காலமா உங்ககிட்ட பேசுறத அவாய்ட் பண்றான்னா அவங்க வீட்டுல பேசி முடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு. பெண்கள் ரொம்ப ஈஸியா மூவ் ஆன் ஆயிடுவாங்க, வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கும் டிராவல் பண்ணுவாங்க. காதல்ல பிரேக்கப் ஆனாலும் கூட வீட்டுல கல்யாணம்னு வரும்போது அந்த பயணத்தை ஃபேஸ் பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமாவும் போயிட்டே இருப்பாங்க. இவர் என்ன பண்ணாரு,
17: அவங்க மேரேஜ் டைம் எல்லாம் நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பெரிய பார்ட்டி பெரிய பார்ட்டி அவங்கள்ட்டதான் புலம்புவேன், நீங்க அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கி கொடுத்து புலம்புறத மட்டும் கேட்க சொல்லி அதுதான் கடைசி பார்ட்டின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எந்திரிச்சு வெளியே போகும்போது ஓகே ஏதோ ஒரு புதுசா ஒரு டே ஸ்டார்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல். ஓகே இருந்தாலும் அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது.
16: புரியுது, கண்டிப்பா அந்த டைம் எடுத்துக்கும், எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்காது. அது என்ன வாட்டர் கேனா.
17: பட் ஃபைன், எப்போ ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அன்ஹெல்தியா இருக்கோ அது வந்து நம்ம கைய விட்டு போகணும்னு துடிக்குதோ அதை நம்ம கம்பல் பண்ணி இழுத்து புடிச்சிட்டுல உட்கார வைக்க கூடாது. என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ எதையும் கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணில நம்ம வந்து லவ் பண்ண வைக்கவோ இல்லை கல்யாணம் பண்ணவோ கூடாது, அது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதனால ஸோ அது வந்து அவங்க அதுக்கு மேல நான் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அவங்க வந்து ஓகே ஃபைன், they got married, அவங்க அவங்க லைஃப் பார்த்துக்கிட்டோம், நம்ம நம்ம லைஃப் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் மை கெரியர். ஸ்டார்டட் மை கெரியர்னா என்னோட கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ நான் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன் கெரியர்ல. ஃபைன், ஐ ஆம் வெரி மச் ஹாப்பி ஃபார் தட். ஆனால் எப்படி சொல்றது, இந்த கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான நோக்கம் அதை தாண்டி அந்த நோக்கம் சக்சஸ் ஆகலை, பட் என்னோட கெரியர்ல நான் சக்சஸ் ஆகிட்டு இருக்கேன். ஐ ஆம் வெரி மச் ஹாப்பி ஃபார் தட்.
16: ஹாப்பி டு ஹியர் தட். இந்த எமோஷனலாக இருக்கும்போது டெம்பரவரியாக நிறைய டிசிஷன்ஸ் எடுப்போம். அந்த மாதிரி தன்னை வருத்தி கொள்ளாமல் நடந்தது நடந்து போச்சு, சரி புதுசாக ஒரு அத்தியாயத்தை ஆரம்பிப்போம், கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவோன்னு ஒரு டைவர்ஷன் எடுத்தீங்கல்ல, தட் இஸ் பியூட்டிஃபுல். தேவதாஸ் மாதிரி நான் லவ்ல ஃபெயிலியர் ஆகிட்டேன், என்னை ஏமாத்திட்டா, எனக்கு எல்லாமே போச்சு அப்படின்னு வயலின் வாசிக்காமல் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய மெச்சூரிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் பேசலாம், தொடர்ந்து கேளுங்க FM FM ரேடியோ சிட்டியில். நான் உங்கள் லவ் குரு, காற்றலையில் காதலோடு.

ரேடியோ சிட்டில நீங்க கேட்டுட்டு இருக்க பாடல் ஏஆர் ரஹ்மான் இசையில வைரமுத்து வரிகள்ல ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் குரல்கள்ல வெண்ணிலவே வெண்ணிலவே பாடல்.

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji, and you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: Radio City, Love Guru.
4: Radio City, Love Guru order. Neenga ketirukkaradhu FM, FM na.
5: Radio City, 91.1.
6: FM Radio City, நான் உங்கள் லவ் குரு கற்றலையில் காதலோடு. இது மண்டே ஸ்பெஷல் இன்பாக்ஸ் காதல். ஆடியோ நரேஷன்ல வந்த ஒரு காதல் கதையை கேட்டுட்டு இருக்கோம். பேர் சொல்லாம எல்லா காதலும் சந்தோஷமா முடியணும்னு அவசியம் இல்லை, எல்லா காதலும் துக்கத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி எல்லா காதல் தோல்விகளுக்கு பின்னாலும் ஒரு அழகான வாழ்க்கை காத்திருக்கிறது, எல்லா வெற்றி அடைந்த காதலுக்கு பின்னாலும் ஒரு கசப்பான வாழ்க்கை முறையும் இருக்கிறது. காதல்ல தோத்ததுக்கு அப்புறம் ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்றதுதான் புத்திசாலித்தனம். அதை அவர் பண்ணிருக்காரு. அது எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல வராது. கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க, அப்புறம் என்னாச்சு?
7: அப்புறம் ஒரு ஒரு ஒன் இயர் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் நமக்காக கண்டிப்பா ஒரு பார்ட்னர், என்னோட பெட்டர் ஹாஃப் இருப்பாங்க இல்லையா, பங்கிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படிதான் நான் மீட் பண்ண என்னோட லைஃப் பார்ட்னர். இப்போ பீயிங் எயிட் இயர்ஸ், மோர் தென் எயிட் இயர்ஸ், இது வரைக்குமே எந்த பிரச்சனையும் இருந்ததில்ல. எங்களோட என்னோட சக்சஸ் எப்படி சொல்லணும்னா, லைக் அவங்கள மீட் பண்ணக்கப்புறம் இன்னும் என்னோட லைஃப்ல, என்னோட கரியர்லயும் சரி, என்னோட லைஃப்லயும் சரி, நிறைய சக்சஸ் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அவங்களுக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். இதே ப்ராப்ளம் தான் நிறைய இருந்துச்சு எங்க செகண்ட் ரிலேஷன்ஷிப்லயும். பட் ஸ்டப்பனா நின்னாங்க, எனக்காக ஸ்டப்பனா நின்னாங்க. அதாவது நான் வலுக்கட்டாயமா இல்ல நீ இருந்தே ஆகணும், இல்ல நான் நீ என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எந்த இடத்துலயும் நான் ஃபோர்ஸ் பண்ணியோ இல்ல அவங்க என்னை ஃபோர்ஸ் பண்ணியோ அப்படிலாம் இருந்ததில்லை. அவங்க ஸ்டப்பனா இருந்தாங்க. இட் மீன்ஸ் நேச்சுரலி ஹி லவ்ஸ் மீ லாட். ஸோ அதுவே நான் பெரிய, அதுக்கே நான் வந்து நிறைய கடமைப்பட்டிருக்கேன். ஸோ எனக்காக இவ்வளோ நாங்க ரிலேஷன்ஷிப்ல நின்று சக்சஸ் ஆக்கி இப்போ கல்யாணம் பண்ணி 1.4 இயர்ஸ் ஆச்சு, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம.
6: சோ ஸ்வீட். இந்த பிரபஞ்சத்தின் கட்டமைப்பே அப்படிதான், எங்கெங்கெல்லாம் ஒரு வேக்கம் கிரியேட் ஆகுதோ அதற்கு சரியான ஒரு நபரை அது தானாகவே அந்த இடத்தில் பொருத்தி வைக்கும். முதல் காதல் கசந்து போய் தவறான முடிவுகள்லாம் எடுக்காம ரொம்ப மெச்சூர்டா கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ணலாம்னு போகும்போது சரியான நபர், சரியான நேரம் அமையற வரைக்கும் அந்த உணர்வுகள் அப்படியே டிராவலிங்ல இருந்திருக்கும். சரியான பார்ட்னர் கிடைக்கும் போது தானாகவே அந்த ஈர்ப்பு ஏற்பட்டு அங்க மீண்டும் ஒரு காதல் துளிர்த்திருக்கும். இந்த முறை அவங்க பார்ட்னர் ரொம்ப ஸ்டப்பனா கைவிடாம இருந்திருக்காங்க. இந்த முதல் காதலுக்கும் இரண்டாவது காதலுக்கும் இருக்கக்கூடிய அந்த நியூட்டனின் விதி, முதல் காதல்ல அவங்க பெருசா பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, இரண்டாவது காதல்ல நான் பாத்துக்கிறேன் கண்டிப்பா அந்த கல்யாணம் நடக்கும் வெயிட் பண்ணனும், அவங்களுடைய அந்த போராட்ட குணம் கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. இன்னும் பேசலாம் தொடர்ந்து கேளுங்க FM, FM ரேடியோ சீரியல். நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோ.
8: அனிருத் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் குரல்களில், மோகன் ராஜன் வரிகளில், சாம் சி எஸ் இசையில், யான்

0: योनो एसबीआई क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: Hi, this is Harbhajan Singh, your own Bhajji. And you are listening to Cricket Ka Blockbuster, only on India's number one radio station, Radio City.
2: Yono SBI, Cricket Ka Blockbuster.
0: Yono SBI, Cricket Ka Blockbuster. Yono SBI, power to every Indian.
3: Radio City, Love Guru.
4: Radio City, Love Guru order. Neenga ketirukkaradhu FM, FM na.
5: Radio City, 91.1.
6: நாராயண ராவ் குரலில் நா முத்துக்குமார் வரிகளில் ஜிப்ரான் இசையில் குறு குறு பாடல் ரேடியோ சிட்டியில்

0: எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு காற்றலையில் காதலோடு திங்கள் தோறும் வரும் இது இன்பாக்ஸ் காதல். நீங்களும் உங்களுடைய காதல் கதையை என் கூட ஷேர் பண்ணலாம். 7200911911 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லவ் குருன்னு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இன்னைக்கு ஆடியோ நரேட்டிவ்ல வந்து ஒரு காதல் கதையை கேட்டுட்டு இருக்கோம். ரெண்டு காதல் கதை ஆக்சுவலா. முதல் காதல் ரொம்ப சூப்பரா ஆரம்பிச்சு கசப்பா முடிஞ்சு போச்சு. இரண்டாவது காதல் ரொம்ப மெச்சூர்டா ஆரம்பிச்சு திருமண பந்தத்தில் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இந்த காதலுக்கும் நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. ஆனா காதலித்த அந்த நபர் ரொம்ப ஸ்டபனா, நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா உனக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும், நீ நம்பு அப்படின்னு அந்த காதலை பிடிவாதமா எடுத்துட்டு போயிருக்காங்க. நமக்குன்னு ஒரு விஷயம் அமைஞ்சதுன்னா அது நமக்கு தான், நமக்கு இல்லைன்னா அது எப்போதுமே இல்லை. அதை ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணணும். இந்த காதல் ரொம்ப சுமூகமா அரங்கேறிச்சா இல்ல அங்கேயும்
1: அவங்க ஃபேமிலி ஃபர்ஸ்ட் இனிஷியலி ஒத்துக்கல, பட் இப்போ ஒத்துக்கிட்டாங்க, இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்க ரெண்டு பேர் எவ்வளோ அனோன்யமா இருக்கோம்னு, இதே அவங்க வெளியே பார்த்துருந்தா கூட நானே எப்படி சொல்றது, பட் பையன் என்னோட ரிலேஷன்ஷிப்ல நான் தானே சொல்லி ஆகணும்,
0: கண்டிப்பா
1: அவங்க நினைச்சிருப்பாங்க போல. ஓகே, இவனை விட பெட்டர் ஹாஃப் இருக்காது அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ 3 இயர்ஸ் அவங்க பேரண்ட்ஸுக்கு வேண்டியதாக இருந்துச்சு அவங்க பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு. அந்த 3 இயர்ஸ் கேப்பில் ஓகே எப்படியோ என்னோட லைஃப் பார்ட்னர் வரேன்னா அவங்களுக்காக ஒரு வீடு லைக் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கான டைமும் வந்தது. வீடும் கட்டியாச்சு, நண்பர்களும் செட்டில் ஆயாச்சு. அவங்க கல்யாணம் ஆகி வரும்போது அவங்க புது வீட்டில் தான் கால் எடுத்து வச்சாங்க, வலது கால் எடுத்து வச்சு உள்ள வந்தாங்க. ஸோ இப்போ எல்லாமே ஸ்மூத்தா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டுருக்கு. இதுதான் என்னோட லவ் ஸ்டோரி குரூப், லவ் ஸ்டோரி லவ் குரூப். இதோட மாரல் ஆஃப் ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஏதாவது ஒரு ஃபெயிலியர் வருதுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது விட இன்னும் பெட்டரான ஒரு பெட்டர் ஒன்று உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட மாரல்.

0: சூப்பர்ல, அதெல்லாம் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இதே காதல் கடைசி வரை குறையாம அக்ஷய பாத்திரத்தில் இருந்து எடுக்கப்படும் உணவு போல உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள். அண்ட் இப்ப ஒரு ட்விஸ்ட், ஆக்சுவலா இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை.
1: கௌசல்யா, லவ் குருக்கு ஹாய் சொல்லு.
2: ஹாய் லவ் குரு.
1: லவ் குரு, இதான் என்னோட வைஃப். ஸோ அவ்வளோதான், இது என்னோட ஆடியோ முடிஞ்சு, என்னோட ஸ்டோரியோட எண்டும் ஆயிடுச்சு. சி யூ சூன்.
2: தேங்க்யூ.
0: தேங்க்யூ ஸோ மச். காதல் மனைவி பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு முதல் காதலை ஷேர் பண்ணுறதுக்கெல்லாம் பெரிய தைரியம் வேணும். அதே சமயம் இதெல்லாம் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு மொமெண்ட் இல்லையா, அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்குன்றதே மிகப்பெரிய சந்தோஷம். பட்டாம்பூச்சி கதை தான் மறுபடியும். உங்களுக்கு ஒரு பட்டாம்பூச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்கு பேர் காதல்னு கூட வச்சுக்கோங்க. ஒன்று, அது உங்களை தேடி வரணும். சம்டைம்ஸ் நாம் அதை தேடி போவோம். அதை ரொம்ப அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா பட்டாம்பூச்சி இறந்து போக வாய்ப்பு இருக்கிறது, இல்லை நம்ம கைக்கு கிடைக்காமலே கூட போக வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது நமக்காகத்தான் இருக்கு அப்படின்னா அதை நம்ம பிடிக்கலனா கூட நம்மை தேடி வந்து நம்ம மீது அமரும், அது நமக்கானது. அந்த மாதிரி காதல் உங்களுக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை கண்டடையும். முதல் காதல்ல தோத்துருந்தாலும் வாழ்க்கையிலையும் அடுத்த காதல்லையும் ஜெயிச்ச இந்த காதல் கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நானும் காதலும் இந்த மொமெண்ட்ல விடைபெறுகிறோம். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம். எஃப்எம் ரேடியோ சிட்டியில் நான் உங்கள் லவ் குரு. காற்றலையில் காதலோடு குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், பை.

0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
1: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
2: Hi, this is Harbhajan Singh, your own Bhaji, and you are listening to Cricket का ब्लॉकबस्टर, only on India's number one radio station, Radio City.
1: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर।
0: योनो SBI क्रिकेट का ब्लॉकबस्टर। योनो SBI पावर टू एवरी इंडियन।
3: Radio City 91.1 இல் இனிமையான பாடல்களை வழங்குவோர்
4: தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் 567 நாட்கள் மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் இப்போது அதிகபட்ச வட்டியுடன்
5: ரேடியோ சிட்டியில இப்போ ஏன் பெண் என்று பிறந்தாய் பாடகர் உன்னிகிருஷ்ணனின் குரலில் வைரமுத்து வரிகளில் இசை சிவா

0: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம். எஃப்எம்னா
1: ரேடியோ சிட்டி 91.1.
2: வரிகள்ல அல்போன்ஸ் ஜோசப் வாய்ஸ்ல இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ எப்போ புள்ள ரேடியோ சிட்டில.

0: ரேடியோ சிட்டி லவ் குருவோட நீங்க கேட்டிருக்கிறது எஃப்எம். எஃப்எம்னா
1: ரேடியோ சிட்டி 91.1.
2: அனிருத் இசை மற்றும் குரலில், மோகன்ராஜன் வரிகளில், ரேடியோ சிட்டியில் நீங்கள் கேட்பது நெஞ்சமே பாடல்.